அளவு விநியோகம் போதுமானதாக இருக்கும் என உத்தரவாதம் அளித்துள்ளார். கேடிஎம்பி அதன் வரலாற்றிலேயே முதன்முறையாக 347,000 பயணச்சீட்டுகளுக்கான விற்பனையை முடுக்கிவிட்டுள்ளது. தியாக திருநாள், விசாக தினம், பேரரசரின் அதிகாரப்படி பிறந்த நாள் ஆகிய சிறப்பு கொண்டாட்டங்களை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள 3 முதன்மை பொது விடுமுறைகளை கருத்தில் கொண்டு அதிக அளவிலான சீட்டுகளுக்கான பதிவுகள் திறக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா அடுத்த 24 மணி நேரத்திற்குள் யுக்ரைனில் பெரிய வான் தாக்குதலை நடத்தக்கூடும் என்று அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கியும் கியேவில் உள்ள அமெரிக்க தூதரகமும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சமூக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த எச்சரிக்கை யுக்ரைனின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கியுள்ளது. ஒரென்சிக் வகை ஏவுகணையை கொண்டு மோஸ்கோ தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். ஈரானுடனான அமைதி உடன்பாடு ஆக்ககரமான கலந்துரையாடல் மூலம் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரியில் ஈரான் மீது தாக்குதல்களை தொடுத்ததை தொடர்ந்து தெஹ்ரான் மூடிய ஓர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் இடுகையிட்டுள்ளார். விளையாட்டு, புக்கிஜாலில் யூனிஃபாய் அரங்கில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. நாட்டின் தொழில்முறை விளையாட்டாளர்கள் கோசஃபே, நூர் இசுடின் ரும்சானி வெற்றிகரமாக இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் அவர்கள் டென்மார்க்கின் டேனியல் லான்கார்ட், மார்ட்ஸ் வெஸ்டர்காட்டுடன் களம் காண்பர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

சின்ன இடைவெளிக்கு அப்புறமா வணக்கம் மின்னல் நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்னங்க நேர்கள்லாம் இன்றைக்கு அவ்வளோ நேர்கள் அழைத்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு வந்து சகோதரர் தினம், அதாவது ஆங்கிலத்தில் பிரதர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்லேயும் அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி சில நேர்கள்லாம் அழைத்துக்கிட்டு இருக்காங்க. பாடல்களுக்கு அப்புறமா நேர்கள் என்ன கதையோடு வராங்க அப்படின்றத பார்க்கலாம்.

0: இன்றைக்கு வந்து சகோதரர் தினம் அப்படின்றதுனால இந்த அண்ணன் தம்பி பற்றி நீங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்க வீட்டுல மூன்று தம்பி இருக்காங்க, நான் தான் உங்களுக்கு அக்கான்னு சொல்லி சித்ரா வந்திருக்காங்க பஹாங்ல இருந்து. என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: ஆமா, மூன்று தம்பிங்க இருக்காங்க, மூணு சகோதரர்கள். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொன்னிருக்கேன். அவங்க பேர் வந்து பரமசிவம், பஹாவில் இருக்காங்க. இன்னொரு தம்பி இலங்கேஸ்வரன், அவரும் பஹாவ் நெகசிமிலன் தான். இன்னொரு தம்பி சிறம்பாளன் இருக்காங்க, அவங்களும் நெகசிமிலன் தான் இருக்காங்க.
0: என்னங்க உங்க மூன்று தம்பி ரொம்ப தூரமா வச்சிருக்கீங்க?
1: ஆமா, அப்பா என்ன வந்து அவரு வாழ்ந்த பிறந்து வளர்ந்த ஊர்ல இருக்கணும்ட்டு என்ன இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு பஹாங் சைட்டு. அதனால நான் கொஞ்சம் எட்டியா வந்துட்டு மூணு தம்பிங்களும் அங்க பஹா சைட் சிறுமன் சைட் இருக்காங்க.
0: அப்ப ஏதாவது ஒரு விழா விசேஷம்னா நீங்க அங்க போவீங்களா இல்ல தம்பிகள் இங்க வருவாங்களா?
1: எப்பயுமே வந்து சரி தம்பிகளுங்க வருவாங்க, நானும் அங்க போவேன். எந்த ஒரு விசேஷம் எதுனாலும் எங்க வீட்டுல அங்க செய்வோம். அங்க நான் போவோம், அங்கதான் இருப்போம், எல்லாம் மீட் பண்ணுவோம். அப்பா வீட்டுலதான் அங்கதான். மொத்தம் ஏழு பேரு, பொம்பளை பிள்ளைங்க இன்னும் ஒரு மூணு பேருக்கான், அப்ப மூணு தம்பிங்க. ஆனா நாங்க வெளியே போறது எல்லாம் ரொம்ப குறைவு. எதுனாலும் எங்களுக்குள்ளேயேதான் நாங்க ரொம்ப சந்தோஷமா விளையாண்டு ஹாப்பியா நாங்க எங்களுக்குள்ளே விளையாண்டுகிட்டு இன்ன வரைக்கும் சரி. எங்க கூட பிறந்தவங்களோட பழகினது கூடனால நாங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா.
0: அந்த மூன்று தம்பிகள்ல யாரு ரொம்ப சுட்டி?
1: அந்த இலங்கேஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு பகாவில.
0: சரி,
1: அவருக்கு அவருக்கு நானும் ரொம்ப அவரும் நானும் தான் ரொம்ப இது ரொம்ப இதா இருப்பாரு.
0: ஏதாவது அக்கா அக்காங்க பாருங்கக்கா அக்கா இப்படி நடக்குதுக்கான்னு சொல்லிடுவாரா?
1: அக்கா நடக்குது போன அக்கா என்ன வந்து வரைச்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு என்ன நூண்டிக்கிட்டு விளையாண்டுகிட்டு ரொம்ப இருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து இன்னொரு வாழ்த்து என்ன சொல்லிக்கிறேனாக்கா, சிறுமால எங்க அக்கா பையன் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களும் இப்படிதான் நாங்க எப்படி வளருமோ அதை பார்த்துதான் அவங்களும் வளர்ந்துக்கிறாங்க. அவங்க பேர் வந்து முரளிதரன், பவித்ரன், சிறுமான் பட்டாசுல. பாகுல தங்கச்சி மக, அவங்க பேர் முத்துக்குமரன், தினேஸ்வரன். கடைசி லாஸ்ட் தங்கச்சி மகன் பேர் வந்து சஸ்விகன், ஹீரோஷன், அண்ணன். இவங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் தான்.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய தம்பிகளுக்கு இங்கிருந்து நாங்க வாழ்த்து அனுப்பி வைக்கிறோம்.
1: ஓகே.

0: மோகன் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வணக்கம் மோகன்.
1: வணக்கம் சார். என் கூட தந்தை வந்து மூணு பேரு, மூணு பேருமே இன்க்ளூடிங் மீ தான்.
0: எல்லாமே ஆண்கள் வீட்டுல?
1: மூணு பேரு ஆண்கள், மூணு பேரு பெண்கள். ஆனா நாங்க இது வரைக்கும் வெரி குட் ரிலேஷன்ஷிப் ஊர்ல பேசிக்குவோம், போன் அடிச்சு நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வேற வேற இடத்துல இருக்கோம். ஆனா நாங்க ஒரு வாரத்துக்கு எதையும் ரெண்டு கால் மூணு கால் பண்ணிக்குவோம்.
0: இப்ப வீட்டுல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி விசேஷம்னா எந்த தம்பி வந்தா ரொம்ப கலகலப்பா இருக்கும்? தம்பிகள் பேர் எல்லாம் சொல்லுங்க சார்.
1: தம்பி பேர் வந்து விஜயன், இன்னொரு தம்பி வந்து முனியாண்டி, அவங்க வந்து டைப்பிங்ல இருக்காங்க.
0: இப்ப நீங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்த்து சொல்றதா இருந்தா என்ன சொல்ல போறீங்க?
1: நம்ம உறவு வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படியே கொஞ்சம் வளர்த்துட்டு வரணும்.
0: அதுதான் அந்த பாசம் அப்படின்றது நமக்கு எத்தனை வயசா இருந்தாலும் அப்படியே தாங்க இருக்கும். நம்ம சுற்றி இருக்கும் அன்பான உறவுகளை இன்றைக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம கொண்டாடுவோம், சரிங்களா?

0: போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: என்ன வெயில, என்ன வெயில! கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல, விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
4: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள், திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
5: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
6: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

இந்த வார இறுதி நாட்கள்லாம் பார்த்தோம்னா நெடுஞ்சாலைகள்ல அவ்வளவு வாகனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வெளிவருகின்றன. நேற்று முந்தின வெள்ளிக்கிழமை தொடங்கி நேற்று வரைக்கும் நெடுஞ்சாலைகள்ல கடுமையான நெரிசலா இருந்திருக்கு சில பகுதிகளில். இன்றைக்கும் நெரிசல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகின்றது. நீண்ட விடுமுறை வந்துகிட்டு இருக்கா, சொந்த ஊருக்கு பயணத்தை மேற்கொள்றது, உள்ளூர் வெளிநாட்டு பயணம் சொல்லி அவ்வளவு பரபரப்பா இருக்காங்க மலேசியர்கள். நீங்க பரபரப்பா இருக்கீங்களா? நீண்ட விடுமுறை வந்தா ஓய்வு எடுக்கலாம்னு பார்க்கும் போது எங்கெங்க ஓய்வு எடுக்க விடுறாங்க, இன்னும் அலைச்சல் கூடையா இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எங்களுக்கு தெரியுது. இப்ப இந்த பயணத்தை மேற்கொள்ளும் மலேசியர்களுக்கு இலக்கவியல் குடிநுழைவு சேவை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மை நைஸ், MYNIISE குடிநுழைவு சேவை நீங்க பயன்படுத்துறதா இருந்தா இந்த செயலியை வந்து பதிவிறக்கம் செய்துக்குங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பயணம் அப்புறம் இந்த குடிநுழைவு சார்ந்த நடவடிக்கைகளை ரொம்ப சுலபமா சீக்கிரமா மேற்கொள்வதற்கு இந்த ஒரு செயலி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா அதிகமா வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நபரா நீங்க இருந்தா இந்த செயலி நீங்க வந்து பதிவிறக்கம் செய்துக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல வெளிநாட்டு பயணமா இருந்துச்சுன்னா பார்த்து பத்திரமா போங்க, உங்களின் பயணம் நல்ல ஒரு பயணமா இருக்கட்டும், சரிங்களா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
2: மண்டானி உங்களுக்காக.
3: ஈராயிரத்து 26 முதல் 2035 வரையிலான தேசிய கல்வித் திட்டம். உயர்கல்விக் கழகங்களில் உடற்பேறு குறைந்த ஓகேயு மாணவர்களுக்கு இலவச கல்வி. பொது பல்கலைக்கழகங்கள், பல்நுட்பக் கல்லூரிகள், பாலிடெக்னிக், சமூக கல்லூரிகளைச் சேர்ந்த 3000 மாணவருக்கு இந்த கல்விக் கட்டண விலக்கு அளிக்கப்படுகிறது.
2: மடானி உங்களுக்காக.
4: ஹலோ அஸ்வினி.
5: ஹலோ சலம் கிஷன்.
4: அஸ்வினி, அந்த வேலை என்னமோ இருக்குன்னு சொன்னீங்களா, அது
5: எப்போ? ஆமா, நாளைக்கு. எத்தனை மணிக்கு நீங்க வா?
4: பூண்ட போடுறீங்களோ தக்காளிய போடுறீங்களோ நல்ல உப்பு மிளகு போடுங்க, அப்பதான் ருசியா இருக்கும்.
5: ஹலோ
4: அஸ்வினி, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?
5: இல்ல, நாளைக்கு 11 மணிக்கு இல்ல, 10 மணின்னு சொன்னேன்.
4: கடைக்கு போத்தனே, கடைக்கு போத்தனே. ஆ சரி சரி, புரியுது புரியுது.
5: அப்படியே மறந்துடாதீங்க,
4: எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருக்கணுமா? போயிட்டு நீயே வாங்கிட்டு வந்துரு, என்னையே எதிர்பார்த்துட்டு இருக்க. அஸ்வினி, எத்தனை மணி சொன்னீங்க?
5: நான் பேசுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டாதான் என்ன, நீங்களே தானே கூப்பிட்டீங்க?
4: ஆமா, நீ கூப்பிட்டேன்னு திரும்பவும் கூப்பிட்டேன்.
5: உங்களுக்கு வேலை இல்லாதப்போ என்கிட்ட பேச நேரம் இருக்கிறப்போ திரும்ப கூப்பிடுங்க. பாய். நமக்கு அழைக்கிறவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேப்போம்.
6: இப்படிக்கு
5: மின்னல் FM.
7: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
8: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
9: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டுக்கறி சமைக்கிறதே இல்ல.
10: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டுக்கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டுக்கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
9: பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
10: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
11: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ்.
12: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: உணவு விநியோகம் போதுமானதாக உள்ளது. வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு உறுதி. கேடிஎம்பி முதல் முறையாக 347,000 பயணச்சீட்டுகளுக்கான விற்பனையை தொடங்கியுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் மீது நேசம் கொண்டுள்ள பெரும்பான்மை மக்கள் சில தரப்பினரின் வெறுப்பையும் அவதூறுகளையும் ஒடுக்க வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். நாட்டு மக்களிடையே சர்ச்சையை தூண்டி சமூகத்தில் செல்வாக்கு பெற முயலும் தரப்பை அவர் சுட்டிக்காட்டினார். அவதூறு, சினம், வெறுப்பு உட்பட மக்களிடையே அச்சத்தை தூண்டும் தரப்பு சிறுபான்மையின் கொடுங்கோன்மையை பிரதிபலிப்பதாக பிரதமர் சாடியுள்ளார். இதனிடையே பல்லினமும் பண்பாடும் மதமும் மலேசியாவிற்கு புதிது இல்லை என கூறிய பிரதமர், சுதந்திரம் கிடைத்தது முதல் நாட்டை உருவாக்குவதில் அவை அடித்தளமாக இருந்துள்ளதாக கூறினார். கூட்டரசு மதமாக இஸ்லாமிய மதம் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழும் கொள்கையின் கீழ் நாடு உருவாக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம், இலக்கவியல், புத்தாக்கம் ஆகிய கூறுகளின் அடிப்படையிலான முன்னேற்றம் மீது மட்டும் கவனம் செலுத்தாமல் நன்னெறிக்கும் விழுமியத்திற்கும் முக்கியத்துவம் வழங்க வேண்டுமென டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு AI திறன் மேம்பாட்டை அரசாங்கம் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கி விரிவுபடுத்துவதாக பொருளாதார துணை அமைச்சர் டாக்டர் முகமது ஷாரர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். நகரத்தை மட்டும் இலக்கிடாமல் புறநகர் மக்களையும் உட்படுத்தி அது மேற்கொள்ளப்படுகிறது. அத்துடன் சமூக தலைவர், சிறு தொழில் முனைவோர், பள்ளி மாணவர், பட்டதாரி ஆகிய அனைத்து நிலையிலுள்ள மக்களும் AI திறன் மேம்பாட்டில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மலேசியாவால் வெளியிடப்பட்டதிலிருந்து மலேசியாவால் உருவாக்கப்பட்டது எனும் கொள்கைக்கு மாறும் இலக்கை அரசாங்கம் கொண்டுள்ளது. இதனை மெய்ப்பிக்க தொழில்நுட்ப கல்வி வலுப்படுத்தப்பட வேண்டுமென அவர் கூறியுள்ளார். நாட்டில் உணவு விநியோக நெருக்கடி தொடர்பிலான எந்தவொரு அறிக்கையையும் இன்னும் பெறவில்லை என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சின் மேம்பாட்டு பிரிவு துணை தலைமைச் செயலாளர் டாக்டர் லுக்மன் அகமது தெரிவித்துள்ளார். நிலையற்ற வானிலையை அடிப்படையாக கொண்ட முன்கூட்டியே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், ஜூன் வரை நாட்டில் உணவு விநியோகம் போதுமானதாக இருக்கும் என உத்தரவாதம் அளித்துள்ளார். தொடர்ந்து வரும் மாதங்களில் அதன் விநியோகம் நிலையாக இருப்பதை உறுதிப்படுத்த அமைச்சு பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளது. மேலும் அமைச்சின் கீழ் உணவு உத்தரவாதத்திற்காகவும் தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்காகவும் 2.0 தேசிய வேளாண் உணவு கொள்கை மூலம் ஆண்டுதோறும் 30 ஒதுக்கப்படுகிறது என்றார் அவர். கேடிஎம்பி அதன் வரலாற்றிலேயே முதன்முறையாக 347,000 பயணச்சீட்டுகளுக்கான விற்பனையை முடுக்கிவிட்டுள்ளது. தியாக திருநாள், விசாக தினம், பேரரசரின் அதிகாரப்படி பிறந்தநாள் ஆகிய சிறப்பு கொண்டாட்டங்களை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள 3 முதன்மை பொது விடுமுறைகளை கருத்தில் கொண்டு அதிக அளவிலான சீட்டுகளுக்கான பதிவுகள் திறக்கப்பட்டுள்ளன. முந்தைய ரயில் பயணங்களின் பதிவை இம்முறை இது முறியடித்துள்ளதாக கேடிஎம்பி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் அஸ்லான் ஷா அல் பக்ரி கூறியுள்ளார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு கடந்த முறை 150,000 பயணச்சீட்டுகள் விற்கப்பட்ட வேளை தற்போது 2x அதிகரிக்கப்பட்டுள்ளது. 900+ அதிகமான ரயில் பயணத்திற்கான டிக்கெட்டுகளில் 80% அல்லது 270,000 சீட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அடிப்படை பொருள்களின் விலை கண்காணிப்பை அரசாங்கம் வலுப்படுத்த வேண்டுமென மலேசிய பயணீட்டாளர் சங்க கூட்டமைப்பு ஃபோம்கா வலியுறுத்தியுள்ளது. இலக்கிடப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு முறை SKDS விரிவுபடுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஜீப், பிக்கப் வகை வாகனங்களுக்கான இந்த சலுகை போக்குவரத்து செலவை குறைக்க உதவினாலும் சில்லறை விலை குறைய இது வழிவகுக்கும் என்ற உத்தரவாதம் இல்லை என ஃபோம்கா கூறியுள்ளது. தலைநகரில் உள்ள ஒரு பிரபலமான கட்டடத்தில் நேற்றிரவு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு எச்சரிக்கை போலி மிரட்டல் என பிரிக்ஃபில் மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி ஹோங் சாங் ஹோக் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து இரவு மணி 9:09 அளவில் கட்டட பாதுகாப்பு காவலரிடமிருந்து தமது தரப்பினருக்கு அழைப்பு கிடைத்ததாக அவர் கூறினார். மின்னஞ்சல் வாயிலாக இந்த மிரட்டல் கிடைத்ததாக அந்த காவலர் குறிப்பிட்டுள்ளார். வெடிகுண்டை அகற்றும் பிரிவு, மோப்பநாய் பிரிவு, தடயவியல் பிரிவு ஆகியோர் உடனடியாக அந்த கட்டடத்திற்கு விரைந்த வேளை அது போலி மிரட்டல் என்பதை உறுதிப்படுத்தினர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: ரஷ்யா அடுத்த 24 மணி நேரத்திற்குள் யுக்ரைனில் பெரிய வான் தாக்குதலை நடத்தக்கூடும் என்று அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கியும் கியேஃபில் உள்ள அமெரிக்க தூதரகமும் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சமூக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த எச்சரிக்கை யுக்ரைனின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கியுள்ளது. யுக்ரைன் கிழக்கில் ரஷ்யா ஆக்கிரமிப்பில் உள்ள நகரத்தில் இருக்கும் கல்லூரி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளதையடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஓரன்ஸ்னிக் வகை ஏவுகணையை கொண்டு மாஸ்கோ தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். ஈரானுடனான அமைதி உடன்பாடு ஆக்ககரமான கலந்துரையாடல் மூலம் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரியில் ஈரான் மீது தாக்குதல்களை தொடுத்ததை தொடர்ந்து தெஹ்ரான் மூடிய ஓர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் இடுகையிட்டுள்ளார். இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இரு நாடுகளுக்கும் இடையே பாகிஸ்தான் இடைத்தரகராக செயல்படுகிறது. முன்னதாக ஈரான் உயர்நிலை அதிகாரிகள் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீரை சந்தித்த பின்னர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அணுகுமுறையை வகுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்ட தெஹ்ரான் முன்னோக்கி செயல்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சஞ்சேஸ் பதவி விலக கோரி ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் பேரணி நடத்தினர். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று மக்கள் இந்நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் மூவர் கைது செய்யப்பட்டதோடு 7 காவல்துறை அதிகாரிகள் சிராய்ப்பு காயங்களுக்கு இலக்காகியுள்ளனர். அங்கு மக்கள் சில எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பிய நிலையில் பதாகைகளையும் ஏந்தியபடி போராட்டத்தை மேற்கொண்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ரஷ்யாவை எல்லையாக கொண்டுள்ள லத்வியாவில் உள்ள ஏரியில் திருகூர்தி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வெடித்து சிதறிய புதிய சம்பவம் அங்கு நிலவும் பதற்றத்தையும் அரசியல் குழப்பங்களையும் மேலும் அதிகரித்துள்ளது. லத்வியாவின் பெலாரூஸ் எல்லையிலிருந்து 15 தொலைவில் உள்ள டிட்ஸா ஏரியில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. யுக்ரைன் ரஷ்ய போரில் பெலாரூஸ் மாஸ்கோவின் பங்காளியாக உள்ளது. இதுகுறித்து மேற்கூறிய விவரங்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பிரதமர் எவிகா ஸ்லீனா கூறியுள்ளார். பிரதமர் பதவியிலிருந்து விலகும் அவர் தமது சேவையின் போது தற்காப்பு அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கினார். நாட்டின் தற்காப்பு படை திருகூர்திகளை உடனடியாக கண்டறிந்து சுட்டு வீழ்த்த தவறியதை அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு, புகிட் ஜாலில் யூனிஃபாய் அரங்கில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. நாட்டின் தொழில்முறை விளையாட்டாளர்கள் கோஸ் ஃபே, நூர் இசுடின் ரும்சானி வெற்றிகரமாக இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகின் 7 நிலையில் உள்ள அவர்கள் நேற்று நடைபெற்ற அரையிறுதி சுற்றில் சக நாட்டை சேர்ந்த ஏரன்சியா சூவுயிக் இணையை 21-18, 21-12 என்ற செட்களில் வெற்றி கொண்டனர். இந்த ஆட்டம் 33 நிமிடங்களுக்கு நீடித்தது. இப்போட்டியில் தங்கள் ஒவ்வொரு நகர்விலும் கடைபிடித்த நிதானமே வெற்றிக்கு முதன்மை காரணியாக அமைந்ததாக நூர் இசுடின் கூறினார். இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஜெஃபே, நூர் இசுடின் டென்மார்க்கின் டேனியல் லான்காட், மார்ஸ் வெஸ்காட்டுடன் களம் காண்பர். உணவு விநியோகம் போதுமானதாக உள்ளது. வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு உறுதி. கேடிஎம்பி முதல் முறையாக 347,000 பயணச்சீட்டுகளுக்கான விற்பனையை தொடங்கியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னலஃபமில் பாபாஸ் அண்ட் யூ.
0: பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. எப்போதும் போல ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல நம்ம சந்திக்கிறோம். 8 பாடல்கள் அணிவகுத்து இந்த வார நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல் அசைக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில முதலிடத்துல இருக்கு பாருங்க. நம்ம இந்த வார நிகழ்ச்சியில இந்த பாடல் எந்த நிலைக்கு வரப்போகுது அப்படின்றத பார்க்க போறோம். கூடவே நீண்ட விடுமுறை சொந்த ஊர்களுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். நெடுஞ்சாலைகள்லாம் பார்த்தா அவ்வளோ நெரிசலா இருக்கு. பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. கூடவே இந்த விடுமுறை நல்ல விடுமுறையா உங்களுக்கு இருக்கட்டும். பாபாஸ் பொருட்களை கொண்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சமைத்து நல்லா நம்ம சாப்பிடுவோங்க. நல்லா சாப்பிடுறது நல்லதுதான், அதற்கேற்ற உடற்பயிற்சியும் நம்ம செய்யணும். சரி, 8 நிலையில் இருக்கும் பாடல் இந்த வார நிகழ்ச்சியை தொடக்கி வைக்க வருது. என்ன பாடல்னு வாங்க முதல்ல நம்ம கேட்டுடலாம்.
2: 8 நிலை.

பாபாஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். மறந்து போச்சே ஆதித்யா பாடலு பாடி இருந்தாரு, எட்டாம் நிலைக்கு வந்திருக்குங்க. வீட்டுல சில சமையல் எல்லாம் செய்யும் போது, உதாரணத்திற்கு கோழி, அப்புறம் மீன், இறால், நண்டு இதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது நம்ம சமையல் செய்யும் போது பாபாஸின் மசாலைத்தூள் பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டா அதுல கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். இப்ப பாபாஸின் இறைச்சி மசாலைத்தூள் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது, பாபாஸின் மீன் மசாலைத்தூள் இருக்கின்றது. கொஞ்சம் கூடுதல் காரம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலைத்தூள் இருக்கு, அப்புறம் பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலைத்தூள் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்வதற்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கின்றது இந்த பாபாஸின் மசாலை பொருட்கள். சில பொருட்கள் வீட்டுல தவிர்க்கவே முடியாது நம்மளோட சமையல்ல, அதுல இந்த மசாலை தூள்கள் ரொம்ப முக்கியம். ஆனா பாபாஸுடைய மசாலை தூள் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் தனித்துவம் தான். காரணம், சில முக்கியமான மூலப்பொருட்களை கொண்டுதான் இந்த பாபாஸின் மசாலை தூள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு தேடி அப்புறம் வறுத்து அதுக்கப்புறமா சில தொழிற்சாலைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் அரைப்பாங்க. அதே முறையை தான் பாபாஸ் நிறுவனம் கையாளுறாங்க. ஆனா பாபாஸ் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா மிகவும் தரம் வாய்ந்த மூலப்பொருட்களாக இருக்கிறதுனால அதுல ஒரு கூடுதல் சுவை நமக்கு இருக்கின்றது. அதனால அதெல்லாம் வறுத்தெடுத்து அரைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்காது. எல்லாமே பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட சமையல் எளிதாக்குகின்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கின்றது, நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கின்றது. ஒரு தரமான பொருளை வாங்கி பயன்படுத்தி அதுல நம்ம சமைத்திருக்கோம் அப்படின்றதுதான். அப்படி இல்லாமல தலைமுறையை தாண்டி இன்றளவும் நம்ம வீடுகளில் பாபாஸ் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். நம்ம நிகழ்ச்சியில் இந்த பாடல்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பிடிக்குமான்னு கேக்குறீங்களா?

கலக்கி இந்த வார நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வீட்டுல எல்லோரும் இருக்க கூடிய ஒரு நாள், நீண்ட விடுமுறை வரையா, ரொம்ப நாளா பார்க்காத அண்ணன் தம்பி அக்கா தங்கி எல்லாம் இன்றைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கு வீட்டுல கண்டிப்பா நல்ல ஒரு சமையல் நடக்கும். அந்த சமையல்ல ஏன் நீங்க பொரியல் செய்யக்கூடாது? இப்ப பொரியல் அப்படின்னு சொல்லும் போது பாபாசின் நிறைய பொருட்கள் இந்த பொரியலுக்கு தேவைப்படுகின்றன. ஒன்று பாபாசின் மஞ்சள் தூள், மற்றும் ஒன்று பாபாசின் மிளகாய் தூள், அப்புறம் பாபாசின் கருப்பு மிளகு தூள். ஏன் இந்த கருப்பு மிளகு தூள்னா, நம்ம பொரியல் செய்யும் போது கொஞ்சமா தேவைக்கேற்ப இந்த பாபாசின் கருப்பு மிளகு தூள் சேர்த்துக்கிட்டா அதோட சுவை கூடுதலா இருக்குங்க. அங்க பொரியலுக்கு ஒருவேளை நீங்க கோழி எடுத்துக்கலாம், மீன் அல்லது காய்கறி. சில வீடுகள்ல இந்த காய்கறி பொரியல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்டா. எப்போதும் போலதான் நீங்க தேவையான பொருட்களை கலந்து வீட்டுல பொரியல் செய்ய போறீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து, சிலர் வந்து இந்த கோழி பொரிக்கிறதுக்கு, மீன் பொரிக்கிறதுக்கு முட்டையெல்லாம் சேர்த்துக்குவாங்க. ஆக நீங்க எப்படி பொரிக்க போறீங்களோ அதற்கேற்ற தேவையான பொருட்களை எடுத்து கலந்து எல்லா கலவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்றைக்கு கூடுதலா ஒரு பொருளை சேர்க்க போறோம். அதுதான் பாபாசின் முறுக்கு மிக்ஸ். 500 கிராம் அளவில் பாபாசின் முறுக்கு மிக்ஸ் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது, அது நமக்கு தெரியும். பாபாசின் முறுக்கு மிக்ஸ்னாலே தீபாவளி, நோன்பு பெருநாள், கிறிஸ்துமஸ், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பெருநாள் கொண்டாட்டத்துக்கு தான் நம்ம வீட்டுல முறுக்கு செய்வோம் தானே. அதையும் தாண்டி வீட்டுல நம்ம செய்யக்கூடிய பொரியலுக்கு தேவையான அளவு பாபாசின் முறுக்கு மிக்ஸ் சேர்த்துக்கிட்டா அவ்வளோ சுவையா இருக்குங்க. அதனால இன்றைக்கு நம்ம பொரியலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து கலந்து வைத்திருக்கோம் தானே, அந்த கலவையில உங்களின் தேவைக்கேற்ப பாபாசின் முறுக்கு மிக்ஸை சேர்த்துக்கங்க. கலந்து பொரியல் செய்து பாருங்க இன்றைக்கு அதோட சுவை எப்படி இருக்குன்னு. அப்படி இல்லைனா ஒரு கோழி எடுத்துக்கங்க. இந்த கோழி பொரியலுக்கு பாபாசின் முறுக்கு மிக்ஸ், பாபாசின் மிளகாய் தூள், இந்த இரண்டு இருந்தாலுமே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல ஒரு கலந்து பொரிச்சாலே அவ்வளோ சுவையா இருக்கும் நம்புங்க. நீங்க முயற்சி செய்து பார்த்திருக்கீங்களா? அப்படி முயற்சி செய்யாத

பெட்டி படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மான், யுகேந்திரன், வாசுதேவன் பாடியிருந்த பாடலை நம்ம கேட்டிருந்தோம். இசை புயல் இசையில இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல். பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸ் நிறுவனம் மீண்டும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளுடைய முஸ்லீம் நண்பர்களுக்கு ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. காலையில வீட்டுல பசியார் செய்யறதுக்கு பாபாஸ் பொருட்கள் நிறைய பொருட்கள் இருக்கு, நம்ம பயன்படுத்தலாம். அதில் ஒன்று இந்த பாபாஸின் இடியப்ப மாவு 500 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? ரொம்ப சுலபங்க. பாபாஸுடைய இடியப்ப மாவு கொண்டு வீட்டுல இடியப்பம் செய்வது அவ்வளவு எளிது. பாபாஸின் இடியப்ப மாவு ஒரு பேக்கெட் எடுத்துங்க, மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய சுடுநீர் ஊற்றி நல்லா பிசைந்து பிறகு வந்து இடியப்பமா பிழிந்துக்குங்க. அதுக்கப்புறமா நீராவில வேக விடணுங்க. 5-10 நிமிடம் கொஞ்ச நேரம் வேக விட்டாலே போதும். மிக எளிதா ஒரு 15-20 நிமிடத்திற்குள்ள பாபாஸின் இடியப்ப மாவு கொண்டு வீட்டுல நம்ம இடியப்பம் செய்யலாம். கூட சக்கரை, தேங்காய் பூ இந்த மாதிரி உங்களின் தேவைக்கேற்ப வீட்டுல இந்த குழம்பெல்லாம் இருக்குல்ல, நேற்று செய்த குழம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு சுவையா இருக்கும். கூட ஒரு காஃபி தேநீர் சேர்த்துக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை பொழுது அவ்வளவு ஆஹா ஓஹோன் இருக்கும் நமக்கு, இல்லையா? 5ஆம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு கேக்கலாமா? வாங்க கேக்கலாம். 5ஆம் நிலையில் நெஞ்சில்

பொறுப்பேறு வரலாறு நம்ம நிகழ்ச்சியில் இந்த வாரம் ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்கு. ஜனநாயகன் பட பாடலுங்க அந்த பாடல். பாபா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவிகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இ ஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையிலே இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.babas.com.my அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நிகழ்ச்சியில் இந்த பாடல் முதல் நிலைக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்களா? வாரம் தோறும் நம்ம நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்களுக்கு தெரியும் இந்த பாடல் முதல் நிலையில இருக்கு. இந்த வார நிகழ்ச்சியில் எந்த நிலைக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்க? நினைக்காதீங்க, கேளுங்க. நான்காம் நிலையில் இருக்கும் பாடல் வருது. என்ன பாடல் இப்ப கேட்போம்? நான்காம் நிலை

எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்கனால இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில நான்காம் நிலைக்கு வரும். சாய் அபியான் கர் ஸ்ருதியாசன் அந்த பாடலை பாடி இருந்தாங்க. பவழமல்லி இந்த வார நிகழ்ச்சியில நான்காம் நிலைக்கு வந்திருக்கு. தொடர்ந்து முதல் நிலையில இருந்து இந்த பாடல் எப்படி இந்த வாரம் நான்காம் நிலைக்கு வந்தது? முதல் நிலையில் இருக்கும் பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கேட்கலாம். பாபா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன் அது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாசுடைய பொருட்கள் தொழிற்சாலையிலிருந்து தயாரிக்கப்பட்டதும் உடனுக்குடன் வந்து கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன, அதாவது கிளைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. கிளைகளிலிருந்து கடைகளுக்கு மிக சீக்கிரமாக அனுப்பப்படுகின்றன. விற்பனை இடங்கள், அதாவது மளிகை கடைகள், மினி மார்க்கெட்டுகள், பேரங்காடிகள், சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அதனால கடைகளுக்கு எப்போதும் சென்று பொருட்கள் வாங்கும் போது பாபாஸின் அண்மையில் தயாரிக்கப்பட்ட பொருள் புத்தம் புதிய பொருட்களாகவே இருக்கும். மலேசியா முழுவதும் பிறகு சிங்கப்பூரிலும் பார்த்தோம்னா பாபாஸ்க்கு அதிகமான கிளைகள் இருக்கின்றன. அதனால பாபாஸின் பொருட்கள் விரைவாக கடைகளுக்கு சென்று சேருகின்றன. வாடிக்கையாளர்கள் மன நிறைவு வாங்கி பயன்படுத்தும் அளவில் பாபாஸின் பொருட்கள் கிடைக்கின்றன. எதிர்பார்க்கவே இல்லை பவழமல்லி இந்த வார நிகழ்ச்சியில் நான்காம் நிலைக்கு வரும். எட்டாம் நிலை தொடங்கி நான்காம் நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்ணோட்டத்தை கொண்டுட்டு வரோம். முதல்ல அதை நம்ம

0: வரைக்கும் இந்த பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். முதல் மூன்று நிலைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. மூன்றாம் நிலையில இருக்கும் பாடல் வருது, என்ன பாடல்னு கேட்கலாம். நிகழ்ச்சி பாபாஸ் வழங்குறாங்க. உங்களுக்கு சமையல் பிடிக்குமா? அப்படி என்றால் பாபாஸும் பிடிக்கும்.
1: மூன்றாம் நிலையில்

0: சொன்னா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: தளபதி கச்சேரி இந்த வார நிகழ்ச்சியில மூன்றாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸின் இறைச்சி மசாலை தூள் பற்றி பேசலாமா? பாபாஸின் இறைச்சி மசாலை தூள் பார்த்தோம்னா இறைச்சி வகையான சமையல சமைப்பதற்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கோழி இறைச்சி, வான் கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி இப்படியாக நமக்கு பிடித்தமான இந்த இறைச்சி வகையான உணவுகளை தயாரிப்பதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த இறைச்சி மசாலை தூள். கூடுதலா காரம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலை தூள் இருக்கு. வழக்கமா நம்ம சமைக்கும் போது அதிகமா காரம் வேண்டும்னா கூடுதலா மசாலை பொருட்கள் சேர்த்துக்கோம், அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோம். ஆனா பாபாஸுடைய ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலை தூள் இருக்கும் போது அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தேவையான அளவு பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலை தூள் சேர்த்துக்கிட்டாலே நீங்கள் எதிர்பார்க்கிற காரம் அதுல இருக்கும். பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இரண்டாம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, என்ன பாடல்னு வாங்க இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.
3: இரண்டாம் நிலை

0: ஹிப் ஹாப் தமிழ் அந்த பாடலை பாடியிருந்தாரு. இரண்டாம் நிலையில இருந்த பாடலுக்கு அந்த பாடல் நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். முதல்ல பாபாஸின் இறைச்சி மசாலை தூள் பற்றி பேசியிருந்தோம். எப்போதுமே சந்தைகள்ல அதிகம் விற்பனையாகும் மற்றும் ஒரு பொருள் பார்த்தோம்னா பாபாஸின் மீன் மசாலை தூள். இப்ப இந்த கடல் சார்ந்த உணவுகள்லாம் இருக்கு, மீன், நண்டு, இறால், இப்படியாக இந்த கடல் சார்ந்த உணவுகளை தயாரிப்பதற்காக பிரத்யேகமாக பாபாஸின் மீன் மசாலை தூள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த பாபாஸின் மீன் மசாலை தூள் கொண்டு வீட்டுல ஒரு நண்டு வறுவல் செய்து அவ்வளவு நல்லா இருக்குங்க. சில பகுதிகளில் கடுமையான மழையா இருக்குல்ல, இந்த மழைக்கு சுட சுட ஒரு நண்டு வறுவல் செய்து சாப்பிட்டா அவ்வளவு சுவையா இருக்கும் பாபாஸின் மீன் மசாலை தூள் கொண்டு. கூடுதலா பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலை தூளும் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதிகம் கார வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டிருக்கு பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலை தூள். அதனால உங்களின் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்துங்கள். தொடர்ந்து முதல் நிலையை கொண்டாடின பாடல் இந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில. கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம்னா இந்த வாரம் இந்த பாடல் நான்காம் நிலைக்கு வரும்னு. அப்படின்னா முதல் நிலையில் என்ன பாடல் இருக்கு இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம். ஒரு உபரி தகவல், நான்காம் நிலையில் இருந்த பாடலையும் இந்த வாரத்தின் சிறந்த பாடலையும் அதே பாடகர் தான் பாடியிருக்காரு. என்ன பாடல் இப்ப கேட்கலாம் வாங்க.
1: முதல் நிலையம்

கருப்பு அப்படின்ற படத்துக்காக சாய் அபியான்கர் இசையில அவரை பாடியிருந்த பாடல் அவரோடு இணைந்து கானா முத்து அந்த பாடலை பாடியிருந்தாரு. விஷ்ணு வரிகளில் இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல். முதல் முறையா இந்த பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். நம்ம வீட்டுல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பாபாஸ் பொருட்கள்ல ஒன்று பாபாஸின் மஞ்சள் தூள். இந்த மஞ்சளையும் நம்மையும் பிரிக்கவே முடியாதுங்க. இந்தியர்கள் இந்த மஞ்சள் பார்த்தவன ஒரு கிருமி நாசினியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சமையல் தாண்டி மருத்துவத்திற்கும் பிறகு வந்து வழிபாட்டிற்கும் இந்த மஞ்சளின் பயன்பாடு நம்ம வீட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கருத்தில் கொண்டுதான் பாபாஸின் மஞ்சள் தூள் 6 அளவுகள்ல சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. மிக உயர்தரமான மஞ்சள் கிழங்குகளை கொண்டு இந்த பாபாஸின் மஞ்சள் தூள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க வீட்டுல சமையலாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், ஏதாவது மருத்துவ குணத்திற்கு தாராளமா பாபாஸின் மஞ்சள் தூள் பயன்படுத்தலாம். காரணம், 100 விழுக்காடு சுத்தமான முறையில தயாரிக்கப்பட்டிருக்கு. பாபாஸ் பொருட்கள் எல்லா பொருட்களையுமே பார்த்தோம்னா அடிப்படையில சுத்தமான முறையில் சைவமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. அதனால சைவ பிரியர்களும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி பாபாஸ் பொருட்களை தாராளமா வாங்கி பயன்படுத்தலாம். நம்ம நிகழ்ச்சியில இந்த பாடல் முதல் முறையா சிறந்த பாடலா வந்திருக்குங்க. எட்டு பாடல்களை கேட்டு முடிச்சாச்சுல, எப்போதும் போலதான் ஒரு போனஸ் பாடல் வருது. போனஸ் பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க.

0: போனஸ் பாடலையும் கேட்டு இருந்தோம். பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன் அது சுவைகளின் சிறந்த தீர்வு பாபாஸின் பொருட்கள். காலையில பசியார் எடுக்கும் போது நம்ம நல்ல ஆரோக்கியமான பசியார் எடுக்கிறோமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஒரு சிலர் மிகவும் ஆரோக்கியமான பசியாரைய காலையில் எடுப்பாங்க, இன்னும் ஒரு சிலரும் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை, நம்ம நல்லா திருப்தியா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாபாஸ் பொருட்கள் எடுத்துக்கிட்டா காலையில பசியாறு செய்யும் போது மிக ஆரோக்கியமான உணவுகளை தயாரிப்பதற்கான சில பொருட்கள்லாம் தயாரித்து கொடுத்திருக்காங்க. இப்ப பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ், பாபாஸின் இடியப்ப மாவு, பாபாஸின் உப்புமா மிக்ஸ், பாபாஸின் புட்டு மாவு, பாபாஸின் கேழ்வரகு மாவு, இதெல்லாம் கொண்டு காலையில பசியாறு செய்தா ஆரோக்கியமான ஒரு பசியாரை நம்ம செய்யலாம், ஆரோக்கியமான பசியாரை நம்ம சாப்பிடலாம். இந்த பொருட்களை கொண்டு பசியாறு செய்வது மிகவும் எளிது. பேக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது சமையலுக்கான செய்முறை. அதை பார்த்து சமைத்தாலே குறுகிய நேரத்தில் நாம் எதிர்பார்க்கும் சுவையோடு கூடுதல் சுவையில பாபாஸ் பொருட்களை கொண்டு காலையில பசியாறு செய்யலாம். அது இன்றைக்கு என்ன பசியாறு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடைகளுக்கு போங்க. முதல்ல நாங்க சொன்ன பாபாஸ் பொருட்களை ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வீட்டுல நீங்க பசியாறு செய்யுங்க. பாபாஸ் பொருட்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமா விவரங்களை தெரிந்துக்க www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. பாபாஸ் பொருட்களை பற்றிய சில விவரங்கள், சமையல் குறிப்புகள், பாபாஸ் இன்னும் எந்த மாதிரியான பொருட்களை வெளியீடு செய்யறாங்க இப்படியாக சில விவரங்கள் இந்த அகப்பக்கத்தில் இருக்கின்றன. www.babas.com.my வீட்டுல இன்றைக்கு என்ன சமைக்கிறது தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. நிறைய சமையல் குறிப்பு இருக்கு, அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்ம சமைக்கலாம். வீட்டுல புதிதா ஏதாவது ஒரு சமையலை சமைக்கும் போது அது நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கல, அதுவும் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா இருந்தா அது ஒரு பெரிய மன திருப்தி நமக்கு இல்லையா? எட்டு பாடல்கள் வழக்கம் போல இந்த வார நிகழ்ச்சியில முழுசா நம்ம கேட்டு இருந்தோம். இந்த வார எட்டு பாடல்களின் கண்ணோட்டம் வருது. எந்தெந்த நிலையில் என்னென்ன பாடல் இருந்தது அப்படின்றத வாங்க இப்ப நம்ம கேட்கலாம்.
1: எட்டாம் நிலையில்

0: ஆறாம் நிலையம். ஐந்தாம் நிலையம்.
1: ஒரு பேரே வரலாறு, அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகம்.
0: நான்காம் நிலையம். மூன்றாம் நிலை. இரண்டாம் நிலை. முதல் நிலை.
2: நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம்.
3: வணக்கம் ரவி, சூப்பர் ரெசிபி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரவி. நான் வந்துட்டு இன்னைக்கு முருங்கைக்கீரை தண்ணி சாறு செஞ்சுட்டு ஒரு ரெண்டு வெஜிடபிள் செஞ்சுட்டு, சரி பொரியல் வந்து எப்படி வித்தியாசமா செய்யலாம், என்ன செய்யலாம், சம்பால் செய்யலாமா பொரியல் செய்யலாமான்னு கன்ஃபியூஸ்ல கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
2: சரி
3: இப்ப நீங்க ஒரு ரெசிபி கொடுத்தீங்க பாருங்க.
2: ஆமா,
3: அதுல புதுசா என்னன்னா அந்த
2: முறுக்கு முறுக்கு
3: அனுப்பிட்டல ஆளு கடைக்கு. ஆமா நான் எப்போதும் சொல்லுவேன்ல ரவினோட குறிப்பு கேளுங்க, குறிப்பு கேளுங்க.
2: அப்ப இன்றைக்கு பொரியல் பாபாசின் முறுக்கு மிக்ஸ்லதான்.
3: ஆமா நான் செஞ்சது இல்ல இது வரைக்கும். கடலை மாவு கேள்விப்பட்டிருக்கேன், அரிசி மாவு கேள்விப்பட்டிருக்கேன், முறுக்கு மாவு கேள்விப்பட்டது.
2: பரவாயில்ல, இந்த வாரம் நீங்க பயன்படுத்திட்டு அடுத்த வாரம் அழைத்து சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு.
3: கண்டிப்பா ரவீன், கண்டிப்பா சொல்றேன்.
2: தண்ணி சாருக்கு இந்த பொரியல் சம்பல்லாம் செஞ்சா அவ்வளவு நல்லா இருக்குங்க சாப்பிட.
3: ஆமா ஆமா, நான் நார்மலி இந்த சாட்டர்டே சண்டேனா கொஞ்சம் ட்ரெடிஷனலா தான் சமைப்பேன். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். நம்மளோட ட்ரெடிஷனல் சமையல் அந்த வே வைக்கிறது கடையிறது அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல.
2: ஆமா,
3: அதனால என்னோட கவனம் எப்போதும் சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து ரொம்ப ட்ரெடிஷனல் சமையல் தான் சமைப்பேன். அப்படி இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் எங்க லிஸ்ட்ல முருங்கைக்கீரை இருக்கணும், புளிச்சக்கீரை இருக்கணும். அப்படி
2: நல்லா மகிழ்ச்சியா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க.
3: ஓகே ஓகே, கண்டிப்பாக. ரவீனோட சமையல் குறிப்புக்கு மேகலா அடிமை.
2: ஆஹா, ரொம்ப நன்றி மேகலா. வணக்கம்.
3: நன்றி.
2: நம்புங்க, புதுசா ஒரு சமையல நம்ம சமைத்து சாப்பிடும் போது அதுல கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முஸ்லிம் நண்பர்களுக்கு ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. ஒரு நீண்ட விடுமுறை வந்திருக்கு பாருங்க. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தொடங்கி நெடுஞ்சாலைகளை பார்த்தோம்னா அவ்வளோ நெரிசல், நேற்றும் நெரிசலா இருந்திருக்கு, இன்றைக்கும் நெரிசலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்து பத்திரமா நீங்க எங்க போறதா இருந்தாலும் பார்த்து பத்திரமா போங்க. வீட்டுல எல்லோருமே இருக்கக்கூடிய காலகட்டம் இது. வழக்கமா நமக்கு நினைவு தெரிந்ததுலேருந்து வீட்டுல இருக்கும்போது காலையில கேட்டுருவாங்க, அம்மா இன்றைக்கு மதியம் என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சமான உணவுகள்லாம் வீட்டுல சமைச்சு கொடுப்பாங்க. அன்புக்குரியவர்கள் பக்கம் இருக்கும் போது நமக்கு பிடிச்சமான உணவுகளை சமைச்சு கொடுக்கும் போது அதை சாப்பிட்டு அந்த நாளை கொண்டாடுறதே ஒரு தனி மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சியில் எப்போதுமே இணைகின்றது பாபாஸின் பொருட்கள். தொடர்ந்து பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும் எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்றியினை தெரிவித்துக் கொள்றாங்க. அடுத்த வார நிகழ்ச்சியில எட்டு பாடல்கள் எப்போதும் போல இடம்பெறும், கேட்க மறந்துடாதீங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
4: மினல் எஃப்எம்இல் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ. நீ நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.

0: வணக்கம். இன்னலின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். அடுத்து இளமை உல்லாசத்துல 10 மணி தொடங்கி உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க. அவங்களோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெறுகிறேன். உங்கள் ரவி.
1: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பண்டான் நாடாளுமன்ற தொகுதி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தத்தெடுக்கப்பட்ட பகுதியாக உள்ளதாக PKR துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். அந்த நாடாளுமன்ற தொகுதியில் PKR கண்காணிப்பு அதிகாரியாக செயல்பட பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தங்கு டாக்டர் ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்தொகுதியில் கட்சி அமைப்பின் நிர்வாகத்தை சீரமைக்கும் வகையில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக சிலாங்கூர் மந்திரி விசாருமான டாக்டர் ஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். 2025 SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற கிளந்தானை சேர்ந்த இகாசே உதவி பெறுநர்களின் 761 பிள்ளைகளுக்கு மடிக்கணினிகளும் 1000 ரிங்கிட் நிதி உதவியும் வழங்கப்பட்டதாக நிதியமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமத் காமேல் அப்துல் முனீம் தெரிவித்தார். இந்த முனைப்பின் மூலம் மடானி அரசாங்கம் உதவியை நல்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த மாணவர்கள் அதிக நம்பிக்கையுடனும் தயார் நிலையுடனும் உயர்கல்வி கழகங்களில் கல்வியை தொடர வழிவகுப்பதாக அவர் கூறினார். ஜனநாயக கோங்கோ குடியரசில் இபோலா தொற்று தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து 10 ஆப்பிரிக்க நாடுகள் ஆபத்தான நிலையில் உள்ளதாக நோய் கட்டுப்பாடு தடுப்பு நிறுவனம் CDC எச்சரிக்கை விடுத்துள்ளது. ருவாண்டா, கென்யா, தான்சானியா, அங்கோலா, புருண்டி, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, கோங்கோ குடியரசு, எத்தியோப்பியா, தெற்கு சூடான், ஜாம்பியா ஆகியவை அதில் அடங்கும் என்று அந்நிறுவன தலைவர் யான் கசியா தெரிவித்தார். இவ்வேளை இது தொடர்பாக 750 சந்தேகத்திற்கிடமான நேர்வுகளும் 177 சந்தேகத்திற்கிடமான மரணங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அமெரிக்க வெள்ளை மாளிகை பகுதியில் சனிக்கிழமை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நிகழ்ந்ததை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வேளையில் வெள்ளை மாளிகையில் இருந்த அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான ஒப்பந்தத்தை முடிவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். விளையாட்டு. லா லீகா கார்பந்து. இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் ரியல் மெட்ரிட் அத்லெட்டிகோ பில்பாவை 4-2 என்ற கோல்களில் வெற்றி கொண்டு சவால் மிக்க இந்த பருவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துள்ளது. இவ்வேளை மலோக்ராவும் கிரோனாவும் பட்டியலின் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டன. முன்னதாக ரியல் ஓவியடோவுடனான ஆட்டத்தில் மலோக்ரா சுழியத்திற்கு 3 கோல் எண்ணிக்கையில் வென்று 42 புள்ளிகளை குவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: பாடல்களை நாங்க தொகுத்து வைத்திருக்கோம். அமுதி தமிழி அங்கமும் தாளம் நிகழ்ச்சியும் இன்றைக்கு உங்களுக்காகவே ஒளிபரப்பாக உள்ளது. தொடக்கமாக வாங்க சில பாடல்களை நாம நிகழ்ச்சியில் கேட்ட பிறகு பேசலாம்.
1: தொடர்பு நட்டேன்

0: மடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் ஆல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

ஸ்ரீராம் குரலில் அந்த பாடலை நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, கேஜிஎஃப் சலார் படங்களை இயக்கிய பிரசாந்த் நீல் பார்த்தீங்கன்னா அடுத்து இயக்கும் டிராகன் படத்துல ஜூனியர் என்டிஆர் வந்து கதாநாயகனாக நடிக்கிறாருங்க. அவருக்கு ஜோடியாக ருக்மணி வசந்த் வந்து நடிக்கிறாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கும் இந்த படம் ஜூன் 11 தெலுங்கு, தமிழ், ஹிந்தி உட்பட 5 மொழிகள்ல வெளியாகவிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் முதல் கிளிம்ஸ் வீடியோ, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த காணொலி வந்து சமீபத்தில் வெளியாகி வரவேற்பையும் பெற்றது. இது பற்றி பேசிய பிரசாந்த் நீல், டீசரில் நாங்கள் காட்டிக்கிறது வெறும் வந்து கதை பின்னணி மட்டும்தான், அதில் உள்ள விஷயங்களை படத்தின் உண்மையான கதைக்கு முற்றிலும் மாறானவை, அதனால நீங்கள் இதனை பார்த்து இந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்த பார்க்கலாம் இந்த டிராகன் திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

இன்றைய தெலுங்கு பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, மை ஜிஓவி அப்படின்ற இந்த செயலி பார்த்தீங்கன்னா இப்போ புதுமைப்படுத்திருக்காங்க, நிறைய மேம்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. இதுல மூன்று விஷயங்களை நீங்க பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுடைய வாகன உரிமமோ அடையாள அட்டையோ இது எல்லாமே அந்த செயலியிலிருந்து நீங்க பார்த்து கொள்ளலாம் அப்படின்றது முதல் விஷயம். ஆனா மை டிஜிட்டல் ஐடியில இதற்கு நீங்க பதிவு செய்திருக்கணும். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள், அதாவது உங்களுக்கு படிப்பு சார்ந்து, கல்வி சார்ந்து, மருத்துவம் சார்ந்து என்ன மாதிரியான பண உதவிகள் இருக்கு, இதையெல்லாம் சார்ந்து தெரிந்து கொள்ளணும்னா இதற்கும் ஒரு கட்டம் இருக்கு. அதனை தொடர்ந்து அண்மைய செய்திகளையும் இந்த செயலியில மேம்பாடு செய்யறாங்க. அதனால நீங்க மை ஜிஓவி அப்படின்ற செயலியை பதிவிறக்கம் செய்து அந்த செயலியில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க மறந்துடாதீங்க.

0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்று கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: Hey lovely balloon, na sweet cyclone, full summer lona watermelon, na cute iPhone, new

இன்றைய நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடல்களை கேட்டிருந்தோம். தெலுங்கு பாடல் தொகுப்பில் தெலுங்கு பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை கேட்க போறோங்க. இப்ப அடுத்ததாக செஞ்சித் இரமல்லி மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல். இந்த பாடல்களை கேட்ட பிறகு இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்காகவே ஆமூதே தமிழை நிகழ்ச்சியும் ஒளிபரப்பாக உள்ளது. அந்த நிகழ்ச்சியும் நாம கேட்டு ரசிக்க போறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நிச்சயமா நிறைய திட்டங்கள் வைத்திருப்பீங்க. நண்பர்களை பார்க்கணும், உறவினர்களை பார்க்கணும், அல்லது சொந்த ஊர்களுக்கு திரும்பணும், திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய திட்டங்கள் வச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த ஒரு பயணத்தில் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு குட்டி குட்டி நினைவூட்டல்கள்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: பலே
1: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
2: லிங்கம்ஸ்
3: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அமெரிக்கா வெள்ளை மாளிகை பகுதியில் சனிக்கிழமை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நிகழ்ந்ததை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வேளையில் வெள்ளை மாளிகையில் இருந்த அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடனான ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்த சம்பவத்திற்கு பின் வெள்ளை மாளிகைக்கு செல்லும் வழியை காவல்துறை சுற்றி வளைத்ததுடன் வாஷிங்டனின் மையப்பகுதியில் உள்ள அப்பகுதிக்குள் நுழைய முயன்ற AFP செய்தியாளர் ஒருவரை தேசிய பாதுகாப்பு படையினர் தடுத்துள்ளனர். ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டு வரவும் பன்னாட்டு எரிபொருள் போக்குவரத்திற்கான முதன்மை கடல் பாதையான ஓர்மோஸ் நீரிணையை திறக்கவும் செயல்திட்ட வரைவுக்கு இணங்கியுள்ளது. அந்த திட்டம் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் சண்டையை நிறுத்துவதோடு ஓர்மோஸ் நீரிணை மீண்டும் திறப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க கடல்வழி தடையை நீக்குவதும் தெஹரான் சுங்கக்கட்டணம் விதிக்காமல் கட்டுப்பாடுகளின்றி அந்த வியூக வழித்தடத்தில் வணிக கப்பல் போக்குவரத்தை அனுமதிப்பதும் அடங்கும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவுக்கு அருகே கட்டுமானத்தில் இருந்த கட்டடம் ஒன்று இன்று அதிகாலையில் இடிந்து விழுந்ததில் 19 பேர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கலாம் என ஐயுறப்படுகிறது. மணிலாவுக்கு வடக்கே அமைந்துள்ள ஏஞ்சலஸ் நகரில் வழக்கமான கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது 19 பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தகவல் அதிகாரி ஜே பெலாயோ தெரிவித்துள்ளார். வட சீனாவில் உள்ள லியன்ஷோ நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட எரிவாயு வெடிப்பில் 82 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் காணாமல் போயுள்ள இருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 128 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஷாங்ஹி வட்டாரத்தில் உள்ள அச்சுரங்கத்தில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட இந்த வெடிப்பு கடந்த 20 ஆண்டுகளில் அந்நாட்டில் நிகழ்ந்த மிக மோசமான சுரங்க பேரிடராகும். அப்போது 247 தொழிலாளர்கள் அச்சுரங்கத்திற்குள் இருந்ததாக அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெடிப்பு குறித்து சீன அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஜனநாயக கோங்கோ குடியரசில் இபோலா தொற்று தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து 10 ஆப்பிரிக்க நாடுகள் ஆபத்தான நிலையில் உள்ளதாக நோய் கட்டுப்பாடு தடுப்பு நிறுவனம் CDC எச்சரிக்கை விடுத்துள்ளது. ருவாண்டா, கென்யா, தான்சானியா, அங்கோலா, புருண்டி, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, கோங்கோ குடியரசு, இத்தியோப்பியா, தெற்கு சூடான், ஜாம்பியா ஆகியவை அதில் அடங்கும் என்று அந்நிறுவன தலைவர் யான் கசிஹா தெரிவித்தார். இத்தியோப்பியாவை தவிர அந்த நாடுகளும் ஜனநாயக கோங்கோ குடியரசு அல்லது உகாண்டாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இபோலா தொற்றை கையாள 314 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி உதவி வழங்கப்படுவதற்கான கோரிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுவேலா அரசாங்கத்தின் முன் அனுமதியுடன் அமெரிக்க ராணுவ வீரர்கள் கராகாஸில் வழக்கத்திற்கு மாறான ராணுவ பயிற்சியை நடத்தியுள்ளனர். இது அந்நகரில் உள்ள அவர்களின் தூதரக தலைமையகம் வரை நீட்டிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் தென் வட்டார கட்டளை தளபதி ஜெனரல் பிரான்சிஸ் எல் டொனோவன் அதில் கலந்து கொண்டவர்களில் அடங்குவார். அந்நாட்டின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ, அவரது மனைவி சிலியா ஃபோரெஸ் மீதான கைது நடவடிக்கைக்கு பிறகு வெனிசுவேலாவில் அமெரிக்கா நடத்தும் முதல் ராணுவ பயிற்சி இதுவாகும். அமெரிக்காவின் கலிபோர்னியா கார்டன் குரோவ் நகரின் விண்வெளி உற்பத்தி ஆலையில் MMA தொழில்துறை ரசாயன கொள்கலன் கடந்த சில நாள்களாகவே நிலையற்ற வெப்பநிலையில் இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஓரஞ்சு வட்டாரம் முழுவதும் அவசர நிலையை மாநில ஆளுநர் கெவின் நியூசம் அறிவித்துள்ளார். தற்போது மீட்புக் குழுவினர் அங்கு குளிரூட்டும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக சின்வா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
விளையாட்டு லா லீகா கார்பந்து இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் ரியல் மெட்ரில் அத்லெட்டிகோ பில்பாவை 4-2 என்ற கோல்களில் வெற்றி பெற்று சவால் மிக்க இந்த பருவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துள்ளது. இவ்வேளை மலோக்ராவும் கிரோனாவும் பட்டியலின் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டன. முன்னதாக ரியல் ஓவியடோ உடனான ஆட்டத்தில் மலோக்ரா சுழியத்திற்கு 3 கோல் எண்ணிக்கையில் வென்று 42 புள்ளிகளை குவித்தது. எனினும் அந்த அணி நிலைத்திருக்க அது போதவில்லை. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

ஒளிபரப்பாக உள்ளது. அதுக்கு முன்னதாக சங்கர் மகாதேவன் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருக்க வரவாதீர்கள்.

என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க. வணக்கம். கவிஞர் பரணனின் இலக்கியங்கள் என்ற கவிதையோடு அமுதத் தமிழ் பருக முனைவோம். வாருங்கள். உள்ளத்தை உயர்த்துகின்ற படிகள், வாழ்க்கை உணர்வுகளை நெறிப்படுத்தும் படைகள், கால வெள்ளத்தை வென்று நிற்கும் கலங்கள், கல்வி வித்தைகளை வெளிப்படுத்தும் களங்கள், மாற்றார் கள்ளத்தை கார் இருளை வெளிச்ச வீச்சால் கலைத்து வரும் ஒளி வாரம், உணர்வு தோப்பு சொல்லத்தேன் ஊறி வரும் இலக்கியத்து சொர்க்கத்தை சொல்கின்றேன், இன்னும் சொல்வேன். இலக்கியங்கள் மிகச்சரியாய் எழுந்து நின்றால் எதிர் நிற்கும் படைக்கருவி எதுவுமில்லை. இலக்கியங்கள் இல்லையெனும் நிலைமை வந்தால் எண்ணங்கள் தெளிவு பெற வழிகள் இல்லை. இலக்கியங்கள் உலகத்தை வழிநடத்தும், இதயத்தை பண்புகளால் கனிய வைக்கும். இலக்கியங்கள் விழிகற்கு வெளிச்சமாகும், எழுதும் கோல் அதனாலே தெய்வமாகும். இலக்கியங்கள் விழிகற்கு வெளிச்சமாகும், எழுதும் கோல் அதனாலே தெய்வமாகும்.

0: ஆறாம் படிவ தமிழ் மொழி பருவம் இரண்டு மாணவர்களுக்கு வழிகாட்ட ஆசிரியர் குமரன் கோரன்.
1: அன்பான தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். படிவம் ஆறு தவணை இரண்டு தமிழ் மொழி பாட விளக்கத்தில் இணைந்திருக்கின்றோம். இந்த வாரம் சி பிரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புறநானூறு தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். சங்க இலக்கியமாகிய எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. புறப்பொருளை பற்றிய 400 பாடல்களை கொண்ட தொகுதியாக விளங்குவதால் இது புறநானூறு என்று அழைக்கப்படுகின்றது. 250 மேற்பட்ட புலவர்கள் பாடிய 4 முதல் 40 வரை உள்ள பாடல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்நூலை தொகுத்தவர் பெயரும்

தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் திணை, துறை, பாடியவர், பாடப்பட்டோர் போன்ற குறிப்புகள் காணப்படுகின்றன. புறப்பொருள் என்பது வீரம், கொடை, சிறப்பு, நீதிமுறை, அரசியல் நெறி போன்ற அறத்தோடு நம் முன்னோர்கள் வாழ்ந்த சீரிய வாழ்வை அழகாக படம் பிடித்து காட்டும் இலக்கியமாகும். தவணை 2 தமிழ் மொழி பாடத்திற்கு புறநானூற்றிலிருந்து பாடலின் 182, 183, 189, 191 மற்றும் 195 ஆகிய 5 பாடல்கள் தேர்வாகியுள்ளன. கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி பொதுவியல் திணையில் பாடிய 182 பாடல். உண்டால் அம்ம இவ்வுலகம் எனும் இப்பாடல் மனித நேயத்தோடு சுயநலமாக இல்லாமல் பொது நலத்தோடு வாழக்கூடிய மாட்சிமை தன்மையுடையவர்கள் இருப்பதால் தான் இவ்வுலகம் நிலை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற கருத்தை நிலைநிறுத்துகின்றார். மாட்சிமை தன்மை உடையவர் என்றால் யார்? இந்திரனுக்கு கிடைக்கக்கூடிய அமிர்தம் இவர்களுக்கு கிடைத்தால் அது மிக இனிமையானது என்று தனித்து உண்ண மாட்டார்களாம். யாரையும் வெறுத்து ஒதுக்க மாட்டார்களாம். சோம்பலின்றி செயல்படுவார்களாம். இந்த உலகிலே பிறர் அஞ்சக்கூடியவற்றுக்கு தாங்களும் அஞ்சுவார்களாம். புகழ் வரும் என்றால் தம் உயிரையே வேண்டுமானாலும் கொடுப்பார்களாம். பழி வரக்கூடிய செயல் என்றால் அதற்கு பரிசாக உலகத்தையே கொடுப்பதாக இருப்பினும் அப்பழி செயலை ஒருபோதும் செய்ய மாட்டார்களாம். இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டு தமக்காக உழைக்காமல் பிறருக்காக மிகப்பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது எனும் கருத்தை இப்பாடல் முன்வைக்கின்றது. புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர், அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே என்று அந்த பாடல் அழகாக சித்தரிக்கின்றது. அடுத்து வரக்கூடியது எனக்கு மிகவும் பிடித்த பாடல். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று தொடங்கும் 183 பாடல். தமக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியருக்கு தேவையான உதவிகளை செய்து மிகுந்த அளவு அவரிடம் மரியாதையும் பணிவும் கொண்டு வெறுப்பின்றி கல்வி கற்றலே நல்லது என பாடுகிறார் புலவர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். பிறப்போர் என்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலாட் தாயும் மனம் திரியும். ஒரு தாயின் வயிற்றில் பல பிள்ளைகள் பிறந்திருப்பினும் அதிலே சிறப்பாக கல்வி கற்றவன் பால் தாய்க்கு அன்பு சற்று அதிகமாகவே தான் இருக்கும். அந்த கல்வி கற்றவனுக்கு அந்த தாய் கொடுக்கும் சிறப்பும் மரியாதையும் சற்று உயர்வாகத்தான் இருக்கும். உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள், உணர்ந்திருப்பீர்கள். மாணவர்களே, வீட்டில் இவ்வாறு இருக்க வெளியிலே ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகவென்னாதவருள் அறிவுடையோனா அரசும் செல்லும். மூத்தோன், மூத்தவன், மூத்தவர் என்ற சொல்லுக்கு நம் சமூகத்தில் மிகப்பெரிய மரியாதை இருக்கின்றது. அப்படி இருக்க ஒரே குடும்பத்தில் பிறந்த பலருள்ளும் மூத்தவன் வருக என்ன சொல்லாது அறிவுடையவனையே கல்வி கற்றவனையே அரசனும் தேடிச் செல்வான் என கவிஞர் வலியுறுத்துகின்றார். அடுத்து 189 பாடல் செல்வத்து பயன் ஈதல் எனும் கருத்தை வலியுறுத்துகிறது. இப்பாடலில் கவிஞர் மன்னனையும் இரவு பகல் தூங்காமல் தனது உணவுக்காக விரைந்து ஓடும் விலங்குகளை விரட்டி வேட்டையாடும் வேடனையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். மன்னனுக்கு 9 உடுப்பது 2, அதாவது 4 வேளை உணவு 2 உடை. வேட்டைக்காரனுக்கும் 9 உடுப்பது 2, அதாவது 4 வேளை உணவு 2 ஆடைகள். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஓரளவுக்கு மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். ஆகவே செல்வத்தின் பலனே பிறருக்கு ஈதலில் தான் உள்ளது என புலவர் வலியுறுத்துகிறார். நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போதும் துன்பத்தில் இருக்கின்றவருக்கு பொருள் உதவி செய்யும் போதும் கிடைக்கக்கூடிய இன்பம் அலாதிதான் நண்பர்களே. அடுத்து ஒரு அழகான பாடல் பிசிராந்தையார் பாடிய 191 பாடல். பிசிராந்தையாருக்கு முதுமை வந்த போதும் தலையிலே நரைமுடி இல்லை, சுறுசுறுப்புடனும் இளமை தோற்றத்துடனும் வாழ்கின்றார். இவர் எப்படி இளமையாகவே இருக்கின்றார் என மக்கள் வினவிய போது அவர் அளித்த பதில் மிக ஆச்சரியமானது, ஆனால் மிக உண்மையானது. சிறப்பான மனைவி
அறிவான பிள்ளைகள் தம் எண்ணம் போலவே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், நாட்டை ஆட்சி செய்யும் வேந்தன் சிறந்த ஆட்சியை புரிகின்றான், மாட்சிமைக்குரிய நற்குணங்களும் நல் ஒழுக்கங்களும் நிறைந்த சான்றோர்கள் பலர் உள்ளதால் தாம் என்றும் இனிமையாகவும் இளமையாகவும் இருப்பதாக பிசிராந்தையார் இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். ஆக நாம் இளமையாகவே எப்பொழுதும் காட்சி கொடுப்பதற்கான வழிவகைகளை சொல்லி இருக்கின்றார். இறுதி பாடல் 195வது பாடல். மீனின் முள் போன்ற நரைமுடியும் முதிர்ந்த சுருக்கம் விழுந்த கண்ணங்களோடு வாழ்வின் இறுதி காலகட்டத்தில் இருக்கும் போது ஏமன் வருவான், அழைத்து செல்ல அல்ல இழுத்து செல்ல, கூர்மையான மழுவை கருவியாக கொண்ட யமன் வந்து நம்மை பற்றி இழுத்து சொல்லும் போது மிகப்பெரிய வருத்தம் வருமாம். அதனால் நல்ல செயல்களை செய்ய முடியாவிட்டாலும் தீய செயல்களை அறவே செய்யாதீர்கள் என இப்பாடலில் வலியுறுத்துகின்றார். அதுதான் எல்லோரும் விரும்புவது, அதுதான் அனைவரையும் நல்ல நெறியில் செலுத்தும் என கூறுகின்றார். இவ்வாறாக 5 பாடல்களை படித்த பிறகு மாணவர்களுக்கு 2 வகையான கேள்விகள் கேட்கப்படும். நீண்ட கேள்வி அல்லது சிறு கேள்வி இடம்பெறும். இப்பொழுது ஒரு மாதிரி கேள்வியை பார்ப்போம். இன்றைய இளைஞர்கள் பின்பற்ற வேண்டிய அறச்செயல்களை புறநானூறு பாடல்கள் துணை கொண்டு ஆராய்க. இது 25 புள்ளிகளுக்கான நீண்ட கேள்வி என்பதாலே முன்னுரை ஒரு பத்தியிலும், 5 கருத்துக்களை 5 பத்திகளிலும், முடிவுரையை ஒரு பத்தியிலும் மாணவர்கள் எழுத வேண்டும். முன்னுரையில் இருக்க வேண்டிய செய்திகள் என்னென்ன? சங்க இலக்கியமாகிய 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு, 400 புறப்பாடல்கள் இடம்பெற்றுள்ளன, 250க்கும் மேற்பட்ட புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள், 4 அடி முதல் 40 அடி வரை கொண்ட பாடல்கள் உள்ளன, அக்கால மக்களின் வீரம் கொடை அறம் போன்ற வாழ்வியல் சிந்தனைகளை தெளிவாக எடுத்து கூறும் இலக்கிய பொக்கிஷமாக அமைகிறது என கூறி இறுதி வாக்கியம் தலைப்பு கிட்டிச் சொல்லும் வாக்கியம் எழுத வேண்டும். புறநானூற்று பாடல்கள் இன்றைய இளைஞர்கள் பின்பற்ற வேண்டிய அறச்செயல்களை தெளிவாக விளக்குகிறது என தலைப்பு கிட்டிச் சொல்லும் வாக்கியத்தை மாணவர்கள் எழுதலாம். இது ஒரு மாதிரி வாக்கியம் தான் மாணவர்களே. அதன் பிறகு 5 கருத்துக்கள் எழுத வேண்டும். இங்கே மாதிரி கருத்துக்களை உங்களோடு பகிர்கின்றேன். முதல் கருத்து, இன்றைய இளைஞர்கள் சுயநலமின்றி பொதுநலத்தோடு வாழும் அறச்செயலை பின்பற்ற வேண்டும். 2வது கருத்து, இன்றைய இளைஞர்கள் எந்த சூழலிலும் கல்வியை தவறாது மறவாது கற்க வேண்டும். 3வது, சேமித்து வைத்திருக்கும் செல்வத்தின் பலனே பிறரோடு பகிர்ந்து வாழ்வதில் தான் உள்ளது என இளைஞர்கள் அறிய வேண்டும். 4வது, தமது வாழ்க்கையில் நல்லது செய்ய இயலாவிடனும் எச்சூழலிலும் எவ்வகையான தீங்கையும் செய்யாமல் வாழ்வதே சிறப்பு எனும் அறச்சிந்தனையை இளைஞர்கள் கொண்டிருக்க வேண்டும். 5வது, என்றும் இளமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ சிறந்த இல்லறமும் உயர்வான சிந்தனைகளும் சார்பு எண்ணங்களும் கொண்ட சுற்றுச்சூழலும் தேவை என்பதை அறிய வேண்டும். ஆக ஒவ்வொரு கருத்தை விளக்க முயலும் போது மாணவர்கள் 4 விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். முதன்மை கருத்து, கருத்து விளக்கம், சான்றுகள், அந்த பத்திக்கான முடிவு ஆகிய 4 விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம். இதுவரையிலும் புறநானூறு தொடர்பான விளக்கங்களை பார்த்தோம். அடுத்த வாரம் சிலப்பதிகாரத்தில் அடைக்கல காதையோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிரியர் குமரன் கோரன்.

0: நேயர்களே, அடுத்து இடம்பெறுகிறது தொடர் உரை. வளங்குன்றா வளர்ச்சி 17. வழங்குகிறார் மலாயா பல்கலைக்கழக மொழி மொழியியல் புல மூத்த விரிவுரையாளர் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம்.
1: வணக்கம் முனைவர் சங்கர் அவர்களே, மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த சில வாரங்களாக நாம் வளகுன்றா வளர்ச்சிக்கான இலக்குகள் தொடர்பான சில செய்திகளை நாம் கண்டு வருகிறோம். அந்த வகையிலே இந்த வாரம் நாம் பார்க்கவிருப்பது வளகுன்றா வளர்ச்சிக்கான இலக்குகளில் 4வதாக இடம்பெற்றிருக்கின்ற தரமான கல்வி என்ற நோக்கமாகும். இதனை ஆங்கிலத்தில் குவாலிட்டி எடுகேஷன் என்று கூறுவார்கள். பொதுவாக தரமான கல்வி என்று பார்க்கும் பொழுது அதன் அடிப்படை நோக்கமாக அமைவது என்னவென்றால், அனைவருக்கும் சமத்துவமான கல்வியும், வாழ்நாள் முழுவதும் கற்றல் வாய்ப்புகள், மேலும் திறன் மேம்பாடு தொடர்பான கல்வி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டு தரமான கல்வி என்ற இந்த நோக்கத்தை அவர்கள் முடிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இன்று உலக மக்கள் அனைவரும் இந்த ஒற்றை புள்ளியை தான் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். உலக மக்கள் மட்டுமல்லாது அனைத்து நாடுகளுமே இந்த ஒற்றை புள்ளியை தான் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனை நாம் பல்வேறு நிலைகளிலிருந்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த உலகளாவிய நிலையிலே இந்த கல்வியுடைய அடைவு நிலையை பார்க்கின்ற பொழுது ஒரு அளவுகோலாக இன்று பார்த்து வருவது தொடக்க நிலையிலே பீசா டீம்ஸ் போன்ற குறியீடுகளும், பிறகு உயர்கல்வி கூடங்களை எடுத்து பார்க்கும் பொழுது QS ரேங்கிங் என்ற கூறப்படுகின்ற உலக தரவரிசை அடிப்படையாக கொண்டுதான் இன்று உலக நாடுகள் அனைத்தும் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இந்த தரமான கல்வி என்பது ஒருவனுக்கு கிடைக்க வேண்டியது ஒரு அடிப்படை உரிமையாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட இந்த கல்வி எப்படிப்பட்டதாக எத்தகையதாக அமைய வேண்டும் என்பதை நாம் திருக்குறளின் வழி பார்த்தோம் என்றால் நமக்கு நன்கு இங்கே புலப்படுகின்ற ஒரு சூழலை பார்க்க முடியும். அதாவது இந்த தரமான கல்வி என்பதை பற்றி நேரடியாக வள்ளுவர் கூறவில்லை என்றாலும் கூட அதில் கூறப்பட்ட செய்திகள், வள்ளுவத்தில் கூறப்பட்ட செய்திகளானது இன்றைய சூழ்நிலையில் தரமான கல்வியை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒன்றாகவே என்னால் பார்க்க முடிகின்றது. அதற்காக வள்ளுவர் ஒதுக்கியிருக்கின்ற அதிகாரங்களானது மொத்தம் 4. அதாவது கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை ஆகிய 4 அதிகாரங்களை கல்வியை தொடர்பு படுத்தி வள்ளுவ பேராசன் அவர்கள் தன்னுடைய குறட்பாக்களின் வழி வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் வள்ளுவருடைய இந்த கல்வி சிந்தனை இந்த அடிப்படை மேலோட்டமான கல்வியோடு நின்றுவிடாமல் மிகவும் ஆழமான ஒரு செய்தியை அவருடைய குறட்பாக்களின் வாயிலாக வெளிப்படுத்தி இருப்பது இன்றைய இந்த தரமான கல்வியோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்க முடிகின்றது. முதலில் வள்ளுவர் வழங்கிய கற்கும் முறையை பற்றி நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம். கற்க விழையும் ஒருவர் குற்றமில்லாமல் கற்க வேண்டும் என்பது வள்ளுவருடைய அடிப்படை தாரக மந்திரமாக அமைகின்றது. காரணம், அப்போதுதான் அறிவானது முறையாக சென்று வாசகரிடம் சேரும். அது மட்டுமல்லாமல் கற்ற கல்வி அது எப்படி கற்க வேண்டும் என்றால் முறையாக கற்க வேண்டும், முறையாக கற்ற பின்பு அதற்கேற்றவாறு நடக்க வேண்டும் என்பதும் வள்ளுவருடைய வாக்காக அமைகின்றது. இதற்கு சான்றாக நாம் அனைவரும் அறிந்த ஒரு குறளையே நாம் இங்கே பார்க்க விளைகின்றோம். அதாவது, கற்க கசடர கற்பவை கற்றபின் என்னும் குறள் வழி ஒருவர் எப்படி கற்க வேண்டும், கற்ற பின் அதனை எப்படி தன்னுடைய வாழ்நாளில் அதனை கடைபிடிக்க வேண்டும் என்ற இந்த செய்தியானது இன்று இந்த தரமான கல்வியோடு எப்படி தொடர்பு படுத்தி பார்க்க முடியுது என்றால், இன்றைய சூழ்நிலையிலே இந்த தரமான கல்வி என்பது வெறும் அறிவாற்றலும் திறனும் பண்பும் சார்ந்தது மட்டுமல்லாமல் மேலும் வாழ்நாள் கல்வியை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வருகின்றது. இந்த வாழ்நாள் கல்வி என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை எத்தகைய பண்புகளை அவன்கள் பின்பற்ற வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்நாளில் தனி மனித மேம்பாட்டிற்கு இந்த கல்வி அறிவு ஆற்றலையும் திறனையும் பயன்படுத்த வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு அவன் செயல்பட வேண்டும். இதற்கு அவன் முறையாக கல்வி கற்க வேண்டும் என்பது அடிப்படை செய்தியாக விளங்குகின்றது. இப்படி முறையாக கல்வி கற்கின்ற நிலையில்தான் அவன் தரமான கல்வியை பெற முடியும் என்பதை இந்த குறள் வழி மிகவும் ஆழமாக வள்ளுவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார்.
0: இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரமும் நாம் செவிமடுக்கலாம்.

0: இம்மாதம் 9ஆம் நாளும் 10ஆம் நாளும் தஞ்சுங் மலிம் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் 6ஆவது பன்னாட்டு தமிழ்கல்வி ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டு தொகுப்பின் ஒரு பகுதியை கடந்த வாரம் நாம் கேட்டோம். இவ்வாரம் அதன் தொடர்ச்சி இடம்பெறுகிறது. தமிழ் கல்வி எதிர்நோக்கும் சவால்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் குறித்து விவரிக்கிறார் புத்ரா பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் வீரமோகன் வீரபுத்திரன்.
1: வணக்கம். இன்றைய எங்களுடைய தலைப்பு, அதாவது ஒரு சிறப்பு கலந்துரையாடல் என்ற அடிப்படையில், 5 நிகராளிகளாக தமிழ் பள்ளி, இடைநிலை பள்ளி, பிறகு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, பிறகு பல்கலைக்கழகம், பிறகு கல்வி அமைச்சு என்ற 5 பிரிவுகளை சார்ந்து இன்றைய நிலையில் தமிழ் கல்வி எந்த நிலையில், எதிர்நோக்கும் சவால்கள் எந்தெந்த நிலைகளில், தமிழ் பள்ளிகளுடைய நிலையிலையும் தமிழ் எப்படி இருக்கின்றது, இடைநிலை பள்ளியில் பிறகு பல்கலைக்கழகம் எப்படி இருக்கின்றது தான் எங்களுடைய தலைப்பு. பல்கலைக்கழக அடிப்படையில் எப்படி இருப்பது தான் என்னுடைய தலைப்பாக அமைந்திருக்கின்றது. பெரும்பாலும் இன்னைக்கு நம்முடைய தாய் கோயில் என்று சொல்லப்படுகின்ற மாரியம்மன் கோயில் போல நமக்கு தாய் பல்கலைக்கழகமாக மலையா பல்கலைக்கழகம் இருக்கின்றது. மலையா பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக தமிழை முதன்மை பாடமாக நம்முடைய இந்திய ஆய்வியல் துறையிலும், பிறகு மொழியியல் துறையிலும் வந்து தமிழ் முதன்மையாக கற்பிக்கப்படுகிறது. பிறகு புத்ரா பல்கலைக்கழகம், அறிவியல் பல்கலைக்கழகம், பிறகு சபா பல்கலைக்கழகத்தில் தமிழை இரண்டாம் மொழியாக மாணவர்கள் கற்று வருகின்றார்கள். பொதுவாகவே தமிழை கட்டி காக்கின்ற மிகப்பெரிய கடப்பாடு மலையா பல்கலைக்கழகத்திற்கும் நம்முடைய உப்சி பல்கலைக்கழகத்தான் அதிகமாக இருக்கின்றது. காரணம், தமிழை இடைநிலை பள்ளியில் ஆசிரியர்களை உருவாக்க மிகப்பெரிய பொறுப்பை வந்து கடப்பாடை நம்முடைய உப்சி பல்கலைக்கழகம் ஏற்றிருப்பதனால் நம்முடைய இன்றைய தமிழ் வாழ்வியலோடு கலந்திருப்பதற்கு இங்குள்ள ஆசிரியர்களை பயிற்றுவித்து ஒரு நல்ல சிறப்பு ஆசிரியர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் உப்சி பல்கலைக்கழகம். அதே போல் இந்திய ஆய்வியல் துறையும் சரி, மொழியியல் துறையும் சரி, மலையா பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்கள் கல்வி கற்ற நிலையில் ஆசிரியராகவும், அதே நேரத்தில் தமிழில் கல்வித்துறையிலும் ஊடகத்துறையிலும் தமிழை வளர்ப்பதற்கு அவர்கள் ஒரு மூலதனமாக இருந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நம்முடைய பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பல சவால்களை எதிர் நோக்குகின்றார்கள் தான். ஏனென்றால் பெரும்பாலும் தமிழ் எடுத்தால் சோறு போடுமா என்ற செய்தியெல்லாம் பேசப்படுகின்றது. ஆனால் இருந்தாலும் இந்த கல்வித்துறையும் ஊடகத்துறையும் இணைந்து இன்னும் பல நிலைகளில் மாணவர்கள் வெற்றி நடை போடுவதற்கு மலையா பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கவும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையிலே சவால்கள் பல இருப்பினும் தமிழ் இலக்கியம் நிச்சயமாக மாணவர்களுடைய வேலை சந்திக்கும், பிறகு அவர்களுடைய வாழ்வியலுக்கும் நிச்சயமாக பெரிய பங்காற்றுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி.
0: மாநாட்டில் கலந்து கொண்ட மாணவர் இருவரின் பார்வை.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஷாலினி பருராமன். நான் உப்சி பல்கலைக்கழகத்தில் 6ஆம் பருவ மாணவி படிக்கிறேன். செய்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதுமையான அனுபவமா இருக்கு. நிறைய பேராளர்கள் வந்து அவங்க படிப்பை படிக்கிறப்ப எங்களுக்கு அது நல்ல பயனுள்ளதாக இருக்கு.
3: வணக்கம். என் பெயர் சுகேந்திரன் ராஜேந்திரன். சில 1ஆம் ஆண்டு படிக்கிற எங்களுக்கு இது ஒரு புதிய அனுபவம். அதை தாண்டி ஒரு நல்ல தளமா இருக்கு புது புது விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு. தமிழ் கல்வி பாடத்திட்டங்களா இருக்கட்டும், இலக்கணம் இலக்கியம் சார்ந்த அனைத்து தகவல்களை வந்து எங்களுக்கு புது விஷயங்களை கொட்டி தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு வந்திருக்காங்க. இந்த 2 நாளும் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிச்சு. மென்மேலும் இது போன்ற இந்த மாதிரி மாநாடுகளை வந்து இந்த தமிழ் துறையோ சரி, இல்லை வேற பல்கலைக்கழகத்திலயோ சரி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது ஒரு விண்ணப்பமா இருக்கு. நன்றி.
0: எவ்வதுரைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு என்ற உலக பேராசான் திருவள்ளுவர் கூறியதற்கு ஒப்ப, உலகம் செல்லும் போக்கில் நாமும் செல்ல வேண்டியுள்ளது. உலகின் தாய்மொழியாம் தமிழும் இதற்கு விதிவிலக்கன்று. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப கன்னித்தமிழ் தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு வளர் தமிழாகி வானுயர்ந்து நிற்கின்றது. செயற்கை நுண்ணறிவை தமிழ் அரவணைத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு செல்கிறது. சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் நடந்த தமிழ் கல்வி ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ் மொழியில் செயற்கை நுண்ணறிவு என முதன்மை உரையாற்றிய, சிங்கப்பூரை தளமாக கொண்டு தமிழுக்கு புத்துலக வாசல் கண்டு வரும் செய்யறிவு நிபுணர் குணசேகர், அமுதே தமிழை நிகழ்ச்சிக்காக வழங்கிய செயற்கை நுண்ணறிவு சிந்தனை இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக அமைகிறது.
4: தமிழ் தொன்மைமிக்க மொழி. திருக்குறளும் பல இதிகாசங்களும் இலக்கணமும் இலக்கியமும் நிறைந்த அருமையான மொழி. இதில் என்ன மகிழ்ச்சி என்னென்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு அப்போதே உருவாக்கப்பட்டு விட்டது. உயிர் மெய் என்று அனைத்தும் உள்ள ஒரு அழகிய மொழியாக தமிழ் மொழி நமதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த செயற்கை நூலவர் இப்போ தான் வந்தது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எடுத்து பாருங்கள், திருக்குறள் எடுத்து பாருங்கள், அணுவை பற்றி பேசியிருக்காரு, வாழ்வியலை பற்றி பேசியிருக்காரு, மற்றும் நமது காப்பியங்கள் எடுத்து பார்த்தா பறக்கும் வாகனங்கள், விமானங்கள் இவையெல்லாம் அங்கே இருந்திருக்கின்றன. இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இப்போ மனிதர்கள் இந்த டேட்டா செட்னு ஒன்று சொல்லுவாங்க, செயற்கை நுண்ணறிவுக்கு வந்து தரவு நிலவி தேவைப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒரு தரமான மொழியாக உயர்வதற்கு இந்த செயற்கை நுண்ணறிவு பெரிய அளவில் உதவி செய்ய போகிறது. நாங்கள் இப்போ வந்து தொழில் வல்லுநர்களாக வளர்வதற்கு செயற்கை நுண்ணறிவு பெரிதும் உதவுகிறது. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1000 ஒருத்தராக இருந்திருப்பேன். அதாவது இந்த தொழில்முறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு நம்மக்கிட்ட வந்து தமிழை எடுத்து கொடுத்துருக்கிறது. அதை உலகுக்கு எப்படி கொண்டு செல்வது என்பதை ஆராயும் ஒரு தருணத்தை நமக்கு வழங்கியிருக்கிறது. இந்த செயற்கை நுண்ணறிவை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும்போது தமிழுக்கு உள்ள பெருமையும் அதில் சேரும். பல பேர் சொல்கிறாங்க இந்த செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கப்புறம் பலவிதமான பாதிப்புகள் இருக்குமென்று. நான் ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்த தமிழனாக சொல்கிறேன். 60களில் நம்ம நிலவுக்கு போனோம். அப்புறம் 70களில் வந்து மோட்டோரோலாங்கிற ஒரு பெரிய ஃபோன் வந்தது. அப்புறம் பேஜர் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த கணினியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நான்லாம் பார்த்தேன், தூக்கிட்டு போனது இந்த ஹாண்டீஸ் இருக்கு இல்லையா, அது பார்க்குறதே பெரிய கல் மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாண்டீஸ் வந்து 5 GB தேரபாலாம் சின்னமாயிடுச்சு. ஆகவே உலகம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, நாம் வளர்கிறோமா? இன்றைக்கி தமிழை பொறுத்த வரைக்குமே 4 விதமாக பிரிச்சுருக்காங்க கணினியில். சிங்கப்பூர் தமிழ், மலேசிய தமிழ், இலங்கை தமிழ் மற்றும் தமிழக தமிழ். இதில் செயற்கை நுண்ணறிவில் ஒரு பெரிய குழப்படி என்னென்னா, பல பேர் குழம்பிக்கிறது, இது எந்த நாட்டுக்கு கொண்டு செல்கிறோம் என்று தரவு நிலவை, அதாவது ப்ராம்ப்டிங் லாங்குவேஜ் ஒன்று சொல்லுவாங்க, அதை நாம் சரியாக செய்யவிட்டால் நமக்கு கிடைக்கும் விடையும் தவறாகத்தான் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம மலேசியாவில் இருக்கிற தமிழர்களுக்கு வந்து நல்ல ஒரு படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றால் மலேசிய தமிழில் ஏற்றது போல் அந்த பதிலை கொடுக்க வேண்டும் என்று கணினிக்கு சொன்னால்தான் நமக்கு அந்த பதில் மலேசியாவுக்கு ஏற்ற மாதிரி வரும். வெறுமனே செயற்கை நுண்ணறிவில் எனக்கு தமிழை பற்றி பேசு என்றால் அது உலகத்தில் இருக்க எல்லா தரவுகளையும் ஒன்றா கூட்டிகிட்டு வந்து நம்மகிட்ட தகவல்களை திரட்டி கொடுக்கும். மனிதர்களை தாண்டி செயற்கை நுண்ணறிவு கிடையாது, அதற்கு பேர் தான் செயற்கை. இயற்கை நுண்ணறிவாக வந்துவிட்டால் அது நம்மகிட்ட இருக்கிறது இல்லையா. இந்த இயற்கையும் செயற்கையும் சேரும்போது தான் ஒரு வளர்ச்சி ஏற்படும். நம் தமிழுக்குள் வருவோம். தமிழுக்கு இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, மொழியில் இருக்கிறது, வாழ்வியல் இருக்கிறது, கலை இருக்கிறது, மருத்துவம் இருக்கிறது, இவை எல்லாம் இருக்கிறது. எந்த அளவுக்கு அதை நாம் வெளிக்கொணர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு செயற்கை நுண்ணறிவு பெரிய ஆதரவு கொடுக்கிறது. நான் சிங்கப்பூரிலிருந்து வருவதாக மட்டும் இல்லாமல் உலகளாவிய முறையில் எல்லோருடன் பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த கணினித்துறையில் இருக்கும் வல்லுநர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் தமிழ் போல் ஒரு உயரிய மொழியே கிடையாது. நான் தென்கொரியாவுக்கு போயிருக்கிறேன். அவர்களோடு சேரும்போது நமது ஒளியில் உள்ள மொழியில் உள்ள பல சொற்கள் தென்கொரியாவில் இருக்கின்றன. அம்மா அப்பா இப்படியெல்லாம் இருக்கின்றன, எவ்வளவோ சொற்கள். இங்கிட்டு நம்ம ஆசிய மண்டலத்துக்கு வந்துவிட்டால் கம்போடியாவாக இருக்கட்டும், தாய்லாந்தாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் தமிழ் சொற்கள் நிரம்பி கிடக்கின்றன. இங்கு மலேசியா வந்துவிட்டால் சொல்கிறேன், கடாரம் வந்து அதற்கு பிறகு சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளுக்கு போய் சிங்கப்பூர் என்ற பெயரே தமிழிலிருந்து உருவாக்கப்பட்ட சொல்லாகத்தான் சொல்கிறார்கள். ஆகவே தமிழுக்கென்று ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. இன்றைய தொழில்நுட்பத்தில் எப்படி அதை எடுத்துக்கொண்டு செல்கிறோம், நமது தொழில்நுட்பத்துக்கு ஏற்றாற்போல் தமிழை எப்படி வளைக்க முடியும், அந்த ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும்.

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். உலக கிண்ண செப்பா தக்குர போட்டியில் வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் சென்ற தேசிய அணியினரை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டினார். நாட்டின் விளையாட்டுத் துறைக்கு பெருமை சேர்த்துள்ளதோடு போட்டி உணர்வையும் ஒழுக்கத்தையும் உயர் ஒற்றுமையும் அவர்கள் நிரூபித்துள்ளதாக பிரதமர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். இதன் மூலம் உலக அரங்கில் நாட்டின் பெயர் மேலோங்கும் என்றும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தெலங்கானு செத்தியூ மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளி ஆசிரியர் பாலியல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக சமூக ஊடகத்தில் பகிரப்பட்டுள்ள விவகாரத்தை கல்வி அமைச்சின் உயர்நிலை பிரிவு விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளது. இவ்வாறு மாநில கல்வித்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பாலியல் சம்பவங்கள் தொடர்பான தகவல்களை தொடர்புடைய தரப்பிடம் தெரிவிக்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கலிபோர்னியா கார்டன் குரோஃபில் ரசாயனம் நிரம்பிய தொட்டியின் செயல்பாட்டை தடுப்பதில் மீட்பு குழுவினர் பணியாற்றுவதை தொடர்ந்து ஆளுநர் கெவின் நியூசம் ஆரஞ்ச் கவுண்டி முழுவதும் அவசர நிலையை அறிவித்துள்ளார். அந்த வட்டாரத்தில் வசிக்கும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நியூசம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பீன்ஸ் ஏஞ்சலஸ் நகரில் நிர்மாணிப்பில் இருந்த 9 மாடி கட்டடம் சரிந்ததில் 30 முதல் 40 பேர் சிக்கியிருக்கலாம் என ஐயுறப்படுகிறது. என்பர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட வேளை 11 பேர் இடிபாடுகளிலிருந்து தப்பியுள்ளதாக ஏஞ்சலஸ் தகவல் அதிகாரி ஜெய் பெலாயோ கூறினார். இந்த விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படாத நிலையில் நகர் பொறியியலாளர் அதனை மதிப்பிடுவதாக பெலாயோ தெரிவித்துள்ளார். விளையாட்டு கார்பந்து. ஜோஹோர் டாருல் தாசிம் ஜேடித்தி தொடர்ந்து 6 முறையாக மலேசிக்கிண்ண போட்டியில் வாகை சூட வேண்டும் என்ற தனது விருப்பத்திற்கு அந்த தென்வேங்கை அணி உரிமையாளரான ஜோஹோர் இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயிலின் தொலைநோக்கு பார்வையும் தலைமைத்துவமும் காரணம் என்று தாக்குதல் ஆட்டக்காரர் மேனுவல் ஹிடால்கோ கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

ஒளிபரப்பாகும் நம்முடைய உள்ளூர் கலைஞர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு களமாக அந்த நிகழ்ச்சி அமைய போகுது. இப்ப வாங்க கருப்பு திரைப்படத்திலிருந்து நம்ம பாடலை கேட்கலாம். சாய் அபியங்கர் மற்றும் கானா முத்து கொண்டு வரும் பாடல்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: சுசிலா, கோழி ரெண்டாங் சேருது எப்படின்னு யாரும் சொல்லியே குடுக்க மாட்டேங்கிறாங்க.
1: அட, எதுக்காக எல்லாரையும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
0: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
1: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
0: அப்ப அத பார்த்து செஞ்சிடலாம்.
1: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சேல, மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

0: தொடர்வது வாராந்திர நிகழ்ச்சி தாளம்.
1: வணக்கம் நேர்களே, தாளம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைக்கும் நம்ம கலைஞர்கள்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. வீட்டுல புரியுதுங்க, எல்லாரும் உங்களுடைய வேலைகள்ல பரபரப்பா செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம கலைஞர்களும் அப்படிதான், அத்தனையும் உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக வரிசை போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு உங்களில் ஒருவர் அங்கமும் காத்துட்டு இருக்கு. எந்த நேயர் உங்களில் ஒருவர் நம்மோடு பாட போறாங்க, நம்மோடு பேச போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க, இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்க பாடல் சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லித்தர போறாங்களா என்னன்னு தெரியல. திஷாலன் மற்றும் கண்மணி உங்களுக்காக வராங்க. எப்படி இன்னைக்கு பாடுறதுக்கு ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்களா?
2: தயாரா இருக்கு,
3: ரொம்ப தயாரா இருக்கு.
1: சரி, இப்போ நம்ம கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் நமது மலேசிய கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, எல்லாருக்குமே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவங்கள மாதிரி எப்படி பாடுறாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு மலேசிய கலைஞர் அப்படின்னா யாரு? கண்மணி நீங்க முதல்ல சொல்லுங்க.
2: எனக்கு எப்பவுமே ஷர்மிளா சிவகுரு அவங்களோட பாட்டுகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா பாடுவாங்க, எல்லா பாட்டும் மனசுல நிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்களோட பெரிய ஃபேன் தான்.
1: இப்போ உங்க மனசுல நிக்கிற ஏதாவது ஒரு வரி அவங்களுடைய
2: என்ன

0: சரி, இப்போ நேரடியா பாத்திருக்கீங்களா அவங்கள?
1: பாத்திருக்கேன், மேடை இதுல எல்லாம்
0: பாத்திருக்கேன்.
1: பேசிருக்கேன்.
0: என்ன பேசுனீங்க?
1: அவங்க ஆஃப் கோர்ஸ் நான் பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க நிறைய என்கரேஜிங் வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நல்லா பாடுங்க. அப்போ ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது ஆக்சுவலி. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நிறைய பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக சொல்லியிருக்காங்க.
0: திஷால நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க பார்த்த ஓ அப்படின்ற மாதிரி ஒரு கலைஞர்?
2: ரொம்பவே திலீப் வர்மன் ரொம்ப பிடிக்கும். அவரோட சாங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கூல் டைம்ல போட்டு கேட்கறப்போ அவ்வளோ நொஸ்டாலஜிக்கா, அவ்வளோ நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கே, இனிமையா இருக்கும். அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: அப்படி நீங்க கேட்டு ரசிச்ச ஒரு பாடல் இப்போ டக்குன்னு பாடணும் அப்படின்னா என்ன பாட்டு அவரோட பாடுவீங்க?
2: உண்மை

0: விஷாலன் மற்றும் கண்மணி நமக்காக சொல்லித்தரவா அப்படின்னு பாடியிருந்தாங்க. அடுத்து நளினா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. இன்று தாளம் நிகழ்ச்சியில மற்றும் ஒரு படைப்பு படைக்க என்ன பாடல் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அடுத்து பாடலாம் அப்படின்னு?
1: மாயம் செய்தாயோ.
0: கண்டிப்பா உங்க குரலால் அப்படியே மாயம் செய்து இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க கூட கேட்க போறோம் அது செய்யறதுக்கு முன்னாடி. சரி, இப்போ ஒவ்வொரு மேடை படைப்பு, ஏன்னா உங்களுடைய ஒரு 15-20 வருட காலமாக மேடை பாடகரா நீங்க இருக்கீங்க, எப்போதுமே ஒரு மேடை பாடல் பாடுறதுக்கு தயாராகிறதுக்கு முன்ன நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க நளினா?
1: நான் முதல்ல அந்த பாட்டை கேட்பேன், ரொம்ப டைம் எடுத்து கேட்பேன். இன்னைக்கு கேட்டுட்டு உடனே பாடுறதுன்னா எனக்கு கஷ்டம். எப்பவுமே

0: பாட்டு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கேட்டு கேட்டு கேட்டு அப்புறம் நான் நிகழ்ச்சிகள்ல போய் அந்த பாட்டை பாடுவேன்.
1: இது கேட்கணும். இப்போ நீங்க என்ன மேடையில வந்து நேரடியா நீங்க பாடுறீங்க, நிறைய பேர் பாக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வரி மாற்றி பாடின அனுபவம் அந்த மாதிரி இருக்கா?
0: நிறைய இருக்கு.
1: என்ன பண்ணுவீங்க?
0: அவசரத்துல நான் எழுதி வச்சிருந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை. அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை
1: நடந்திருக்கு. எந்த அளவுக்கு இசைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் நம்ம நேர்கள் கொடுக்கறாங்க அப்படின்னு புரியுது. மாயம் செய்தாயோ அப்படின்ற ஒரு பாடலை பாட வராங்க நளினா, கேக்கலாம் இது தாளம்.

0: நளினா நமக்காக மாயம் செய்தாயோ அப்படின்ற பாடலை பாடியிருந்தாங்க. உங்களில் ஒருவர் தாளம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் நம்ம புதிதாக அறிமுகப்படுத்தியிருந்தோம். உங்களில் ஒருவர் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக இங்கே பார்க்கக்கூடிய நேர்களுக்கான ஒரு வாய்ப்பு. யாருக்கெல்லாம் பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் வந்து பாடுங்க அப்படின்னு அந்த வகையில் முதலேருந்து நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருந்த ஒருத்தவங்க தான் வரப்போகிறாங்க. அஸ்வினி வந்திருக்காங்க. வணக்கம் அஸ்வினி.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். எங்க சொந்த ஊர் எங்க உங்களுக்கு?
1: கேரள
0: இருக்கீங்க. சரி, அப்புறம் நீங்க பாடுறதுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? எப்ப பாட ஆரம்பிச்சீங்க நீங்க?
1: எங்க அப்பா ஒரு பாடகர். சோ and generally எனக்கு பாட பிடிக்கும், but that doesn't mean like நான் நல்லா பாடுவேன், right? So most like a bathroom singer மாதிரி தான் பாட பிடிக்கும். இட்ஸ் லைக் an emotion மாதிரி.
0: கண்டிப்பா உங்க குரலை கேட்க, நீங்க பாடுறத கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்ப தாளம் நிகழ்ச்சி இங்க நேரடியா இங்க ஒளிப்பதிவு எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, மனசு என்ன சொல்லுது, எப்படி இருக்கு உங்க மனசு? இப்போ
1: பரபர நடிக்குது, ரொம்ப நர்வஸா இருக்கு. ரொம்ப நர்வஸா இருக்கு, ஏன்னா இங்க உள்ளவங்க ரொம்ப நல்லா பாடுறாங்க, நல்லா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களில் ஒருவரில் உங்களுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. என்ன பாடல் பாட போறீங்க அஸ்வினி?
1: பார்த்த முதல் நாளே.
0: சரி, கண்டிப்பா பாடுங்க. நாங்களும் இன்னைக்கு தான் உங்களை முதல்ல பாக்குறோம். சரி, தாளம் நிகழ்ச்சியில உங்களில் ஒருவர் அஸ்வினி.

0: சரி, ரொம்ப ரொம்ப அழகா பாடியிருந்தீங்க. நம்முடைய உங்களில் ஒருவர் அஸ்வினிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கண்மணி நம்மோடு பேச ரொம்ப காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் தான் பாட வைக்க போறோம். சரியா, உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு சவால் கொடுக்க போறேன். இப்போ நான் என்னன்னா, சில சிச்சுவேஷன், சில சூழல் வந்து கொடுக்க போறேன். அந்த சூழல் கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுது, என்ன பாட்டு ஞாபகத்துக்கு வருது அப்படின்றத நீங்க டக்குன்னு பாடணும். பயப்படக்கூடாது கண்மணி.
1: தயாரா இருக்கேன் மோஹன்.
0: சரி, என்னென்ன சூழல்னா, உங்க மனசுக்கு பிடிச்சவனோட திடீர்னு ஒரு சண்டை, ஐயோ. சரி, அந்த சண்டை நேரத்துல உங்களுக்கு என்ன பாட்டு தோணும், அதை இப்ப நீங்க ஒரு வரியோ இல்ல ரெண்டு வரையோ பாட போறீங்க.
1: சண்டை நேரத்துல என்ன
0: தோணும்? தோணணும், பிடிச்சவங்களாச்ச.
1: என்னை கொல்லாது, தள்ளி போகாது, நெஞ்சை கிள்ளாது கண்மணி, அப்படிதான் தோணும்.
0: திடீர்னு பிடிச்சவங்களோட ரொம்ப தூர பயணம் போறீங்க. இங்கேயோ போறீங்க, ஏதோ மற்ற மாநிலத்துக்கு இங்கேயோ போறீங்க. நீண்ட தூர பயணம் சமயத்துல என்ன பாடல் தோணும் உங்களுக்கு? ரொம்ப பிடிச்ச இடம் மலேசியால்னா எந்த இடம்?
1: லங்காவை பிடிக்கும்.
0: சரி, லங்காவைக்கு போறீங்க. அப்ப என்ன?
1: பூவோடு பேசாத காற்று, என்ன காற்று, ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது.
0: பிடிச்சவங்க இருக்காங்கல்ல, அந்த பிடிச்சவங்க யாரும் நான் சொல்லவே இல்ல, திடீர்னு பேசவே இல்ல, உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அப்ப என்ன பாட்டு தோணும்?
1: அது முகம் தெரியல, கண்டிப்பா யோசிக்க முடியல.
0: பரவாயில்ல, இருந்தாலும் நான் கொடுக்கற சூழலுக்கு ரொம்ப அழகா பாடிருந்தீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி, ரொம்ப சவால் மிக்க ஒரு சுற்றா இருந்துச்சு. ஆமா,
0: பரவாயில்லையா, அந்த அளவு அழகா பாடிட்டீங்க. சரி, இப்போ நமக்காக அக்கம் பக்கம் யாரும் இல்ல அப்படின்ற ரொம்ப அழகான பாடலை ரொம்ப ஏக்கத்தோடு பாட வந்திருக்கீங்க. பாடுங்க, இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். இது தாளம், கலைஞர்களின் தாளம்.

0: அக்கம் பக்கம் யாரும் இல்லை அப்படின்னு ரொம்ப ஏக்கமா நம்முடைய கண்மணி பாடியிருந்தாங்க. அடுத்து பல குரல்ல பேசி நம்ம கவர்வதற்காக வரப்போற நம்முடைய குகன், இது உங்களுக்காக.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒலிசா மக்களே, எப்படி இருக்கீங்க? என் பேர் குகன்ராஜ் ராஜசிங்கம். எதுக்கு ஐ எம் கம் ஹியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கான்செப்டோட வந்திருக்கேன். நம்மளுக்கு பிடிச்சமான ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நாட்கள்ல வந்து கடந்தா, அதாவது இப்ப நம்ம டெய்லி வந்து நம்ம வந்து ஏஞ்சிட்டு வேலைக்கு போறது, இது எல்லாமே நம்ம ஆக்டர்ஸ் வந்து புலம்பி இருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. காலங்காத்தால நம்மளுக்கு மொத்த அடி நம்ம அலம் அடிக்கிறது தான். சோ அது வந்து நம்ம எஸ்டிஆர் அவர் புலம்பி இருந்தா எப்படி இருக்கும்? சார் ஒரு நிமிஷம், சார் சார் ஒரு நிமிஷம் கழிச்சு அடிங்க சார். ஏன் சார் நோயின் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க சார்? ஒரு அஞ்சு நிமிஷம், பத்து பாஞ்சு நிமிஷம் கழிச்சு அடிச்சு அண்ணாவா, அலாம் அடிச்சுக்கிட்டே இருக்குப்பா. நான் இப்ப வேலைக்கு போகாம இருப்பேன், கொஞ்ச நேரம் தூங்க போறேன், அவ்வளவுதான். இப்படி புலம்பிட்டு இருந்து டக்குனு அப்பா வந்து டே சிம்பு வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப அடுத்தது வந்துட்டு நம்ம வேலைக்கு போறோம். இப்ப வேலைக்கு போகும்போது டூ டைப்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். சோ இப்ப சொந்த டிரான்ஸ்பர் போறாங்க, நம்ம மூத்த பாண்டி, அவர் வந்து எப்படி புலம்பிருப்பாரு காலங்கத்துல அந்த ஜாம்லாம் தாண்டி போறதுக்கு? அப்படி பார்த்தா யாரு சாப்பிட்டீங்களா? தப்பு தப்பு தப்பு தப்பு, காலங்கத்துல ஏன்டா இவ்வளவு ஜாமு? கொஞ்சோண்டு மழை பெய்து மோட்டர்ல போறதுல காரியம் வந்துட்டா, எட்டு மணி வேலைக்கு பத்து மணி போய் சேர்றா. தப்பு தப்பு தப்பு தப்பு தப்பு தப்பு, இப்படி வந்து முத்துப்பாடி வந்துட்டு புலம்பிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அதே வந்து இந்த மாதிரி ட்ரெயின்ல போறவங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர் ட்ரெயின்ல டிராவல் பண்றாரு வேலைக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா,
2: நான் ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டேன் ஸ்டேஷன்ல, அவ்வளவு கூட்டம், எனக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்ல, நிக்கிறது கூட இடம் இல்ல, ஆனா பரவாயில்லன்ட்டு நான் ட்ரெயின்குள்ள வந்தேன். மொத்தம் ஒரு பத்து ஸ்டேஷன், பட் லிட்டரலி ஜெசி மாதிரி ஒரு பொண்ணு ஏஞ்சிட்டு வந்து என்னை பாத்துட்டு, தாத்தா அங்க இடம் இருக்கு உட்காருன்னு சொன்னா. ஓ மை காட், என் தலைமுடியை பாத்துட்டு அவ என் தாத்தா நினைச்சா போல.
1: அடுத்தது வந்துட்டு மேனேஜர் வேலை கொடுத்தாலே காண்டாவீங்க, அது வந்து நம்ம தல அஜித். அவர் வந்து எப்படி புலம்பிருப்பாருன்னா,
3: சார் என்ன சார் என்ன பழக்கம் சார், இது காலையில வந்தோடனே அவ்வளவு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எது கேட்டாலும் என்ன வந்து நொய் நொய் நொய் நொய்னு பேசிட்டு இருக்கீங்களா சார், என்ன சார் கொஞ்சம் சுத்தி பாருங்க சார், அவன் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சார், என்ன சார் இதெல்லாம் ஒரு நியாயமா சார்?
1: இப்ப வேலை வந்து முடிஞ்சிருச்சு, ஆறு மணிக்கு முடியற வேலை ஓவர் டைம் ஆகி ஒரு ஒன்பது மணிக்கு அந்த மாதிரி முடியும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானுக்கு வந்து நம்ம வந்து போக முடியாது. நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருப்போம் போகணுன்ட்டு, ஆனால் போக முடியாம இருக்கலாம். அது வந்து எப்படி நம்ம விஜய் சேதுபதி வந்து எப்படி வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசி சமாளிப்பாரு?
4: மச்சான் எனக்கு வேலை வந்துருச்சுன்னா ஆறு மணிக்கு முடியணும், ஆனால் எட்டு மணிக்கு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு மீட் அப் வர முடியாது சரியா? விளையாடுறீங்களா? எங்கிட்ட கிருதான போட சொன்னீங்க கந்திங் போறீங்களா, என்னட்டு போறீங்களா?
3: கொஞ்சம்
1: ஒத்துக்கல. அப்புறம் இவர் என்ன சொல்லுவார்னா,
3: எனக்கு தெரியும் சார், சார் ஷாப்பா நாளைக்கு எட்டு மணிக்கு எனக்கு காய்ச்சல் அடிக்கும் சார், தலை வலிக்கும் சார், நான் லீவ் போடுறது பெட்டர் சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய விஷயம் நடக்கும். இது நம்ம ஆக்டர்ஸ்லாம் எப்படி
0: பாடிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி பாடல் தொகுப்பை வழங்க காத்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முனிஷ் அவர்கள் தான் இசை மேற்பார்வை வந்து பார்த்திருந்தாரு. இப்போ அவருடைய கைவண்ணத்தில் நம்ம கலைஞர்கள் பாடகர்கள் எல்லாம் பாட போறாங்க. ஆனா அதுக்கு முன்னே முனிஷை சந்திச்சு பேசிடுவோமா? சரி, இப்போ நீங்க எத்தனை வருட காலமாக இந்த இசைத்துறையில இருக்கீங்க முனிஷ்?
5: 12 வயசுல இருந்து ஆர்டிஎம் ப்ரோக்ராம் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன் ஃபாதர் கூட. சோ அதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஓடிட்டு இருக்கு.
0: என்ன இசை கருவிகளை நீங்க வாசிப்பீங்க?
5: கீபோர்ட்.
0: இப்போ இன்றைக்கு நேரடியா இந்த ஆர்டிஎம்ல உங்களோட பயணம் ரொம்ப நாளா இருந்திருக்கு இல்லையா? ஒவ்வொரு முறையும் ஆர்டிஎம்க்கு வரும்போது நம்ம இசை தொகுத்து வழங்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும்ல? இன்றைக்கும் நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க அப்படினா அதுக்கு முக்கியமான காரணமா நீங்க இருக்கீங்க. எவ்வளவு மகிழ்ச்சி அந்த வேலையை செய்றீங்க முனிஷ்? நீங்க
5: மியூசிக்னாலே ஹேப்பியா செய்யலாம்.
0: கலைத்துறையில வேற என்ன விஷயம்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க முனிஷ்?
5: சொந்த பாட் கம்போசிங் செய்வேன், இப்ப மியூசிக் ப்ரோக்ராமிங் மைண்ட்ஸ் ஒன் செய்யறது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிறேன்.
0: சரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து வந்து ஒரு அன்பிளாக் பாடல்களை வழங்கி பாடி நம்ம மகிழ்ச்சி படுத்த போறாங்க.

இன்றைய தாளம் நிகழ்ச்சியில நம்ம கலைஞர்கள் நல்லதொரு படைப்பை வழங்கியிருந்தாங்க. நிறைய பாடல்கள் உங்களில் ஒருவர் மூலமாக ஒரு நேர பாட வச்சிருந்தோம். அப்புறம் பல குரல்ல பேசி ஒருத்தர் நம்மளை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திருந்தாரு. இன்றைய தாளம் உங்களுக்கு நிறைய சுவாரஸ்யத்தை அள்ளி வழங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு விடைபெறுகின்றேன் மோகன். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திக்கலாங்க. இது தாளம், கலைஞர்களின் தளம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
4: சிஎன்ஜி ரெக்கி கிட்ட சிவாரதோட சுட்ட

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு நேரம் போனதே தெரியல அப்படின்னா சொல்லணும். பாடல்களும் தகவல்களும் நிகழ்ச்சி அங்கங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதனை தொடர்ந்து இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோட பேச கிஷன் ராஜ் ரொம்ப அவளோட காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியை கேளுங்க. இப்ப நான் கிளம்புறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன்.

0: உலகக்கிண்ண செப்பா தக்குரோ போட்டி பட்டத்தை வென்ற தேசிய அணிக்கு பிரதமர் பாராட்டு. சமூக நலத்துறையில் பதிவு பெற்ற மதியிறக்கம் குறைபாடுள்ளவர் எண்ணிக்கை 8 மடங்கு உயர்வு. வணக்கம், சலா மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். உலகக்கிண்ண செப்பா தக்குரோ போட்டியில் வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் சென்ற தேசிய அணியினரை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் பாராட்டினார். நாட்டின் விளையாட்டுத் துறைக்கு பெருமை சேர்த்துள்ளதோடு போட்டி உணர்வையும் ஒழுக்கத்தையும் உயர் ஒற்றுமையும் அவர்கள் நிரூபித்துள்ளனர் என்று பிரதமர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். இதன் மூலம் உலகரங்கில் நாட்டின் பெயர் மேலோங்கும் என்றும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மேலும் மலேசியர்கள் அனைவருக்கும் கிடைத்துள்ள பொருள் பொதிந்த பரிசாக தேசிய அணியினரின் வெற்றி உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கிண்ண செப்பா தக்குரோ போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தாய்லாந்துடன் மலேசியா பொருந்தியது. தாய்லாந்து ஆட்டத்தில் இருந்து விலகியதைத் தொடர்ந்து அதிக புள்ளிகளை வென்றிருந்த மலேசியா வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டது. டயாக் மக்களின் பண்பாட்டு விழா மீரிங் தேசிய பாரம்பரிய விழாவாக அரச பதிவேட்டில் இடம்பெற வேண்டுமென ஒற்றுமை அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. இந்த விழா தேசிய அளவில் பாரம்பரிய கொண்டாட்டமாக அங்கீகரிக்கப்படுவதற்கும் யுனெஸ்கோவின் கீழ் பரிசீலிக்கப்படுவதற்கும் அதிக சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாக அமைச்சர் டத்துசிறி ஏரன் அகுடாகங் தெரிவித்தார். இந்நிலையில் மீரிங் விழாவை மேலும் விரிவாக ஆவணப்படுத்த பாதுகாக்க மேம்படுத்த ஏதுவாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு அதனை அரச பதிவேட்டில் இடம்பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். ஈரார்த்து 26 ஈரார்த்து 30 சபா அறிவுசார் சொத்துரிமை மேம்பாட்டு திட்டம் வாயிலாக புதிய பாதுகாப்பு அணுகுமுறையை மலேசிய அறிவுசார் சொத்துரிமை கழகம் உருவாக்கி வருகிறது. உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்து அர்மிசான் முகமது அலி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அறிவுசார் சொத்துரிமை புத்தாக்கத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான அரசாங்க முனைப்புகளில் முக்கிய நிரலாக இத்திட்டம் அமைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் அறிவுசார் சொத்துரிமை சார்ந்த பாதுகாப்பு, அதன் மதிப்பீட்டு மேம்பாடு, நிதி உதவி, சந்தையை விரிவுபடுத்தல் வாயிலாக இந்த வலுவூட்டல் மேற்கொள்ளப்படுகிறது என்றார் அவர். மஜ்லிஸ் அமன ராயாட் மாரா அதன் முதலீட்டு நிறுவன வாயிலாக கரிம வெளியேற்ற அனுமதி விற்பனை முன்னெடுப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. உலகளவில் பல நாடுகள் எதிர்கால தொழில்துறைகளில் ஒன்றாக இந்த கரிம வெளியேற்ற அனுமதி விற்பனை மீது கவனம் செலுத்த தொடங்கியுள்ள வேளை மாராவின் இந்த புதிய முயற்சி உலகளாவிய வளர்ச்சிக்கேற்ப அமைந்துள்ளது என்று அதன் தலைமை இயக்குநர் டத்தோ ஜுல்கிஃப்லி ஓஸ்மான் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த புதிய முயற்சி கரிம வெளியேற்ற மாசுபாட்டை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சிகளுக்கு உதவுவதோடு புதிய பொருளாதார ஆதாரமாக மாறும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார். சமூக நலத்துறை ஜேகேமின் கீழ் பதிவு பெற்ற மதியிறக்கம் ஒட்டிசமால் பாதிக்கப்பட்டவர் எண்ணிக்கை 90,459 உயர்ந்துள்ளது. 2015 ஆண்டோடு ஒப்பிடுகையில் இவ்வெண்ணிக்கை இவ்வாண்டு ஏப்ரல் நிலவரப்படி 8 மடங்கு அதிகரித்துள்ளது. இவ்வேளை அரசாங்கத்தால் பரவலாக செயல்படுத்தப்பட்ட அக்குறைபாடு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இந்த எண்ணிக்கை அதிகரிப்புக்கு காரணம் என்று சமூக நலத்துறை தலைமை இயக்குநர் டாத்தோச்சே மூராட் சயாங் ரம்ஜான் கூறினார். மாநில அரசாங்கங்கள், மலேசிய மதியிறுக்க கழகம் நசோம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் ஒத்துழைப்புடன் இந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் விவரித்தார். திரங்கானு செத்யு மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளி ஆசிரியர் பாலியல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட விவகாரத்தை கல்வி அமைச்சின் உயர்நெறி பிரிவு விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளது. இவ்வாறு மாநில கல்வித்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விசாரணையை முன்னிட்டு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். கல்விக் கழகங்களில் நிகழும் பாலியல் முறைகேட்டை பொறுத்துக் கொள்ள முடியாது என அத்துறை கூறியது. இவ்வேளை பாலியல் சம்பவங்கள் தொடர்பான தகவல்களை தொடர்புடைய தரப்பிடம் தெரிவிக்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இணையவழி பாலியல் துன்புறுத்தல் தீவிர அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. முக்கியமான சான்றுகள் எளிதில் நீக்கப்படவோ அல்லது மாற்றப்படவோ கூடும் என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் இலக்கவியல் ஆதாரங்களை பாதுகாக்க விரைந்து செயல்பட வேண்டுமென வலியுறுத்தப்படுவதாக சிலாங்கூர் வழக்கறிஞர் மன்றத்தின் முன்னாள் தலைவர் கோகிலவாணி வடிவேலு கூறினார். சமூக ஊடகங்கள் குறுஞ்செய்தி வாயிலாக பிற இலக்கவியல் தளங்களின் விரைவான வளர்ச்சி, முறையற்ற உள்ளடக்கங்களை இணையவழி பின்தொடர்தல், நிர்வாண படங்கள் மிரட்டல் என பாலியல் துன்புறுத்தலுக்கு புதிய வழிகளை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: வங்காளதேசத்தில் தட்டம்மை நோய் மோசமடைந்துள்ளதோடு 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்தனர். மேலும் பலர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இதுகுறித்த விசாரணை மேற்கொள்ள உலக சுகாதார அமைப்புக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் சிறப்பு ஆலோசகர் ஜவுடீன் ஹைடர் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் 13 குழந்தைகள் உயிரிழந்ததை அடுத்து தட்டம்மை பரவ தொடங்கியதிலிருந்து ஒட்டுமொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 512 எட்டியுள்ளது. அவர்களில் 86 குழந்தைகளுக்கு தட்டமைப்பு பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எஞ்சிய குழந்தைகள் இந்நோய்க்கான அறிகுறிகளை கொண்டிருந்ததாக அரசாங்க அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. கரகாசில் அமெரிக்க ராணுவம் பயிற்சியை மேற்கொண்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல், ஆயுத குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கடந்த ஜனவரி 3 வெனிசுவலா முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்ட பின் மேற்கொள்ளப்படும் முதல் ராணுவ பயிற்சி இதுவாகும். சாத்தியமான மருத்துவ அவசர நிலைக்கான வெளியேற்ற ஒத்திகையாக இந்நடவடிக்கைக்கு வெனிசுவலா அரசாங்கம் அனுமதி அளித்ததாக தெரிவித்திருந்தது. பிலிப்பீன்ஸ் ஏஞ்சலஸ் நகரில் நிர்மாணிப்பில் இருந்த 9 மாடி கட்டடம் சரிந்ததில் 30 முதல் 40 பேர் சிக்கியிருக்கலாம் என ஐயுறப்படுகிறது. எண்மர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ள வேளை 11 பேர் இடிபாடுகளிலிருந்து தப்பியுள்ளதாக ஏஞ்சலஸ் தகவல் அதிகாரி ஜே பலாயோ கூறினார். இந்த விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படாத நிலையில் நகர் பொறியியலாளர் அதனை மதிப்பிடுவதாக பலாயோ தெரிவித்துள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்கின்றன. கலிபோர்னியா கார்டன் குரோஃபில் ரசாயனம் நிரம்பிய தொட்டியின் செயல்பாட்டை தடுப்பதில் மீட்புக் குழுவினர் பணியாற்றுவதை தொடர்ந்து ஆளுநர் கெவின் நியூசம் ஆரஞ்ச் கவுண்டி முழுவதும் அவசர நிலையை அறிவித்துள்ளார். அந்த வட்டாரத்தில் வசிக்கும் குடியிருப்பாளர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நியூசம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு. ஜோஹோ டாருதாசிம் ஜெடித்தி தொடர்ந்து 6 முறையாக மலேசிக்கிண்ண போட்டியில் வாகைச்சூட வேண்டும் என்ற தனது விருப்பத்திற்கு அதன் உரிமையாளரான இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயிலின் தொலைநோக்கு பார்வையும் தலைமைத்துவமும் காரணமென தாக்குதல் ஆட்டக்காரர் மேனுவல் ஹிடால்கோ கூறினார். அந்த அணிக்கு துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் அளித்த வலுவான ஆதரவிற்கு நன்றி கூறும் வகையில் ஜெடித்தி வெற்றியை நிலைநாட்டியுள்ளதாக ஹிடால்கோ கூறினார். நேற்று புக்கேஜாலில் தேசிய அரங்கில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஜெடித்தி 2-0 என்ற கோல் எண்ணிக்கையில் குச்சிங் சிட்டி FC-யை வெற்றி கொண்டது. இதனிடையே மலேசியக்கிண்ண கார்பந்து போட்டியில் வாகைச்சூடிய ஜோஹோ டாருதாசிம் ஜெடித்தியின் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஜோஹோர் அரசாங்கம் நாளை சிறப்பு விடுமுறையாக அறிவித்துள்ளது. ஜோஹோர் இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் ஒப்புதலுக்கு பின் அது அதிகாரப்படியாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டத்தோ ஆன் அபிஸ் காசி கூறினார். உலகக்கிண்ண செப்பாத்தாக்குற போட்டி பட்டத்தை வென்ற தேசிய அணிக்கு பிரதமர் பாராட்டு. சமூக நலத்துறையில் பதிவு பெற்ற மதியிறுக்கம் குறைபாடுள்ளவர் எண்ணிக்கை 8 மடங்கு உயர்வு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

ஹரிஹரன் சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியில இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இன்று இப்பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வேலையில வந்து குடும்பத்தோட அதிக நேரத்தை செலவு பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால சும்மாவே எங்கேயாவது வெளியே போலான்னு சொல்லுவோம். இன்றைக்கு நல்ல விடுமுறை, அதுவும் நீண்ட விடுமுறை எல்லாம் நம்ம வந்து நிறைய பேர் பயணத்தில் இருப்பாங்க இல்லையா. அடுத்த ஒரு வாரம் விடுமுறையா இருக்க போகுது. அதனால நிறைய பேர் இன்றைக்கு பயணத்தில் இருப்பீங்க. பாதுகாப்பான ஒரு பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். இதற்கிடையில் நீங்க எங்களுக்கு அழைத்து பேசணும் அப்படின்னா தாராளமா அழைக்கலாங்க. இப்ப எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுமுறைக்கு எங்க போகலான்னு இருக்கீங்க இல்ல போய்கிட்டு இருக்கீங்க, அழைத்து பேசலாம். சொல்லியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ன பாட்டு உங்களுக்கு கேட்கணும்னு தோணுது அதையுமே சேர்த்து நீங்க சொல்லலாம். யாருக்காவது வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க அழைக்கலாங்க. இப்ப அடுத்த பாடல் கார்த்திக் விஜயதாஸ் வராங்க, கேட்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: வணக்கம், சொல்லுங்க. உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை இப்பொழுது எப்படி போயிட்டு இருக்கு?
1: ஓகே, நல்லா சிறப்பா போய்கிட்டு இருந்துச்சு. பிகாஸ் ஹாலிடே வேற ஸ்டார்ட் பண்ணிருச்சு. மற்றொன்று வந்து இந்த மாசம் மே மாசத்துல வந்து எங்க ஊர்ல நிறைய பேருக்கு பர்த்டே செலிப்ரேஷன். எல்லாம் என்ன செஞ்சுட்டா எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு கந்திங்க ஹைலண்ட்ல விஜய் செலிப்ரேட் தான். இப்ப கந்திங்க சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: ஓ, அங்க கந்திங்கல இருந்து இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க?
1: ஆமா ஆமா, அது விட்டு தொலைனாச்சு. பிரதர் லா ஃபேமிலி அப்புறம் எங்க ஃபேமிலி எல்லாம் சேர்த்து ஒரு 13 பேருக்கு இருக்காங்க.
0: சரி, பாத்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க, அதுதான் முக்கியம். எப்பயுமே பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருப்போம், இப்பதான் நமக்கான ஓய்வு கிடைச்சிருக்கு. அதை சரியான முறையில குடும்பத்தோட பயன்படுத்திக்கலாம். சரியா?
1: ரொம்ப நன்றி கிஷன், ரொம்ப நன்றி.
0: பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றிங்க. அங்க தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. வார இறுதி நாள் எப்படி போயிட்டு இருக்கு? விடுமுறையை எங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க? அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மனதின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லங்க.
1: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணம், இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணத்தில்
0: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க ஒரு நேயரின் குரல்.
2: பெண்களே, உங்கள் சமையல் சிறக்க காரணம் என்ன?
3: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
4: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், 90 ஆண்டிலே பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.

0: அப்பு வணக்கம், சொல்லுங்க, வார இறுதி நாள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: சிறப்பு போயிட்டு இருக்கேன்.
0: எங்க இருக்கீங்க இப்போ?
1: செந்தூர்ல இருக்கேன்.
0: சாப்பிட்டு இருக்கீங்களா? என்னது
1: இப்ப சாப்பிட்டு காடி ஏறினா நீங்க சொன்னீங்க அழைக்கலான்னு.
0: வாகனத்துல ஏறின உடனே கேட்ட உடனே அழைச்சிட்டீங்க நீங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, எங்க போலான்னு இருக்கீங்க? நீண்ட விடுமுறை வேற வருது.
1: வரப்போதான் அம்மா வெளிய போற வேலை இருக்கு, வேற இருக்கு. அப்புறம் சனி ஞாயிறு திங்கள் ஒன்னும் முடிவு பண்ணல.
0: முடிவு உங்க கையில தான் இருக்கு, இப்ப எங்க போகணும் அப்படின்றது.
1: ஆமா ஆமா ஆமா.
0: சரி, பாத்து போயிட்டு வாங்க நண்பா.
1: ஒரே ஒரு வாழ்த்து இருக்கு, சொல்லலாமா?
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: நேற்று வந்து மாமா அக்காக்கு வந்து திருமணம் நாள். மகேந்திரன், ஜெயனத், அனிதா, அவங்க வந்து 27 வருஷம் திருமணம் ஆகி வாழ்த்துறேன். ஒன்னொரு வாழ்த்து வந்து என் பாஸ் துவன் தாமு, அவருக்கு வந்து 27 பிறந்த நாள்.
0: அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்து. பாத்து பத்திரமா போங்க, பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
1: ஓகே.

0: அப்பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: வணக்கம், நான் ஷான் பூச்சோங்கல இருந்து பேசுறேன்.
1: ஷான் சொல்லுங்க, எந்த பக்கமா இப்ப வாகனம் போயிட்டு இருக்கு?
0: இப்பதான் வேலை, கிஷன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: அச்சச்சோ, ஞாயிற்றுக்கிழமை வேலையா உங்களுக்கு?
0: ஆமா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: வீட்டுல எல்லாரும் உங்களை சொல்லிருப்பாங்களே உழைக்கும் கைகளி அப்படின்னு. குடும்பத்தோட எப்ப நேரத்தை செலவு பண்ணலாம்னு இருக்கீங்க?
0: இப்ப ஒரு மூணு நாள் லீவ் வருது கிஷன், அதான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வெளியே போலான்னு இருக்கேன்.
1: கண்டிப்பா போயிட்டு வாங்க. எங்க போக போறீங்க? என்ன சொன்னாங்க வீட்டுல? அவங்க சொன்ன திட்டமா இல்ல உங்களுடைய திட்டமா?
0: அதெல்லாம் அவங்களே போட்டு வச்சுட்டாங்க. மக இருக்கிறாங்க, ரெண்டாவது மக சஞ்சனா, அவங்க எல்லாம் பிளான் போட்டு வச்சிருக்காங்க, வெளியதான் போகணும் அப்படின்னு.
1: சரி,
0: ஒரு வாழ்த்து சொல்லணும் கிஷன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. யாருக்கு வாழ்த்து?
0: என் தங்கச்சி மகளுக்கு வந்து, அவங்க பேரு சுஷா. அவங்க பர்த்டே, அவங்களுக்கு நேத்து பர்த்டே முடிஞ்சிருச்சு.
1: முடிஞ்ச பிறந்த நாளுக்கு இன்றைக்கு வாழ்த்து சொல்லிருவோம்.
0: அப்புறம் இன்னொரு சிஸ்டர் சன் வந்து, அவரு பேரு வந்து நிக்கலஸ் ஸ்டீவன். அவருக்கு என்னுடைய வாழ்த்து.
1: உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். பார்த்து பத்திரமா போங்க, சரியா?
0: நன்றி, வணக்கம்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: என்னால இவ்வளவு குண்டாயிட்டீங்க, டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
2: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு நாள் தாழ்த்தி பேசுவீங்களா?
1: நீயா கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
2: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
1: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்

வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். அடுத்த வாரம் அனுசரிக்கப்படும் தியாக திருநாளை முன்னிட்டு குறைந்த விலையில் அடிப்படை பொருட்களை வாங்குவதற்கான காசே ஜோஹோர் விற்பனை JKJ திட்டத்தில் மாநில மக்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். மாநில அரசாங்கத்தின் இந்நடவடிக்கை வாழ்க்கை செலவு அழுத்தத்தை சமாளிப்பதில் மாநில மக்களுக்கு உதவுவதை புலப்படுத்துகிறது. கடா குலேம் PGA பினாங்கு திடலில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பினாங்கு மாநில சுக்மா போட்டியின் ரக்பி வீரர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். நேற்று மாலை 5:30 21 வயதான முகமது அடாம் புத்ரா ஷாரில் பயிற்சியின் போது மயங்கி விழுந்தபோது அவருக்கு முதலுதவி வழங்கப்பட்டு குலேம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். எனினும் மருத்துவ அதிகாரி அவர் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தியதாக மாவட்ட போலீஸ் துறை தலைவர் DSP தெங்கு முகமது ஃபைசால் தெங்கு யங் தெரிவித்தார். புதுடெல்லியில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள குவாட் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் பாதுகாப்பு உட்பட வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்துள்ளனர். இந்தோ பசிபிக் வட்டாரத்தில் ஏற்பட்டுள்ள அண்மைய முன்னேற்றங்கள் உட்பட பன்னாட்டு விவகாரங்கள் குறித்தும் ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் அமைப்பில் விவாதிக்கப்படும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சு கூறியது. விளையாட்டு. ஸ்லாங்கூர் கில்லான் சென்னி சஃபாரி வளாகத்தில் காலையில் நடைபெற்ற 2026 சுக்மா சுடரோட்டத்தில் 1300 மேற்பட்ட உள்ளூர் மக்கள் பங்கேற்றனர். கில்லான் வாகனங்கள் அற்ற நாளுடன் இணைந்து இடம்பெற்ற சுடரோட்டத்தின் 2வது தொடர் சமூகத்தின் பல்வேறு தரப்பினரின் பங்கேற்புடன் உற்சாகமான நிகழ்வாக அமைந்திருந்தது. நிறைவாக 2026 உலகக்கிண்ண செப்பாத்தாக்குற போட்டி. நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தை தொடர தாய்லாந்து மறுத்துள்ளதை தொடர்ந்து மலேசியாவிற்கு வெற்றி வாய்ப்பு வழங்கப்பட்டதில் தேசிய செப்பாத்தாக்குறோ தலைமை பயிற்றுநர் மனநிறைவின்மையை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த விவகாரம் தொழில்முறையாக கையாளப்பட்டிருக்க வேண்டும் என்றும் களத்தில் உண்மையான வெற்றியாளரை தீர்மானிக்க இரு அணிகளும் போட்டியை தொடர்ந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு இசையும் இசையும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்து 2:15 ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கலாம், உங்களுடைய குரலும் வானொலியில கேட்கணுமா? அறிவிப்பாளரை போல அறிவிப்பு செய்து குரல் பதிவாகவும் சரி, உங்களுடைய ஸ்கிரிப்ட் எழுத்து படிவத்தை எங்களுக்கு storybox.minnal@gmail.com storybox.minnal@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பி வைக்கலாங்க. உங்களுடைய பெயர், கைபேசி எண் இதெல்லாமே சேர்த்து குறிப்பிட மறந்துடாதீங்க. நல்ல குரல் வளமும் உச்சரிப்பும் இருந்தா நீங்களும் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில தாராளமா கலந்துக்கலாம். அதனால இப்பவே அனுப்பிவிங்க. அடுத்த பாடல் ஸ்ரேயா கோஷல், வருண் கொண்டு வராங்க, கேட்கலாம்.
1: அண்ணலும் நோக்கினான்

0: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னா அவ்வளவு சவாலான காரியமா? இல்லவே இல்லங்க.
1: இன்றைய பிற்பகலை இனிமையாக்கி இந்த இசை பயணம், இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணத்தில்
0: பயிற்சியும் முயற்சியும் இருந்தா ஏஆர் சந்திரன் போல நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 நிகழ்ச்சி கேளுங்க ஒரு நேயரின் குரல்.
2: நாடு நகரம் எங்கிலும்
3: செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். படிச்சுமையிலும் மகிழ்வா என்றால்
4: லிங்கம்ஸ் மசாலை மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை. லிங்கம்ஸ் மசாலை தான்
5: 90ஆம் ஆண்டிலே சமையல் அறை சின்னம், சுவையிலே உச்சம்,
4: டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
3: சமையல் பணியை நிறைவாக்கி சுவையாக்கிடும்
6: அனைத்துக்கும்
7: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
8: சும்மா அதிரதுல்ல
6: லிங்கம்ஸ்
7: நாடு நகரம் எங்குமே எனுமே புதுமையின் பிறப்பிடம், 7ஆம் சுவையின் இருப்பிடம். மீன் கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் ஊறுகா
6: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க லிங்கம்ஸ்.
9: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: இடம்பெறுவது ஒரு நேயரின் குரல்.
1: வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 அப்படின்னாலே ஒரு நேயரின் குரல். இன்றைக்கு புது குரல் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில கோலாலம்பூரை சேர்ந்த வீட்டு விற்பனை முகவர் A.R. சந்திரன் உங்களை சந்திக்க காத்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு போலாமா?
2: வணக்கம் நேர்களே, ஒரு நேயரின் குரல் எனும் வாராந்திர நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் இந்த மதிய வேளையில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்து வரும் சுமார் அரை மணி நேரத்திற்கு உங்களில் உருவாகிய நான் ஒரு அறிவிப்பாளராக உலாவளவிருக்கின்றங்க. இன்று நான் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்ப போகும் பாடல்களும் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். அந்த நம்பிக்கையில நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போவோமா? நிகழ்ச்சியில் முதல் பாடலாக காதலின் மென்மையான உணர்வுகளை மலை துளி போல மனசுக்குள்ள தூவிய ஒரு அழகான மெலடி பாடல்கள். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, கவிஞர் தாமரையின் வரிகளுக்கு குரல் கொடுக்கிறாங்க ஹரிஹரன், தேவன் ஏகாம்பரம் மற்றும் வி பரசன்னா. இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால பலர் வீட்டுல மதிய உணவு கொஞ்சம் தடல்படலாக தான் இருந்திருக்கும். அதோட இன்று அனைவருக்கும் ஒன்றாக அமர்ந்து மதிய உணவை சாப்பிட வாய்ப்பு கிடைத்திருக்குங்க. ஆமாங்க, குடும்ப உறவுகள் வலுப்பெற ஒருவேளை சாப்பாடாவது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது நன்று என்று கூறப்படுகிறது. நேர்களே, சில பாடல்கள் காதல சொல்லாது உணர வைக்கும். அப்படிப்பட்ட மென்மையான இசை மழையாக இசை ரசிகர்களின் மனசுல இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு அழகான பாடல். ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் குரலில் வாலிப கவிஞர் வாலி அவர்களின் வரிகளுக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் காதல் மனதுல மெதுவா பூக்கும் அந்த இனிய உணர்வை இசையாக மாற்றிய அந்த பாடலை கேட்போமா?

நேர்களே, நிகழ்ச்சியில அடுத்து உங்கள் மனச மெதுவா வருட போகும் ஒரு அழகான மெலடி பாடல், பூங்காற்றிலே உன் சுவாசத்தை. 1998 திரைக்கு வந்த உயிரை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் ஒரு அற்புதமான படைப்பு. மனதை வருடும் இந்த இனிய பாடல மனதை வருடும் குரலில் பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன் மற்றும் மறைந்த பாடகி சோனலதா இருவரும். காற்றோடு கலந்த காதல் உணர்வுகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் இந்த மெலடியை கேட்டு மகிழுங்கள்.

நேர்களே, வாழ்க்கை ஒரு போட்டி இல்லைங்க, அது ஒரு பயணம். சிலர் ஆரம்பத்திலேயே முன்னேறுவாங்க, சிலர் மெதுவா வளருவாங்க, ஆனா முடிவில் வெற்றி பெறுவது விடாமுயற்சி கொண்டவர்கள் தாங்க. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாதுங்க. ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம இன்னும் வலிமையாக்கத்தான் வருதுன்னு நம்ம நம்பணும். அடுத்து ஒளியேற போகும் பாடலை கேட்டாலே நம்ம மனசுல ஒரு தன்னம்பிக்கை வருங்க. இன்று ஒரு சின்ன முன்னேற்றம் எடுத்தா நாளைக்கு அது பெரிய வெற்றியா மாறும். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். அந்த பாட்டை நீங்க கேட்டுதான் பாருங்களேன்.

சில பாடல்களை கேட்கும் போதுங்க நம்ம மனசு பேச ஆரம்பிக்கும், சில வரிகள் காதல நினைவுபடுத்தும். அப்படிப்பட்ட மனசை வருடும் மெலடி தான் காட்டு மல்லி. நடிகர் சூரி கதையின் நாயகனாக நடித்து வெளியான விடுதலை திரைப்படத்தில் இருந்து இப்போ உங்க மனசை நினைக்க வருகிறது இந்த இனிய பாடல், காதலும் ஏக்கமும் இயற்கையும் கலந்த காட்டு மல்லி.

0: நேர்களே, இன்னும் தொடர்ந்து நிகழ்ச்சியை படைக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் இருந்தாலும் 3 மணி செய்திகளுக்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதால இத்துடன் இவ்வாறு ஒரு நெயிரின் குரல் ஒரு நிறைவை நாடுகிறது. இன்றைய பிற்பகலை இனிமையாக்கிய இந்த இசை பயணத்தில் என்னோடு சேர்ந்து இருந்ததற்கு நன்றி. அடுத்த வாரம் என்னை போல மற்றொரு நேயரின் குரலை கேட்கலாம். அது உங்கள் குரலாக கூட இருக்கலாம். நன்றி கூறி அன்போடு விடைபெறுவது A.R. சந்திரன். வணக்கம் நேயர்களே.
1: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி தயாரிப்பு பொன்கோகிலம்.

18 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மந்து தட்பேர் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க. எங்கே அப்படின்னா மலேசிய பொது சேவைத்துறையின் கீழ் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். SPAA.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா மேல் விவரங்களை மிக சுலபமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இறுதி நாள் 27 மே, அதற்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி SPAA.gov.my இந்த அகப்பக்கத்தை விளம்பரம் மறந்துடாதீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஈரார் 26 செப்பா தக்ரோ உலக கிண்ண போட்டியில் வாகைச்சூடிய தேசிய அணிக்கு துணை பிரதமர் டத்தோசிரி டாக்டர் அம்மாட் சயீத் ஹமிடி பாராட்டை தெரிவித்துக் கொண்டார். பரம வைரியான தாய்லாந்து அணிக்கு எதிரான அவ்வாட்டத்திற்காக தீதி வங்ச அரங்கில் கூடிய 3000 மேற்பட்ட ரசிகர்களின் ஆதரவு மேலும் மெருகூட்டியது என அவர் முகநூலில் பதிவிட்டார். குறு சிறு நடுத்தர தொழில்துறைகளுக்கு துறைசார் ஆலோசனையும் நேரடி நிதி உதவியும் வழங்க தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு அதன் 4 நிதி நிறுவனங்களை களமிறக்கியுள்ளது. தெக்கோ நேஷனல், அமானா இக்தியார் மலேசியா, எஸ்எம்இ பேங்க், பேங்க் ராயட் ஆகியவை நாடு முழுவதும் நடத்தப்படும் மடானி குஸ்கா விற்பனை திட்டம் உட்பட பல இடங்களில் பங்கேற்பதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். சரவா கனோவேட் பத்து லுக்கிங் மடானி கிராம தத்தெடுப்பு திட்டத்தை செயல்படுத்த 500,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள தொடக்கப்பள்ளி உட்பட 3 நீண்ட வீடுகளில் குடியிருப்பவர்களின் வசதிக்காக தூய்மையான நீர் விநியோக முறையை தரம் உயர்த்தும் முயற்சிகளுக்கு இந்நிதி பயன்படுத்தப்படும் என்று ஒற்றுமை அமைச்சர் டத்தோசிரி ஏரன் அகுடாகாங் தெரிவித்தார். அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் 60 போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் தருவாயில் உள்ளதாக எனடலோ தெரிவித்துள்ளது. அந்த ஒப்பந்தம் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டு தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்த கலந்தாய்வுக்கு வழிவகுக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளதை மேற்கோள் காட்டி அது செய்தி வெளியிட்டுள்ளது. ஆஸ்திரேலியா குயின்ஸ்லேண்டில் சுறா தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்ததை காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர். கெனடி ஷால் பகுதியில் 39 நபர் படகு முனையத்திற்கு அருகே பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டதாக அம்மாநில காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். விளையாட்டு டென்னிஸ். 24 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றுள்ள செர்பிய நட்சத்திரம் நோவா ஜோகோவிச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ரோலன் காரோஸ் போட்டி முக்கியமான போட்டியாக விளங்குவதாக AFP குறிப்பிட்டுள்ளது. 2023 ஆண்டு அவர் இறுதியாக கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றதை தொடர்ந்து அவ்வாறு குறிப்பிடுவதாக அது தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

இன்றைக்கு May 24 நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பிறகு வாட்ஸ்அப்லலாம் வந்துட்டு அனுப்பி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து சகோதரர்கள் நாள் வந்து அனுசரிக்கப்படுது ஒரு சில இடங்கள்ல. அதனால இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து அண்ணன் தம்பிகள் வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க. இன்றைக்கு நிறைய பேர் வந்து கேக்லாம் வெட்டலாமே அப்படின்னு சொல்லி திட்டமெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம். ஆக வாழ்க்கையில் நண்பனாகவும் பாதுகாப்பாகவும் எப்போதும் நம்ம பக்கம் நிற்பவர்கள் தான் இந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்பான உறவு. ஆக உங்களுடைய அண்ணன் அல்லது தம்பி பற்றிய மறக்க முடியாத நினைவுகளை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்போ அந்த பாடல் வந்துகிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் சொல்ல மறந்துருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வாழ்த்துக்களை சொல்லிருங்க. நாங்களும் இந்த பக்கத்துல இருந்து உங்களுக்காக அன்பான வாழ்த்துக்கள் அனுப்பி வைக்கிறோம்.

கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.
1: அப்புறங்க விடுமுறை வந்தாச்சு, அதனால எங்கே போகலாம் அப்படின்னு நேரம் யோசிச்சிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பயணத்தையே நாங்கள் தொடங்கிட்டோங்க, வெள்ளிக்கிழமையே நாங்களாம் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. இன்றைக்கு பயணத்தில் இருக்கிறவங்களும் இருப்பீங்க. இதில் கேஜிஎம்பி வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நீண்ட தொடர் விடுமுறைக்கு மிக அதிகமாக 347,000 ரயில் டிக்கெட்டுகள் வந்து விற்பனை ஆகியிருக்கு அப்படின்ற தகவல் வந்து பதிவிட்டிருக்காங்க. அங்கே பொது போக்குவரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பியிருக்கீங்க. பார்த்து பத்திரமா பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும், அதுதான் நாங்கள் அடிக்கடி சொல்றது. இதற்கிடையில பயணத்துல இருக்கும் போதுதான் சில விபத்துகள் வந்து நடக்குது. அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்ம மேலதான் இருக்கும். ஏன்னா அந்த கவனமின்மை அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம சரியா இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல எதிர வர்றவங்க சரியில்லைனா கூட பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா தொலைபேசியை பார்த்துட்டே சிலர் வந்து வாகனத்துல பயணம் செய்வாங்க. அந்த தொலைபேசியை பார்க்கறதுனாலே நிறைய விபத்துகள் ஏற்படுது. டிக்டாக் எல்லாம் பயன்படுத்திட்டே வாகனத்துல பயணம் செய்யக்கூடாது, அதை அப்படியே கீழே வச்சுட்டு இந்த பக்கமா மின்னல் FM கேட்டுட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்து 3 ஹிந்தி பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறப் போகுது, கேட்கலாம்.

அரிஜித் சிங், ஹந்தாரா, மித்ரா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். நல்ல ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம் தில்வாலி திரைப்படம். அதை இப்போ பார்த்தாலுமே ஒரு நல்ல படம், நல்ல கதை அப்படின்றத தோணும். ஒரு ரொம்ப வருஷம் கழித்து நம்ம கிங் கான், ஷாருக் கான் அவர்களும் வந்து கஜோல் அவர்களும் வந்து இணைந்து ஒன்றா நடிச்சிருந்த ஒரு திரைப்படம். சரி, இப்போது அடுத்த பாடலுக்கு முன்னதாக ஒரு தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், யாது முறை நிகழ்ச்சியில் உள்ளூர்லேயே நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. இப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, அந்த சண்டகான் சபாவில் வந்துட்டு கொமாந்தோங் அப்படின்ற ஒரு குகை இருக்குது. அந்த குகையை வந்து இரண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை குகையாக பிரிச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. சூரிய வெளிச்சம் அந்த குகைக்கு நடுவில் இருக்கிற மாதிரியான புகைப்படத்தெல்லாம் பதிவு செஞ்சுருந்தாங்க. இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மனசில் தைரியம் இருந்தால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஏன் அப்படின்னு கேட்டால், மில்லியன்ஸ் ஆஃப் பேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. என்னன்னா, அங்கே வந்து லட்சக்கணக்கான வௌவால்களும் பாசை கரப்பான் பூச்சி இருக்கு இல்லையா, அதுவுமே அங்கே அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சச்சோ, அப்படின்னா அங்கே நான் போலங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம்.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணில இருந்து 4 மணி வரை யாது ஊரே.

0: போக்குவரத்து தகவல்.
1: பெருமாத்தாங் பாவுல இருந்து பிராய் பக்கமாக இப்போ நெரிசலா இருக்குங்க, வாகனங்கள் அங்க மெதுவா நகர்ந்துட்டு இருக்கு. ஸ்னாவாங் பக்கமா நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸ்னாவாங்ல இருந்து பாட்டிக்சன் பக்கமாக இப்போ அங்க வாகனங்கள் மெதுவா நகர்ந்துட்டு இருக்கு. எலிட் நெடுஞ்சாலையில் ஒரு விபத்தின் காரணமாக சீஃபீல்ல இருந்து ஹைகோம் பக்கமாகவும் நெரிசலா இருக்கு அப்படின்ற தகவலை பதிவிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து மழையாகவும் இருக்கிற காரணத்தினால இப்போ நெரிசலா இருக்கு, பார்த்து பாதுகாப்பா போங்க.
2: போக்குவரத்து தகவல்.

0: ஏற்ப மந்திரம் ஆறு
1: மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன இல்லங்க.
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

இந்த பாட்டுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம நடிகர் ஜெயராம் பிறகு சாண்டி மாஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேடையில் நடனம் ஆடிருந்தாங்க. அதுதான் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ 2025 எஸ்பிஎம் தேர்வை முடித்த மாணவர்களில் மொத்தம் 169,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து பொது உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயில இடங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஆண்டு வந்து யூபியு ஆன்லைன் அகப்பக்கம் வாயிலாக பெறப்பட்ட 235,000 மேற்பட்ட தகுதியான விண்ணப்பங்களில் 72.11% விழுக்காடு மாணவர்களுக்கு இந்த அனுமதி வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத உயர்கல்வி அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் இன்னமும் ஒரு சிலருக்கு வந்து இடம் கிடைக்காம பிறகு எங்க படிக்க போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பம் ஏற்பட்டுட்டே இருக்கும் மனசுக்குள்ள, எங்க போகலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுடைய ஆசிரியர்கள்ட்டே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய வாய்ப்புகள் அரசாங்கத்திலேயே இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்றத ஆசிரியர்கள்ட்ட கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கான யோசனையை அவங்க வழங்குவாங்க. அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

வாவ், பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பாடல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரி, மணி போகிறதே தெரியலல்ல, நேரம் ஆகிறதே, நேரம் அதற்குள்ள மாலை மணி 4 போகுது. அடுத்து தீராயசில் உங்களை சந்திக்கிறதுக்காக சசி வந்திருக்காரு. அவருடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிக்க மறந்துடாதீங்க. இந்த அளவில் விடை பெறுகின்றேன் நான் உங்கள் கிஷன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன், ஸ்ரீலேகா உங்களுக்காக கொண்டு வராங்க. கேளுங்க, கேட்டுட்டே பத்திரமா போங்க.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: அஸ்வினி, இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திரணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
2: அதுக்கு ஏன் பா குரல் மாத்தி பேசுறீங்க?
1: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
2: 1ஆம் தேதி எல்லாம் மாத்தணுமா? யார் உங்க கிட்ட இதெல்லாம் சொல்றது?
1: அதான் வாட்ஸ்அப்ல forward to many நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
2: ஐயோ அப்பா, அது 1ஆம் தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்திரா போதும்னு சொல்லிருக்காங்க.
1: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
2: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம் உடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
1: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
2: மின்னல் FM.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசிய மடாணி பேராவை உணர்த்தும் உள்ளடக்கங்களை கொண்ட படைப்புகளின் தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் வழங்கப்படும் 5 மில்லியன் ரிங்கின் மதிப்பிலான மடாணி தலைமுறை ஊக்குவிப்பு நிதிக்கான விண்ணப்பம் அடுத்த மாதம் முதல் நாள் திறக்கப்படும். தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடேல் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மலேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஃபினாஸ் மூலம் அந்த நிதி வழங்கப்படும் என அவர் கூறினார். சாலை பாதுகாப்பை தேசிய கடப்பாடாக கருத வேண்டுமென சமூக ஆர்வலர் தான்சிரே லீலாம் தாய் வலியுறுத்தியுள்ளார். பணி தொடர்பான பயண விபத்துகளும் உயிரிழப்புகளும் கவலை அளிக்கும் வகையில் அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 91,456 விபத்துகளில் 50.9% விழுக்காடு பணிக்கு செல்லும் போதும் அல்லது பணியிலிருந்து திரும்பும் போதும் நிகழ்ந்தவை என்றார் அவர். சிலாங்கூர் சுங்காய்புலோ கம்போங் மாருவில் நேற்று ஆற்றில் விழுந்த 11 வயது சிறுவன் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டதாக அம்மாநில தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் அஹமத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். பவுலோஸ் அம்சால் ஜிம்ரியின் உடல் விழுந்த இடத்திலிருந்து சுமார் 1.9 கிலோமீட்டர் தொலைவில் காலை 10:00 கண்டெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். அதிகாரப்பூர்வ சுகாதார எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியாவின் பல பகுதிகளை வெப்ப அலை தாக்கியுள்ள நிலையில் தென் இந்தியாவில் வெப்பவாதத்தால் 16 பேர் உயிரிழந்தனர். பருவநிலை மாற்றத்தால் வெப்ப அலை நீண்ட நாள்களுக்கு அடிக்கடி ஏற்படுவதாகவும் தீவிரமடைவதாகவும் பல ஆண்டுகால அறிவியல் ஆராய்ச்சியின் வழி கண்டறியப்பட்டுள்ளது. சீனாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் வூசிச் பெய்ஜிங் சென்றடைந்தார். அங்கு அவர் தமது சீன சகா ஜி ஜின்பிங்கை சந்திக்க உள்ளார். அண்மைய மாதங்களில் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்ட தலைவர்களில் உச்சிக்கும் இணைந்து கொண்டுள்ளார். அந்த ஆசிய நாட்டுடனான நிலையான உறவினை மேலும் வலுப்படுத்த அவர் அங்கு சென்றுள்ளார். விளையாட்டு பூப்பந்து. நாட்டின் கலப்பு இரட்டையர் பிரிவில் போதிய மாற்று ஆட்டக்காரர்கள் இல்லாதது குறித்து தேசிய இரட்டையர் பயிற்றுவிப்பு இயக்குநர் ரக்சி மனாக்கி கவலை தெரிவித்தார். இது நாட்டின் முதன்மை இணையான சென் தங்ஜி தோ இவேக்கு ஆரோக்கியமில்லா சூழலை ஏற்படுத்தியுள்ளது என்றார் அவர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படி போகுது? 24 மே மாதம் இன்று ஏறக்குறைய இன்னும் 7 நாட்கள் இருக்கின்றன இந்த மாதத்துக்கு நம் விடை கொடுப்பதற்கு. இருந்தாலும் பாருங்க, அப்படி இப்பதான் வருடம் ஆரம்பித்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அடுத்த ஜூன் மாதத்துக்கு கால் எடுத்து வைக்க போகின்றோம். எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கட்டும். சரி, உங்களுக்கு பிடித்தமான 90 2000 ஆண்டு பாடல்கள் இன்று காத்து கொண்டிருக்கின்றன. 7:30 வரை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சசி. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:37. கோலலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:37.
2: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் FM.
3: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைநாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைநாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109-7219-19.
4: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் FM-இன் வானொலி நாடகம்.

தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். டிக்டாக் பக்கமா இருக்கீங்களா, இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பக்கமா இருக்கீங்களா, எங்க இருந்தாலும் வாங்க வந்து எங்களோடு பேசுங்க. உங்களுக்கு வாழ்த்துகள் இன்று நிறைய இருக்கலாம், பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாம்னு இருப்பீங்க, இல்லை ஏதாவது வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக வாங்க. சமூக வலைத்தளங்கள் பக்கமாக வந்து உங்கள் வாழ்த்துக்களை மட்டும் இல்ல விருப்ப பாடல்களையும் தாராளமாக தெரிவிக்கலாம். வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடைய வாழ்த்து நேரம் கிடைக்கும் போது நாங்களும் இங்க பகிர்ந்து கொள்வோம். சரி, பாடல்கள் நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்களாக தான் இன்று இருக்க போகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள், அடுத்த பாட்டும் ரொம்ப பிடிக்க போகுது உங்களுக்கு, கேட்கலாம்.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, பிறந்த நாள் வாழ்த்து ஒன்று இருக்கின்றது. பரமேஸ்வரி அவருக்கு இன்று பிறந்த நாளாம். கிடாவை சேர்ந்த நேயர் பரமேஸ்வரி, இவருக்கு வந்து யார் வாழ்த்து சொல்லியிருக்கா அப்படின்னா, அவருடைய பல்கலைக்கழக தோழிகள் சொல்லியிருக்காங்க. வாணிஸ்ரீ, ஜமுனா, கனகா, அப்புறம் பிரிய தர்ஷினி, இவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பரமேஸ்வரி எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், இப்படி நிறைய வார்த்தைகள்லாம் சொல்லி டிக்டாக் பக்கமா பதிவு செய்திருக்காங்க. பரமேஸ்வரி, உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். சரி, அடுத்த பாட்டு வருது. இன்று யார் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, உங்கள் அனைவருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துகள். வாழ்த்து இருந்தா முதல்ல சொன்ன மாதிரி தான், வாங்க வந்து டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பக்கமா பகிர்ந்து கொள்ளலாம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079712919.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

ஈரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, 6 மணிக்கு பிறகு இன்று ஒரு வெற்றியாளரோடு பேச போகின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு வெற்றியாளரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். வாரத்திற்கான ஒரு நேயர், அதாவது லிசனர் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நேயர் வெற்றியாளராக வந்து ஒவ்வொரு வாரமும் நேர்காணல் செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று யாரு பேச போறானா? அசார் பேச போறாரு. அவர் தான் வெற்றியாளர். அவருடைய புகைப்படத்தோடு நாங்கள் வந்து டிக்டாக் பக்கமாக, இன்ஸ்டாகிராம் பக்கமாக பதிவு செய்திருக்கின்றோம். கடந்த வாரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்றைய வெற்றியாளராக வந்து அசார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய விருப்ப பாடல்களையும் 6 மணிக்கு பிறகு கேட்க போகின்றோம். இன்றும் ஒரு கேள்வி இருக்கு, 8 மணிக்கு பிறகு நாங்கள் டிக்டாக் பக்கமாக பதிவு செய்வோம். நீங்கள் அடுத்த வாரம் வெற்றியாளராக ஆகணும்னா இன்றைய கேள்விக்கு சரியான பதிலை சொல்லுங்கள். அதற்கு நீங்கள் முழுக்க முழுக்க இன்றைய நிகழ்ச்சியை கேட்கணும். 7:30 வரை கேட்க மறக்காதீங்க. சரி, அடுத்த பாட்டு வருது, தொடர்ந்து கேட்கலாம். இது தீரா இசை.

ஹரிஹரன் மற்றும் குழுவினர் கொண்டு வந்திருந்த பாடலை கேட்டிருந்தோம். ராதா கிருஷ்ணன் அவங்க மனைவி ரேமா தீனி அவங்களுக்காக ஒரு நல்ல இனிமையான பாடலை கேட்டிருக்கின்றார். ஆசை படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாட்டு வருது மீனம்மா. அந்த பாட்டு கண்டிப்பா எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்க போகுது. அந்த பாடலுக்கு பிறகு 5 மணிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இனிமையான பாடல்கள் உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றன. எங்கேயும் போயிடாதீங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இது தீரா இசை.

0: சொன்னாங்க
1: கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த நாம் கண்ட நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதைதான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை ஒழிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தேக்கத்தை ஒழிச்சு டைப் பண்ணுங்க.
2: பேய் இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
3: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்கதான் ஒழிவீங்க?
2: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
4: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
3: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
2: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
3: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
2: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
4: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்மின் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
1: நான் கொஞ்சம் பேசணும் என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.
5: நீங்கள் சிறப்பாய் சமைக்க காரணம் என்ன?
6: சமையலறை சின்னம், அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
7: லிங்கம்ஸ்.

0: மடானி தலைமுறை ஊக்குவிப்பு நிதி ஜூன் தொடங்கி விண்ணப்பிக்கலாம். குறு சிறு நடுத்தர தொழிற்துறைகளுக்கு ஆலோசனை, நிதியுதவி வழங்கலில் முன்னுரிமை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஏரார் 26 செப்பா தக்ரோ உலக கிண்ண போட்டியில் வாகைச்சூடிய தேசிய அணிக்கு துணை பிரதமர் டாத்தோசிரி டாக்டர் அஹமத் சயீத் ஹமிடி பாராட்டை தெரிவித்துக் கொண்டார். பரம வைரியான தாய்லாந்து அணிக்கு எதிரான வாட்டத்திற்காக தித்திவாங் சாரங்கில் கூடிய 3000 மேற்பட்ட ரசிகர்களின் ஆதரவு மேலும் மெருகூட்டியது என அவர் முகநூலில் பதிவிட்டார். அந்த வெற்றி எளிதான ஒன்று இல்லை என குறிப்பிட்ட அவர் அணியினரின் ஆட்டத்தையும் பாராட்டினார். அப்போட்டியின் கடந்த 3 தொடர்களில் தாய்லாந்தின் ஆதிக்கத்தை மலேசிய அணி நேற்று வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. மலேசிய மடானி பேராவாவை உணர்த்தும் உள்ளடக்கங்களை கொண்ட படைப்புகளின் தயாரிப்புக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் வழங்கப்படும் 5 மில்லியன் டிங்கின் மதிப்பிலான மடானி தலைமுறை ஊக்குவிப்பு நிதிக்கான விண்ணப்பம் அடுத்த மாதம் முதல் நாள் திறக்கப்படும். தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடில் இவ்வாறு தெரிவித்தார். தகுதி பெற்ற உள்நாட்டு நிறுவனங்கள், இளையோர் அமைப்புகளுக்கு மலேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஃபினாஸ் மூலம் அநிதி வழங்கப்படும் என அவர் கூறினார். தொலைக்காட்சி திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள், குறு ஆவணப்படங்கள், உயிர் சித்திர தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் பொருட்டு அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்க பேச்சாளருமான டத்துஃபாமி தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் மலேசிய ஊடகங்கள் சமூக ஊடக தளங்களின் வாயிலாக வருமானம் ஈட்டுவதில் எதிர்கொள்ளும் சவால்களை ஆராய அரசாங்கம் சமூக ஊடக சேவை வழங்குநர்கள் குறிப்பாக டிக்டாக் நிறுவனத்துடன் கலந்தாய்வு நடத்த உள்ளதாக டத்துஃபாமி தெரிவித்தார். இதற்கு முன்பு ஊடக பணியாளர்களுடனும் தலைமை செய்தி தொகுப்பாசிரியர்களுடனும் நடத்தப்பட்ட பல்வேறு சந்திப்புகளில் எழுப்பப்பட்ட புகார்கள் கருத்துக்கள் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதனிடையே பல ஊடக நிறுவனங்கள் உருவாக்கும் தரமான உள்ளடக்கங்களை சமூக ஊடக தளங்கள் பயன்படுத்தினாலும் அதன் மூலம் வருமானம் ஈட்டுவதில் கட்டுப்பாடுகளும் தடைகளும் இருந்து வருவதாக அமைச்சர் விளக்கினார். குறு சிறு நடுத்தர தொழில்துறைகளுக்கு துறைசார் ஆலோசனையும் நேரடி நிதி உதவியும் வழங்க தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு அதன் 4 நிதி நிறுவனங்களை களமிறக்கியுள்ளது. தெக்கோ நேஷனல், அமானா இக்தியார் மலேசியா, எஸ்எம்இ பேங்க், பேங்க் ராயட் ஆகியவை நாடு முழுவதும் நடத்தப்படும் மடானி குஸ்கோப் விற்பனை திட்டம் உட்பட பல திட்டங்களில் பங்கேற்பதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். குறு கடன் நிறுவனங்கள் மக்களையும் தொழில் முனைவர்களையும் நேரடியாக அதிக முனைப்புடன் அணுக வேண்டுமெனும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் வலியுறுத்தலுக்கு இணங்க இந்நடவடிக்கை உள்ளது. ஆகவே மக்கள் தங்கள் அலுவலகங்களுக்கு வரும் முன்னரே அமைச்சு அவர்களை தேடி சந்திப்பதாக ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். சரவா கனோவின் பத்து லுக்கிங் மடானி கிராம தத்தெடுப்பு திட்டத்தை செயல்படுத்த 500,000 டிங்கேட் ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள தொடக்கப்பள்ளி உட்பட 3 நீண்ட வீடுகளில் குடியிருப்பவர்களின் வசதிக்காக தூய்மையான நீர் விநியோக முறையை தரம் உயர்த்தும் முயற்சிகளுக்கு இந்நிதி பயன்படுத்தப்படும் என ஒற்றுமை அமைச்சர் டத்துஸ்ரீ ஏரன் அகுடாகாங் தெரிவித்தார். குடியிருப்பாளர்களுக்கு போதுமான நிலையான பாதுகாப்பான நீர் விநியோகம் கிடைப்பதை உறுதிப்படுத்த தூய்மையான நீர் தொட்டி கட்டுமான திட்டம் மிக முக்கியம் என்று கனவி நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார். சாலை பாதுகாப்பை தேசிய கடப்பாடாக கருத வேண்டுமென சமூக ஆர்வலர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் வலியுறுத்தினார். பணி தொடர்பான பயண விபத்துகளும் உயிரிழப்புகளும் கவலை அளிக்கும் வகையில் அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட 91,456 விபத்துகளில் 46,542 அல்லது 50.9% விழுக்காடு பணிக்கு செல்லும் போதும் அல்லது பணியிலிருந்து திரும்பும் போதும் நிகழ்ந்தவை. உயிரிழப்புகளை ஏற்படுத்திய விபத்துகளில் 65 விழுக்காட்டுக்கும் அதிகமானவை மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை உட்படுத்தியவை என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர் ஆன் சுகர். தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
2: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
1: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
2: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் 60 போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் தருவாயில் உள்ளதாக எனடலு தெரிவித்துள்ளது. அந்த ஒப்பந்தம் ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டு தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்த கலந்தாய்வுக்கு வழிவகுக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளதை மேற்கோள் காட்டி அது செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் அந்த ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. விரைவில் அது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வெள்ளை மாளிகை பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை ரகசிய காவற்படை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் வழிபோக்கர் ஒருவரும் குண்டடிக்கு ஆளானதாக அப்படையின் தொடர்பு தலைவர் ஆண்டனி கெலிமை கூறினார். அந்த துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் அப்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சந்தேக நபர் மேரிலேண்டைச் சேர்ந்த 21 நசீர் பெஸ்ட் என அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மற்றொரு நிலவரத்தில் வெள்ளை மாளிகை பகுதியில் ரகசிய காவற்படை அதிகாரிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் குற்ற பின்னணியை கொண்டுள்ளதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் வெள்ளை மாளிகையின் மீது ஈர்ப்பு கொண்டிருந்திருக்கலாம் எனவும் டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே அந்நபருக்கு எதிராக விரைவாகவும் தொழில்முறை திறனரும் நடவடிக்கை எடுக்க ரகசிய காவற்படைக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். வட பிலிப்பீன்ஸ் ஏஞ்சலிஸ் நகரில் கட்டுமானத்தில் இருந்த 9 மாடி கட்டடம் இடிந்த சம்பவத்தில் இதுவரை 26 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் 24 பேர் கட்டட இடிபாடுகளில் இருந்தும் மேலும் இருவர் அருகில் பாதிப்புக்குள்ளான கட்டடத்திலிருந்தும் மீட்கப்பட்டதாக ஊராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையில் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என ஐயுறப்படும் மேலும் சிலரை தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. நேற்றிரவு பலத்த காற்று வீசியதுடன் கடும் மழை பெய்ததை தொடர்ந்து அச்சம்பம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் பலுச்சிஸ்தானில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பில் சரக்கு ரயில் தடம் புரண்டது. அதில் சுமார் 70 காயமடைந்ததாக உள்ளூர் ஊடக தகவலை மேற்கோள் காட்டி எனடலு செய்தி வெளியிட்டது. வெடிப்புக்கு பின் துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கோத்தா நகரில் அந்த ரயிலை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் வேளை இதுவரை எந்த தரப்பும் அதற்கு பொறுப்பேற்கவில்லை. காயமடைந்த அனைவரும் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியா குயின்ஸ்லேண்டில் சுறா தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்ததை காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர். கெனடி ஷால் பகுதியில் 39 நபர் படகு முனையத்திற்கு அருகே பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டதாக அம்மாநில காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நண்பகல் 12 வாக்கில் அவசர அழைப்பு கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு விரைந்ததாக அவர்கள் கூறினர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மேற்கு ஆஸ்திரேலியாவில் கொடிய சுறா தாக்குதலை தொடர்ந்து இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. விளையாட்டு டென்னிஸ். 24 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றுள்ள செர்பிய நட்சத்திரம் நோவா ஜோகோவிச்சுக்கு ரோலன் காரோஸ் போட்டி முக்கியமானதாக விளங்குவதாக AFP குறிப்பிட்டுள்ளது. 2023 அவர் இறுதியாக கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றதைத் தொடர்ந்து அவ்வாறு குறிப்பிடுவதாக அது தெரிவித்துள்ளது. மடானி தலைமுறை ஊக்குவிப்பு நிதி ஜூன் தொடங்கி விண்ணப்பிக்கலாம். குறு சிறு நடுத்தர தொழில்துறைகளுக்கு ஆலோசனை நிதியுதவி வழங்கலில் முன்னுரிமை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மாலை 5 மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன. 6 மணிக்கு பிறகு சொல்லியிருந்தோம்ல, இன்று ஒரு வெற்றியாளர் அசார், அவரோடு தான் பேச போகின்றோம். அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072919.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம்.
2: லிங்கம்ஸ் மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
3: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
2: லிங்கம்ஸ் 90ஆம் ஆண்டிலே
4: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா. லிங்கம்ஸ் லிங்கம்ஸ்.
5: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காகவே வந்து நாங்கள் ஒரு இடத்தை பற்றி பேசுவோம். அதாவது ஹைக்கிங் செய்யக்கூடிய ஒரு இடம், நடைபாதை, இந்த மலை ஏறும் இந்த ஒரு திட்டத்தில் இருப்பவர்கள் உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் ஒரு இடத்தை அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறோம். இந்த வாரமும் ஒரு இடம் இருக்கிறது, வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹைக்கிங் இடம், அதோடைய சிறப்பு அம்சம், இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று எந்த மாநிலத்துக்கு போக போறோம், எதை பற்றி பேச போறோம், எந்த இடத்தை பற்றி பேச போறோம்னா பாட்டுக்கு பிறகு சொல்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நிச்சயமா நாங்க சொல்லக்கூடிய அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க போகுது. பாடலுக்கு பிறகு அது என்னன்னு பார்க்கலாம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9079719.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

பாடலுக்கு முன்னதாக சொல்லியிருந்தோம் ஹைக்கிங் இடத்தை பற்றி பேச போறோம். இன்று எந்த மாநிலத்துக்கு போக போறோம், எந்த இடத்தை பற்றி பேச போறோம்னா, சரி, புக்கேட் லாருட். புக்கேட் லாருட் எங்க இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா, தைப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம், தைப்பிங் அருகே அமைந்துள்ள ஒரு அழகிய மலைப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இது நம் நாட்டில் மிக பழமையான ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மலைப்பகுதியாகும். 1884 உருவாக்கப்பட்டது இந்த மலைப்பகுதி. சரி, இதனுடைய சிறப்பம்சங்கள் பார்க்கிறப்ப, குளிர்ச்சியான காலநிலை, கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1250 உயரத்தில் இருக்கிறது. பகலில் சுமார் 20-25 மற்றும் இரவில் 10-15 வரை குளிர்ச்சியாகவே இருக்கும் அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா, ஆண்டுதோறும் மிக அதிக மழை பொழிவு கிடைப்பதால் எப்போதுமே இந்த இடம் பசுமையாகவே இருக்கும். தைப்பிங் அப்படின்னு சொன்னாலே அது மழை பகுதி, அதனால ரொம்ப பசுமையா குளிர்ச்சியாகவே இருக்கும் இந்த மலை பகுதி. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஹைக்கிங் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான இடமாக இருக்கும். அடர்ந்த மழை காடு, பறவைகள், அரிய தாவரங்கள் மற்றும் அழகிய இயற்கை காட்சிகள் வழியில் நீங்க காணலாம். அந்த மலைப்பகுதியில் ஏறும்போது இதெல்லாமே நீங்க காணலாம். உச்சிக்கு போயிட்டீங்கன்னா, அந்த மலை உச்சிக்கு போறப்ப, உச்சியில் இருந்து தைப்பிங் நகரம், பசுமையான காடுகள் மற்றும் மேகமூட்டமான மலைகளையும் ரசிக்கலாம். 100 பறவை இனங்கள் மற்றும் பல அரிய தாவரங்கள் இங்கு காணப்படும். அமைதியான சூழல், சுத்தமான மலை காற்று, சவாலான ஏற்றம் இங்கு நிறைய இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தனியாக போகாம, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் இப்படி குழுவாக போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். புகைப்பட ஆர்வலர்களுக்கு இந்த இடம் ஒரு சிறந்த இடமாக இருக்கும். சூரிய உதயம் மற்றும் மேக காட்சிகள்லாம் இங்கே பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால், இயற்கையின் மடியில் குளிர்ந்த காற்றோடு மேகங்களை தொட்டபடி நடைப்பயணம் செய்ய விரும்புவோருக்கு புக்கேட் லாருட் ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல இடமாக இருக்கும் புக்கேட் லாருட், தைப்பிங்கில் இருக்கக்கூடிய இடம். நீங்கள் இதை பற்றி இன்னும் இணையம் வாயிலாக நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079719199.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.
2: பெண்களே, அழகு பெண்களே, அறிவார்ந்த பெண்களே, ஹலோ, உங்களைத்தான். நீங்கள் சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
3: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே,
4: அதுவா
5: உங்களுக்கு எது பிடிக்கும்
6: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் பாடலை கேட்டிருந்தோம். சரி, இன்று உலக சகோதரர் தினம், அதாவது பிரதர்ஸ் டே. இன்று நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கமாக வந்து நிறைய இந்த அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கை, இப்படி தம்பி அக்கா இந்த மாதிரி தம்பி சகோதரரை உணர்த்தக்கூடிய பாடல்களை நிறைய பதிவு செய்து வாழ்த்துக்கள்லாம் பதிவு செய்திருக்காங்க. இந்த வேளையில் சில வாழ்த்துக்களும் இருக்கின்றது. ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருனா, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் எனக்கு நிழலாகவும் துணையாகவும் இருக்கும் என் அன்பு சகோதரருக்கு இனிய சகோதரர்கள் தின வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மாலினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் இனிய நண்பனாக பாதுகாவலனாக இருக்கும் என் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இனிய சகோதரர்கள் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே தோள் கொடுக்கும் தோழனாய் என்றும் நம் பலமாய் இருக்கும் அன்பான சகோதரர்களுக்கு எங்களுடைய சகோதர தின வாழ்த்துக்கள். உங்களுக்காகவே பாட்டு வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079712919.
1: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
2: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அமெரிக்கா ஈரான் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ள தரப்பினர் தற்போதைய போர் நிறுத்தத்தை வலுப்படுத்துவதோடு ஹோர்முஸ் நீரினை போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் விரிவான கட்டமைப்பை கொண்ட உடன்பாட்டை எட்டுமாறு மலேசியா வலியுறுத்தியுள்ளது. அந்த ஒப்பந்தம் அனைத்து நாடுகளின் பாதுகாப்பு நலனை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கோரிக்கை விடுத்துள்ளார். சமூக ஊடக பயனர்களிடையே இலக்கவியல் திறனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை தொடர்பு அமைச்சு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCயுடன் இணைந்து தீவிரப்படுத்த உள்ளது. இணையதளங்களில் பகிரப்படும் உள்ளடக்கங்கள் நெறிமுறையுடனும் பொறுப்புணர்வுடனும் இருப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கம் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபமி ஃபடில் தெரிவித்தார். லபுவான் உள்ளிட்ட நாட்டின் 9 மாநிலங்களில் இன்றிரவு 7 மணி வரை இடியுடன் கூடிய கனமழையும் பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பேராக்கின் ஹுலு பேரா, கொலக்கங்சார், கிந்தா, கம்பார், பதங் பண்டா, படாங், மொலிம் ஆகிய இடங்களையும், பஹாங்கின் கேமரன் மலை, லிப்பிஸ், ரவுப், ஜிராந்தோட், பென்தோங், தமிர்லோ, பர ரொம்பின் ஆகியவற்றையும் இந்த எச்சரிக்கை உள்ளடக்கியுள்ளதாக மெட் மலேசியா தெரிவித்தது. பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் கட்டுமானத்தில் இருந்த கட்டடம் சரிந்து விழுந்ததில் 19 பேர் இடிபாடுகளுக்கிடையே சிக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஏஞ்சலஸ் நகரில் உள்ள அந்த கட்டடம் அதிகாலையில் இடிந்து விழுந்த நிலையில் அருகிலுள்ள விடுதியும் பெரும் பாதிப்புக்குள்ளானது. சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்ட 26 பேரில் 2 அதில் தங்கியிருந்தனர். விளையாட்டு. புக்கிஜலில் யூனிஃபை அரங்கில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் சீனாவின் லீ ஷிஃபெங் தாய்லாந்தின் பனி சாப்பொன் திரரத் சகுலை 21-16, 21-17 என நேர் செட்களில் வென்று பட்டத்தை தக்கவைத்துக் கொண்டார். இந்த ஆட்டம் 50 நிமிடங்களுக்கு நீடித்தது. நாட்டின் பூப்பந்து சகாப்தம் டத்துஸ்ரீ லீ சோங்வேக்கு பிறகு இப்பட்டத்தை தொடர்ச்சியாக தக்கவைத்த 2 வீரர் எனும் பெருமையை லீ பெற்றுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: மின்னலியின் தீரா இசை சிறு இன்றைய வெற்றியாளர் அசார் அவரோடு தான் பேச போகின்றோம். அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகின்றோம். அவர் கேட்ட பாடல்களில் அடுத்து ஒரு பாடல் வருது, கிருஷ்ணராஜ் சித்ரா குரலில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: The honeymoon
2: is Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join.

0: திரா இசையில் தொடர்ந்து அசார் அவரோடு தான் பேச போகின்றோம். இன்றைய வெற்றியாளர், கடந்த வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், சரியான பதில் சொல்லி இன்றைய வெற்றியாளராக வந்து அசார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அவரோடு பேசுவோம். வணக்கம் அசார்.
1: வணக்கம் ஸ்ரீ. வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சிறப்பா இருக்கும். முதல்ல உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். இன்றைய வெற்றியாளர் நீங்க தான்.
1: நன்றி.
0: எப்படி இருக்கு மனநிலை? எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு நாங்க அழைத்து பேசுவோம்னு?
1: ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கல, நினைச்சே பார்க்கல. நீங்க அடிப்பீங்க அது இன்னும் இல்ல, வந்து கால் பண்ணுவாங்க அப்படின்னு. நீங்க
0: என்ன செஞ்சுங்க?
1: அவர் ஹோம் டவுன் வந்து ஜெய்பி தான். ஸோ இப்போ வந்து ஒரு இஹியரிங் ஓட்டுநர் இருக்கேன், சோஷியல் மீடியா ட்ரைவர், அண்ட் தென் சேம் டைம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு மின்னலை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வருஷமா கேட்டுட்டு
0: இருக்கேன். சரி, மின்னலை எந்த நிகழ்ச்சி ரொம்ப விரும்பி கேட்பீங்க?
1: சீரா இசை. இதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப விரும்பி கேட்கறது ஆனந்த் தேன்காற்று, அந்த வார்த்தை கண்டிப்பா மறக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோக்ராம். அறிவிப்பாளர் எஸ்பெஷலி கிடைக்க நிகழ்ச்சி எல்லாமே எனக்கு பிடிக்கும். உங்க மெயினா வந்து ஸ்பெஷலி உங்களோட பேசுற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: நன்றி, நன்றி அசார், உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. சரி, இன்னும் நிறைய நிறைய பேச போகின்றோம். நீங்களும் எங்களுக்கு பாடல்கள் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, உங்களுடைய விருப்ப பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்கவும் போகின்றோம்.
1: ஓகே, கண்டிப்பா கேட்போம்.

உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

0: அசாரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி அசார், உங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன, நேரம் கிடைக்கிறப்ப என்ன செய்வீங்க?
1: பொழுதுபோக்குன்னு அதிகமா நான் வந்து புக் படிப்பேன், புத்தகம் படிப்பேன், பாடல்கள் நிறைய கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர்னா இளையராஜா, இசைஞன் இளையராஜா. அவரோட பாடல்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் சரி, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும் சரி, அதிகமா அவர் பாடல் கேட்பேன். இது என்ன பொழுதுபோக்கு. இல்லைன்னா தனிமையில வந்து டிரைவிங் பண்ணுவேன்,
0: தனியா வாகனத்துல பாடல்கள் எல்லாம் தட்டி விட்டுட்டு
1: அப்படியே
0: கேட்டுக்கிட்டே போவீங்க.
1: நிறைய படிச்சிருக்கீங்க? நிறைய வந்து கதைகள், கதை புக்கு தான் அதிகம் படிப்பேன். கதை புத்தகம் அதிகம் படிப்பேன், நாவல் படிப்பேன் அதிகமா.
0: சரி, நீங்க படிச்ச இந்த நாவல்ல வந்து எது ரொம்ப பிடிக்கும்? எந்த நாவல்?
1: இங்கிலீஷ் நாவல் அதிகம் படிப்பேன். ஹாரி பாட்டரோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது அதிகமா படிப்பேன். நான் வளர்ந்து வந்த காலங்கள்ல வந்து நான் அதிகமா தமிழ் புக்ஸ், ஆக்சுவலி தமிழ் புக்ஸ் வந்து படிச்சுதான் அதை கத்துக்கிட்டேன், தமிழோட உச்சரிப்பு இதெல்லாம். உதாரணத்துக்கு ஆனந்த விகடன், அப்புறம் அப்போ அந்த குமுதம், ஆனந்தம், நிறைய போல நிறைய புக்ஸ் எல்லாம் இப்ப 90s தொண்ணூறுகள்ல வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் படிச்சுதான் படிச்சு நான் வந்து தமிழை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் தமிழ்ல.
0: சரி, பாடெல்லாம் நிறைய கேப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க, தனித்திறமை இதை பாடுறது எதுவும் இருக்கா?
1: தனித்திறமை பாடல்கள் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, பாடல்கள் அதிகமா கேட்பேன். அதே மாதிரி பாடல்களோட பண பாடகரோட குரல் சரி, இசையமைப்பாளர் சரி, என்ன படங்கள் சரி, அதெல்லாம் ஓரளவு நான் கண்டுபிடிச்சிருவேன்.
0: எனக்கு பாடலுங்களுக்காக பாடுங்க பாப்போம்.
1: கடல் வானம் கூட நிறமாக மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது, நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நான் தோறும் நெஞ்சில் நானேந்தும் தேனே, என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே, வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல், பூவே தன் பூவே உன் வாசம் வரும் வாசல், என் வாசல் உன் பூங்காவனம், வாய் பேசிடும் புல்லாங்குழல்
0: பாடுனீங்க, வாழ்த்துகள் உங்களுக்கு. சரி, இந்த பாடல் நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கறப்ப நீங்க சொல்லீங்க, இந்த பாடல் ஒலிபரப்பு முன் ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்க வந்து எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதற்கு முன்னதாக முதல்ல வேற ஒரு பாடலை கேட்போம், அதற்கு பிறகு அந்த ஒரு விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்குங்க, அப்புறம் இந்த பூவை சம்பூவை பாடலை கேட்கலாம்.

0: அசாரோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி அசார், சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நபர் அப்படின்னா மறக்க முடியாத ஒரு நபர் இருப்பாங்க, இல்ல மறக்க முடியாத ஒரு நினைவு, ஒரு விஷயம் ஏதாவது இருக்கும் இன்று வரை மனதில் அப்படியே பதிஞ்சிருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க?
1: ஒரே ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில வந்து மறக்க முடியாதுன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், எப்பவுமே அந்த விஷயத்த நான் மறக்க முடியாது. எனக்கு திருமணம் ஆகி 15 வருடம் ஆகுது. எனக்கு மொத்தம் 3 குழந்தைகள் பிள்ளைங்க, 2 ஆண் குழந்தை, எனக்கு வந்து 3வது அவரு பெண் குழந்தை பிறந்தாங்க. 7 வருடத்துக்கு பிறகு எனக்கு பெண் குழந்தை பிறந்தாங்க. 10 மாசம் வந்து எங்க கூட இருந்தாங்க, இப்ப அவங்க எங்க கூட இல்ல. சில உடல்நிலை காரணத்தால அவங்க வந்து தவறிட்டாங்க. இப்ப அவங்க தவறி வந்து 2 மாதம் ஆகுது. என் மகன், செல்ல மகளை வந்து எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். எங்க கூட இருந்த தருணம் எல்லாம் இன்ன வரைக்கும் எப்பவுமே வாழ்க்கை ஃபுல்லா வந்து எனக்கு அது ஒரு நல்ல ஒரு நினைவா இருக்கும். இப்ப அவங்கள பத்தி சொன்னா கூட வந்து என் கண்ணு கலங்குது. என் மக இடத்துல வந்து என்ன சொல்றது, ஒரு பிள்ளைய கலந்துட்டு இருக்கும் போது அதோட வலி வேதனை வந்து சொல்ல வார்த்தை இல்லை. சசி சொல்ல வார்த்தை இல்லை. அவங்க இறந்து 2 மாதம் ஆச்சு. அவங்களோட பெயர் சொல்ல விரும்புறேன், நௌரா அசாரா, என்னோட செல்ல மகளோட பேரு. அவங்க அந்த பேர் வந்து எங்க வாழ்க்கையை வந்து திருப்பி போட்ட ஒரு பெயர். இனி வரைக்கும் இனிமேல் அந்த மாதிரி பேர் கிடைக்காது, எங்களுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். அந்த ஒரு நினைவு வந்து எப்பவுமே வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகள், அவங்க எங்க கூட இருந்த நினைவுகள் ஃபுல்லாவே.
0: சரி, உங்க மனநிலை எங்களுக்கு புரியுது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய வழி அது வந்து உங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அவங்க உங்களுடைய மகள், அவங்க இங்கு இல்லாவிட்டாலும் அவங்களுடைய பார்வை உங்களோடு, அந்த அன்பு எப்போதுமே உங்களோடயே இருக்கு.
1: நன்றி.
0: சரி, இந்த பூவே செம்பூவே பாடல், இந்த ஒரு விஷயத்த சொல்லி கேட்கணும் நீங்க, அதற்கு ஏன், என்ன காரணம்?
1: இந்த என்னோட மகள் பிறந்த நாட்கள் அப்போ சரி, அவங்க இங்க கூட இருந்தப்போ சரி, இந்த பாடல் அதிகமா நான் கேட்பேன், அதிகம் கேட்பேன். இந்த பாடல் காரணம் என்னன்னா வந்து அந்த பாடலோட வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒவ்வொரு வரிகளும் வந்து மகளுக்கான எழுதுன அது மாதிரியே இருக்கும், நான் ஃபீல் பண்ணுவேன். அது ஈவன் 90 வந்து ஒரு புகழ்பெற்ற பாடல் ஒன்று. இந்த பாடல் வந்து இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன், ஆனா என் மகன் பிறந்த பிறகு அதிகமா அந்த பாடலை கேட்க ஆரம்பிச்சேன். இப்ப வரைக்கும் இந்த பாடல் கேட்ட கேஜிஎஸ் தாசோட குரல்ல, இளையராஜா, சேர்ந்த இளையராஜாவோட இசையில அந்த பாடல் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு ஒரு வலியை கொடுக்கும் பாடல்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09971719119.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: தீரா இசையில் இன்றைய வெற்றியாளர் அசார் அவரோடு தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். சரி அசார், அதாவது நீங்க வந்து எங்களுக்கு சில பாடல்கள்லாம் கொடுத்துருந்தீங்க, பிடித்த பாடல்கள், அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எந்த பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தொண்ணூறாம் ஆண்டு பாடல்கள்லாம் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: நான் வரிசைப்படுத்தின பாடல்கள் எல்லாமே வந்து தொண்ணூறுல வந்து இசை ஜாம்பவங்கள், நைன்டிஸ்ல வந்து யாரு இசை ஜாம்பவன் அவங்களோட இசைமையில வந்ததுதான் பாடல்கள் எல்லாமே நான் வரிசைப்படுத்திருக்கேன். உதாரணத்துக்கு வந்து இசைஞானி இளையராஜா இருக்கட்டும், அந்த தொண்ணூறுகள் வந்த ஏ ரஹ்மான் இசை புயல் ஏ ரஹ்மான் சரி, அப்புறம் கார்த்திக் ராஜா இசைஞானியோட மகன் வித்யாசாகர், வித்யாசாகர் வந்து நைன்டிஸ்லயே தொண்ணூறுகளிலே வந்து அறிமுகமானவர். அவரோட பாடல் கூட நான் வந்து வரிசைப்படுத்திருக்கேன், ஒரு பாடல் இருக்கு இந்த
2: இடத்துல
1: அவரோட பாடல்கள் சரி. அப்புறம் வந்து சிவான் ஒரு இசையமைப்பாளர் வந்து அப்ப அறிமுகமானாரு, அவரோட பாடலும் சரி. இல்லத்துடையின் ஒரு படம் விஜயும்
0: சிவலட்சுமி
1: நடிச்சிருப்பாங்க, அது அந்த பாடலும் சரி. அதெல்லாமே அவங்க அவங்க இசையமைப்பை அமைச்ச பாடல் தான் அதெல்லாம்.
0: சரி, இப்ப நீங்க கொடுத்த பாடல்கள்ல வந்து நாங்க இரண்டு இரண்டு பேரா சொல்லுவேன், நீங்க அந்த இரண்டு பாடல்களை எது அதிகமா பிடிக்குமோ அதுக்கு வாக்களிக்கணும்.
1: சொல்லுங்க.
0: சரி, முதல் பாடல் நீங்க வந்து விடுகதை படத்துல இருந்து இதயம் இதயம்னு கொடுத்திருக்கீங்க, அந்த பாடலும் வண்ணம் கொண்ட வினிலவி.
1: இதயம் இதயம்
0: இதயம் இதயம் இதயம் இதயம் ஒரு பொய்யாவது செல்கண்ணி.
1: இதயம் இதயம்
0: இதயம் இதயம் மிஸ்டர் மெட்ராஸ்ல இருந்து பூங்காற்று வீசும்.
1: அப்படியே இதயம் இதயம்
0: இதயம் இதயம் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துகள்.
1: நலம் வாழ என்னாலும் வாழ்த்துக்கள். மறுபடியும்.
0: நலம் வாழ ஏன் பெண்ணின்றி பிறந்தாய்.
1: நலம் வாழ மறுபடியும்.
0: நலம் வாழ நன்றி சொல்ல உனக்கு.
1: நலம் வாழ மறுபடியும்.
0: நலம் வாழ ராசாத்தி உசுறு.
1: ராசாத்தி என்னதில்லை
0: ராசாத்தி என் உசுறு என்னதில்ல பூவே செம்பூவி.
1: கண்டிப்பா பூவே செம்பூவி.
0: பூவே செம்பூவி உன்னோடு வாழாத வாழ்வேன வாழ்வு.
1: பூவே செம்பூவி.
0: சரி, அப்ப பூவிசம் பூ வெற்றி பாடலாக்கலாமா?
1: கண்டிப்பா.
0: சரி, அடுத்து நான் வந்து கமல்ஹாசன் நடித்த சில திரைப்படங்களை சொல்லுவேன், அதுல வந்து நீங்க வாக்களிக்க போறீங்க. சரியா? தேவர் மகன் குணா.
1: தேவர் மகன்.
0: தேவர் மகன் நம்பவர்.
1: தேவர் மகன்.
0: தேவர் மகன் மகாநதி.
1: மகாநதி.
0: மகாநதி இந்தியன்.
1: மகாநதி.
0: மகாநதி அவை சண்முகி.
1: அவை சண்முகி.
0: அவை சண்முகி காதலா காதலா.
1: அவை சண்முகி.
0: அவை சண்முகி ஹேராம்.
1: ஹேராம்.
0: ஹேராம் தென்னாலி.
1: தென்னாலி.
0: தென்னாலி பம்மல் கே சம்பந்தம். தென்னாலி அன்பே சிவம்.
1: அன்பே சிவம்
0: கடைசி அன்பு வெற்றி பெற்றது அன்பே சிவம்.
1: சரி, அன்பே சிவம் நல்ல ஒரு திரைப்படம்.
0: ஆமா. சரி, நலம் வாழ என்னாலும் அந்த படம் தான் அடுத்து கேட்க போறோம். இந்த பாட்டு ஒளிபரப்புறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த படம் கொஞ்சம் வசனம் எனக்கு அனுப்பியிருந்தீங்க, இதை ஒளிபரப்பிட்டு இந்த பாடல ஒளிபரப்புங்கன்னு சொல்லியிருந்தீங்க.
1: ஆமா, ஏன்னா எனக்கு இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல விரும்புறேன். எனக்கு வந்து நடிகை ரேவதி, நடிகை சுஹாசினி தொண்ணூறுல வந்தவங்க நடிச்ச அவங்களோட படம் திரைப்படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களோட குரலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அடிமை. நடிகை ரேவதியோட குரலும் சரி, நடிகை சுஹாசினியோட குரலுக்கும் சரி, நடிகை சரிதா இவங்க எல்லாம் வந்து தொண்ணூறுல வந்து நிறைய புகழ் பெற்ற படங்களுக்கு எல்லாம் பின்னணி குரல் கொடுத்தவங்க. இவங்களோட படங்கள் எல்லாமே நான் பார்ப்பேன். இது வந்து ஒன் ஆஃப் த மூவி நான் கொடுத்திருக்கேன் இதுல. மறுபடியும் ரேவதியோட நடிப்பு வந்து இந்த படத்துல வந்து அவங்களோட பேசின வசனமும் சரி, ரொம்ப அவங்களோட உச்சரிப்பும் சரி, நான் ரொம்ப லவ் பண்ணுவேன், ரொம்ப விரும்புவேன். அதனாலதான் அந்த ஒரு சீன் நான் வந்து உங்களுக்கு படத்தோட அனுப்பிட்டு இருக்கேன்.
0: சரி, நல்ல ஒரு அருமையான பாடல். முதல்ல அந்த ஒரு வசனம் கேட்டுட்டு அப்புறம் பாட கேட்போம்.
1: கண்டிப்பா சசி.
3: உங்களுக்கு ஒரு பர்சனல் வாழ்க்கை வேண்டாமா?
4: இருந்துச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். கனவு கலைஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் ஒரு கனவு காணனா தயாரில்ல கௌரி. பிறந்ததுலேருந்து துளசி சக்திவேல், கல்யாணத்துக்கு அப்புறம் துளசி முரளிகிருஷ்ணா, இப்போ துளசி, வெறும் துளசி. நோ சக்திவேல், நோ முரளிகிருஷ்ணா, நோ எக்ஸ்வைசட், துளசி. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: உங்க மேல நீங்க வச்சுக்கிற நம்பிக்கை நான் மதிக்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்?
4: கௌரி, என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல்ல?
3: எஸ் எஸ் நிச்சயமா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ.

0: அசார், இப்பதான் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள 7 மணியை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். சரி, எப்படி இருக்கு எங்களோட பேசினதில்?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயம் பேசணும்னு ஆசைப்படுறேன். டைமிங் இருக்கிறதுனால வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுங்க.
0: சரி, இந்த வேளையில் யார் யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்லப்படுறீங்க? நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, உங்க நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே. யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்லப்படுறீங்க?
1: எல்லாருக்கும், என்னோட நண்பர்களும் சரி, என்னோட குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, எல்லாருக்குமே வாழ்த்து சொல்ல விரும்புறேன். நான் வரிசைப்படுத்தின பாடல்கள் எல்லாரும் கேட்டு கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பாங்க, ரசிச்சிருப்பாங்கன்னு நம்புறேன்.
0: நிச்சயமா, டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா நிறைய நேயர்கள் வாழ்த்துகளையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பாடல்கள் ரொம்ப அருமையான பாடல்கள் கேட்டிருக்காரு அசார், அவருக்கு நன்றி சொல்லிருங்கன்னு சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி.
0: சரி, இந்த வேளையில் உங்களோடு பேசினதில் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அசார். உங்களுடைய அன்புக்கு ஆதரவுக்கு மின்னலம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி.
1: எப்பவுமே நாங்க மின்னலம் கேட்டுட்டு இருப்போம். எல்லாருமே கேட்போம். நண்பர்கள் எல்லாமே அதிகமா கேட்கறது வந்து இஹீலிங் ஓட்டுநர், கிராப் டிரைவர்ஸ் எல்லாருக்குமே இந்த 1 hour ஷோ ஃபுல்லாவே நான் உங்களுக்கும் டெடிகேட் பண்ண விரும்புறேன். நன்றி கால் பண்ணி இவ்வளவு தூரம் பேசினதுக்கு.
0: நன்றி,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி அசார், நன்றி. நீங்கள் கேட்ட பாடல்களுக்கும் நன்றி. வாய்ப்பு கிடைத்தால் சந்தித்து பேசுவோம்.
1: கண்டிப்பா, ரொம்ப நன்றி.
0: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜனவரி தொடங்கி நேற்று வரை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC சமூகத்தள நடத்துனர்களை 271,472 உள்ளடக்கங்களை அகற்ற கோரியுள்ளது. அந்த 91 விழுக்காடு உள்ளடக்கங்கள் ஏமாற்று நடவடிக்கைகள், இணைய சூதாட்டம் சம்பந்தப்பட்டவை என தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபடில் கூறினார். 2026 பன்னாட்டு சமையல்காரர் போட்டியில் 48 பதக்கங்களை வென்ற சமூக மேம்பாட்டுத்துறை கமாஸ் சமையல் துறையின் 49 சமூக மேம்பாட்டாளர்களுக்கு துணை பிரதமர் டத்து ஸ்ரீ டாக்டர் அகமது சயீத் ஹமிடி பாராட்டினை தெரிவித்தார். ஜோஹர் பார்வில் 3 நாள் நடைபெற்ற போட்டியில் 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். அதில் வெற்றி பெற்ற அந்த 49 பேரும் நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர் கூறினார். திடக்கழிவு நிர்வாக நிறுவனம் IWK ரைஸ் அண்ட் ரிவைவ் சுகாதார நலத்திட்டத்தின் வாயிலாக 8,000 ரிங்கிட்டுக்கு மேல் நிதி திரட்டியுள்ளது. இது உடற்குறையுடையோருக்கு ஆதரவு வழங்கும் சங்கங்களான அசன குலலும்பூர் சமூக நல சங்கம் மற்றும் மலேசிய காது கேளாதோர் கூட்டமைப்புக்கு வழங்கப்படும் என IWK நிறுவன தொடர்பு தலைவர் வான் இசுரியாந்தி வான் அஹ்மத் கூறினார். பாகிஸ்தானில் ரயிலை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் குறைந்தது 23 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 70 பேர் காயமடைந்தனர். குவெட்டா நகரில் இருந்து சம்பந்தப்பட்ட ரயிலில் பயணித்த பாகிஸ்தான் ராணுவத்தினரை குறிவைத்து தற்கொலை வெடிகுண்டு தாக்குதல்காரன் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். புர்கினா ஃபாசோ இபோலா தொற்றுக்கு எதிரான தடுப்பு முனைப்புகளை வலுப்படுத்தியுள்ளது. இதுவரை அந்நாட்டில் எந்தவொரு நேர்வும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை அந்நாட்டு சுகாதார அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இவ்வேளை அந்நாட்டின் நுழைவாயில்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அது கூறியது. மேலும் நடமாடும் பரிசோதனை சேவையும் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அந்த மேற்கு ஆப்பிரிக்க நாடு குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு. மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. புகிட் ஜலில் யூனிஃபை அரங்கில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவில் தேசிய இணையினர் கோ ஜிஃபே நூர் இசுடின் முகமத் ரம்சானி தோல்வியை தழுவினர். அவர்கள் டென்மார்க்கைச் சேர்ந்த டேனியல் லன்கார்ட் மேட்ஸ் வெஸ்டர்கார்ட் இணையிடம் 21-16, 21-17 எனும் புள்ளிகளில் வெற்றியை பறிகொடுத்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிலே கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21.

மின்னலின் தீரா இசை எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்தும் பாடல்கள் 7:30 வரை பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். அப்புறம் 7:30 எப்போது போல வானொலி நாடகம் இடம்பெறும். சரி, அடுத்து உன்னிகிருஷ்ணன் மாதங்கி கொண்டு வரும் பாட்டு வருது, அப்படி பார்க்கறதுன்னு நான் தொடர்ந்து கேட்கலாம். இது தீரா இசை.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.

கார்த்திக் பவதரணி குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். 7:30 வானொலி நாடகம் இருக்கின்றதுன்னு சொல்லியிருந்தோம்ல. உலராத ரத்தம் என்ற தலைப்போடு இன்று வானொலி நாடகம் இடம்பெறப் போகின்றது. 7:30 கேட்க மறந்துடாதீங்க. சரி, அடுத்து பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது. உன்னிமேனன் கல்பனா கொண்டு வரும் பாடல், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கார்த்திக் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி கொண்டு வந்திருந்த பாடல் அது. சதுரங்கம் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தோம். சரி, இன்றைய தீரா இசையின் நிறைவு பாடலுக்கும் வந்துவிட்டோம். அதாவது நிறைவு பாடல், அதனை தொடர்ந்து சொன்ன மாதிரி வானொலி நாடகம் உங்களுக்காகவே இடம்பெற போகின்றது. 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் இருந்து பாடலை நாம் கேட்க போகின்றோம். நல்ல ஒரு மெல்லிசையான பாடல், கே குரலில் பாடல் இடம்பெறுகிறது.

0: வானொலி நாடகம். எழுத்து ஈஸ்வர் சேகரன். உலராத ரத்தம்.
1: தலைநகரின் பிரபல வைர வியாபாரி பலராமன் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரிடம் இருந்த பல கோடி மதிப்புள்ள வைரங்களும் காணாமல் போயுள்ளது. போலீஸ் இன்ஸ்பெக்டர் குணவதி தலைமையில் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. குற்றவாளிகள் விரைவில் சட்டத்தின் பிடியில் சிக்குவர் என சூறுவழைத்தார் இன்ஸ்பெக்டர் குணவதி.
2: நிப்பாட்டிட்டு பாட்ட நிம்மதியே கேக்க
3: விடுறீங்களா?
2: போதும்.
3: நீ இறங்கிக்க, நான் காரை போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். லாரிய பேக் என்ட்ரன்ஸ்ல நிறுத்த சொல்லுமா?
2: சரி தாத்தா.
4: அண்ணே, பின்னாடி என்ட்ரன்ஸ்ல நிப்பாட்டுங்க. இப்படி நேரா போய் லெஃப்ட்ல வளைங்க அண்ணே. நான் போய் மேனேஜ்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்ததும் பொருளை இறக்கிடலாம். அண்ணே அண்ணே, பார்த்து கண்ணாடி கேபினட் தாத்தா, அங்க என்ன நின்று வேடிக்கை பாக்குறீங்க? நீங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல.
3: ஏமா, உனக்கு என்ன பார்த்தா என்ன 20 வயசு குமரன் ஆட்டமாவா தெரியுது? ஓடி ஆடி வேலை செய்ய இவ்வளவு நேரம் என்னால முடிஞ்ச உதவியே செஞ்சுக்கிட்டு தானமா இருந்தேன்.
4: நான் உங்களை வேலை செய்ய சொல்லல தாத்தா, எதை எங்க வைக்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் உதவி தான் செய்யுங்கன்னு சொல்றேன்.
3: எனக்கு எதுக்குமா வம்பு? நான் ஒண்ணு சொல்லுவேன், ஏட்டிக்கு போட்டியா நீ ஒண்ணு சொல்லுவ, அப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் தான் வரும். நீ எதை எங்க வைக்கணும்னு சொல்லு, நான் எடுத்து வைக்கிறேன்.
4: வாடகையில பாதி வெட்டிட்டு கொடுப்போம் தாத்தா. என்ன தாத்தா திடீர்னு ரொம்ப அமைதியாயிட்டீங்க தாத்தா? தாத்தா,
3: இந்த போட்டோவுல இருக்கிற பொண்ணு
4: ரியல் இல்ல, பெயிண்டிங் தாத்தா. அழகா இருக்குல்ல?
3: பெயிண்டிங்கா?

0: என்னங்க
1: வந்துட்டேன் என்ன பவனி
0: அங்க பாத்தீங்களா
1: எங்க
0: அச்சோ எதிர் வீட்டை பாருங்க
1: போடி எனக்கு வெக்கமா இருக்கு
0: வெக்கமா இருக்கா எதுக்கு
1: அப்புறம் அங்க பாரு கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணு நிக்கிறா அவளை போய் நான் எப்படி பாக்குறது நீ தப்பா
0: நினைச்சுக்கிட்டேனா பாவம் ஒரு அப்பாவி குடும்பம் பலியாக போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்க உங்களுக்கு பொண்ணு பார்த்தது கலர் கலர் பட்டம் பூச்சி பறக்குதோ
1: ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா உனக்கு நான் துரோகம் பண்ணுவேனா
0: அந்த பொண்ண பார்த்தா நம்ம பொண்ணு அஞ்சு மாதிரி இருக்கா அவங்களுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள நாமே போய் அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடலாமா
1: அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பவானி நமக்கு எதுக்கு ஊரு வம்பு எண்ணி பத்து நாள்ல அவங்களே அந்த குமரகுரு குடும்பம் ஓடுன மாதிரி ஓடிடுவாங்க எதுக்கு
0: அச்சுஜோ அப்படி சொல்லாதீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மஞ்சோட ஆவி அவங்கள துரத்தி விட்டா பரவாயில்ல குமரபுரு குடும்பத்துக்கு முன்ன வந்த அந்த குடும்பத்தோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல
1: அத மறக்க முடியுமா ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேருமே ஒரே பேட்டன்ல செத்து போனதும் போஸ்ட்மார்ட்டம்ல அவங்க இறப்புக்கு காரணம் ஹார்ட் அட்டாக்னு சொன்னதையும் மறக்க முடியுமா பவானி உண்மை என்னன்னு நமக்கு மட்டும்தானே தெரியும் மஞ்சு எம்மா அவ பேரை நினைக்கும் போதே கை கால்லாம் வெட வெடன்னு நடுங்குது
0: போயோ எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு நீங்க வாங்க அவங்க சாமான்லாம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் அவங்களை தடுத்து நிறுத்தலாம்
1: சே ஊர் ஒம்பு நமக்கு எதுக்கு சொன்னா கேட்க மாட்டேங்கிற அந்த பொண்ணை பாரு பாக்க பயங்கரமா மோடனா இருக்கா அவகிட்ட போய் பேய் பிசாசுன்னு சொல்லி அவன் நம்மளை பேய் ஓட்டிட போறா
0: ஓட்டு ஓட்டுனா ஓடுங்க அப்படி நானாவது கொஞ்சம் நிம்மதியா
1: இருப்பேன் என்னது
0: வாட்டா வாட்டு வாட்டு தான் போயிட்டு வாங்க
1: ஏன் சார் உங்களுக்கு குடி வர இந்த வீட்டை தவிர வேற வீடே கிடைக்கலையா
2: ஏன்பா இந்த வீட்டுக்கு என்ன கேஎல் சிட்டிக்கு நடுவே இவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட வெறும் 1000 வெள்ளிக்கு வாடகைக்கு எவன் கொடுப்பான்னு சொல்லு இன்னும் 5 இல்லை 6 மாசத்துல நாங்களே இந்த அப்பார்ட்மெண்ட வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறோம்
0: கெட்டது போங்க வாடகைக்கே வேண்டாம் கிளம்புங்கன்னு சொல்றோம் இதுல சொந்தமாக்கிக்க போறீங்களா
3: ஏன் இதை நீங்க வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களா
0: யாரு நாங்களா நீங்க 100 வெள்ளிக்கு வாங்கிக்க சொன்னாலும் எங்களுக்கு இந்த வீடு வேண்டாமா
2: பாருங்க எதை சொல்றதா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லிட்டு சட்டுன்னு கிளம்புறீங்களா ஊருப்பட்ட வேலை கிடக்குது
0: சார் இது பேய் வீடு சார் மஞ்சுங்கிற பொண்ணு தன்னோட புருஷ கொடுமை தாங்க முடியாம இங்க பாருங்க இங்கதான் தற்கொலை பண்ணிக்கிச்சு
3: அதுக்கு
1: என்னமா நீ நாங்க எவ்வளவு பயங்கரமான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீ என்னமோ சிம்பிளா அதுக்குன்னு இழுக்குற
3: சரி என்ன விஷயம் அத முதல்ல சீக்கிரம் சொல்லுங்க
1: இங்க பாருமா இந்த வீட்டுல காத்தி சட்டை இருக்கு உங்களுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்கு 2 குடும்ப குடி வந்துச்சு அதுல ஒரு குடும்பத்தை சேர்ந்த 4 பேரு நெஞ்சு வழியில காலி இன்னொரு குடும்பம் வந்த ஒரே மாசத்துல துண்டா காணா துணிய காணான்னு ஓடியே போயிட்டாங்க
0: அதனாலதான் உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்டுல கூட ஆளுங்க இல்ல பாத்தீங்களா
2: ஏன் அந்த பேய்க்கு சொந்த வீடு பத்தாதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ள வீட்டுக்கெல்லாம் போய் தும்பம் பண்ணுது
1: ஐயோ சார் நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் அதான் உண்மை இதுக்கு பயந்துகிட்டு தான் யாரும் இந்த 2 பக்கட்டும் தங்குறதே இல்ல
3: அது என்ன மத்த எல்லா வீட்டையும் விட்டுட்டு இந்த 2 வீடு மட்டும்
0: ஏமா நாங்க நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா நீயே வலுக்கட்டையமா அதை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட போல இருக்கு ஏதோ பார்க்க எங்க பொண்ணு மாதிரி இருக்கேங்கிற ஒரு அக்கறையில சொல்ல வந்தா நீ எங்களையே கிண்ட பண்றீங்கள
1: விடு பவானி இவங்களுக்கு இன்னும் மஞ்சுவ பத்தி தெரியல
0: ஆமா
1: தெரியும் போது இப்படி பேசுறாங்களான்னு பாப்போம்
2: ஏன் தம்பி மஞ்சு மஞ்சுன்னு சொல்லுறீங்க யாருப்பா அந்த போட்டோல இருக்கிற பொண்ண
1: அதான் மஞ்சு அந்த
3: எங்க மேல இவ்வளவு அக்கறைப்பட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி
0: சார் சார் நீங்களாவது.
3: ஐயோ ஐயோ அம்மா, பேய் பேய்,
4: பேயா? ஐயோ ஓடி மாமா, ஓடி ஓடி.
0: அம்மா தாயே, நீ நம்மனே நம்பு, நம்பாட்டி போ. இனி இந்த பக்கமே நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம்.
3: மஞ்சு மஞ்சு, எங்களை மன்னிச்சிடுமா
2: சரியான பைத்தியக்கார பசங்களா இருப்பாங்க போ. ஏம்மா, அந்த போட்டோ நிஜமா உனக்கு பெயிண்டிங் மாதிரி தான் தெரியுதா?
3: ஆமா தாத்தா. ஏ,
2: ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டேன்.
3: தாத்தா.
2: என்னம்மா, ஏதோ உதவி வேணுமா?
3: ஒண்ணு வேணாம் தாத்தா.
2: அப்புறம் எதுக்குமா கூப்பிட்ட?
3: நான் எங்க தாத்தா கூப்பிட்டேன்?
2: நீ கூப்பிடலன்னா இவ்வளவு என்னது? இவ்வளவு நேரம் ஃபேன் மெதுவா தானே சுத்திக்கிட்டு இருந்துச்சு, இப்ப எப்படி இவ்வளவு வேகமா சுத்துது? இந்த பொண்ணோட போட்டோ ஏன் என் கண்ணுக்கு ஒரு மாதிரி விகாரமா தெரியுது?
0: என்ன பயப்படுறீங்களா?
2: ஆராதனா, போதும், விளையாடுனது நிறுத்து.
3: என்ன தாத்தா, என்ன ஆச்சு? யார்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க?
2: உன்கிட்ட தான். இப்ப நீதானே எனக்கு பயமா இருக்கான்னு என்ன பயமுறுத்துற குரல்ல கேட்ட?
3: நானா? என்ன தாத்தா, நீங்களும் அந்த எதிர் வீட்டுக்காரவங்க மாதிரி ஏதாவது கதை சொல்லி என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு சான்ஸே இல்ல. தாத்தா சமைச்சு முடிச்சிட்டேன், சாப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் பண்ணுங்க.
2: இவளும் கூப்பிடலன்னா என்ன யார் கூப்பிட்டது? என்ன என்னமாச்சு, என்னாச்சு?
1: நாங்க அப்பவே சொன்னோம் தானே
0: சார். இப்ப பாத்தீங்களா, வந்த மூணு நாளைக்கே உங்க பொண்ணு எதையோ பார்த்து மயக்கம் போட்டு கிடக்குறான்
1: சார். உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம், உங்க பொண்ணு உயிரோட இருக்கணும்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க.
2: நான் என்ன சொன்னாலும் இவ கேக்குற மாதிரி இல்ல, ரொம்ப பிடிவாதம் பிடிச்சவாப்பா.
1: நம்ம பிடிவாதம் பேய்கிட்ட பழிக்குமா சார்? சொல்லுங்க, அது ஆத்திரப்பட்டா என்ன ஆகும்?
3: பட்டுதான் பாக்கட்டுமே, நானும் அது என்னதான் பண்ணுதுன்னு பாக்க தயாராதான் இருக்கிறேன்.
2: ஆராதனா, நீ ஓகே தானம்மா?
3: நான் ஓகே தான் தாத்தா.
2: என்கிட்ட பேசிட்டு நல்லதனமா போனேன், அப்புறம் என்ன ஆச்சு?
0: என்ன ஆயிருக்கு சார், அந்த மஞ்சு காட்டுன பயத்துல அப்படியே மயங்கி விழுந்திருப்பா உங்க பேத்தி.
3: ஹலோ, போதும், நிறுத்துறீங்களா? சும்மா அத இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்தாதீங்க. நான் மயங்கி விழுந்தது ஈர கையால கேட்டல் ஒயர தொட்டதனால
0: சார். அதுவும் மஞ்சு வழியா தான் இருக்கும்.
3: ஐயோ, முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டுறீங்களா? எனக்கு எல்லாமே நீங்கதான் ஏதோ பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
0: ஐயோ, என்னங்க இந்த பொண்ணு சொல்றத பாத்தீங்களா? எல்லாம் நம்ப சதியா? யாரு எப்படி போன நமக்கு என்ன?
3: என்ன தாத்தா, மணி 11 ஆகுது, இன்னும் தூங்கலையா?
2: இன்னும் இல்லம்மா, தலை ரொம்ப வலியா இருக்கு. கொஞ்சம் பிளாக் காஃபி கலக்கி கொடுக்கறியா?
3: தூங்குற நேரத்துல எதுக்கு கேஃபின் தாத்தா? அப்புறம் தூங்காம விடிய விடிய முழிச்சுட்டு இருப்பீங்க. இருங்க, சூடா பால் கலக்கி கொண்டு வரேன், அத குடிச்சிட்டு டேப்லெட் போட்டு படுங்க சரியா?
2: கேட்டல பாத்து பத்திரமா பயன்படுத்துமா?
3: சரி தாத்தா. தாத்தா, தாத்தா, தாத்தா, சீக்கிரம் இங்க வாங்களே தாத்தா, இங்க வாங்க, இங்க வாங்க தாத்தா, சீக்கிரம் தாத்தா.
2: என்னம்மா, என்ன என்ன என்ன? ரத்தமா எங்க? ஐயோ கடவுளே, என்னமா இது? என்னம்மா
3: அங்க பாருங்க,
2: என்னம்மா? என்ன
3: தண்ணி,
2: தண்ணி இன்னும் ரத்தமா வருது.
3: இல்ல இல்ல தாத்தா, இப்ப நார்மலா தான் வருது.
2: நார்மலா வருதா ஆராதனா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப எதுக்கு பைப்பை திறந்து திறந்து சாத்திக்கிட்டு இருக்கிற?
3: இந்த ரத்தம் எப்படி சாத்தியம் மஞ்சு? இது நிஜமா உங்க வேலைதானா?
2: பின்ன யாரோட வேலைன்னு நினைச்ச?
3: இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் நம்பாத ஆராதனா, நம்பாத நம்பாத. சம்திங் இஸ் ஃபிஷி. இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு தாத்தா. பேயாவது பூதமாவது, யாரு யார முட்டாள ஆக்க பாக்குறது? இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கு தாத்தா.
2: வாய மூடு ஆராதனா. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னப்ப நான் எதையும் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இப்போ
3: இப்போ என்னால எதையும் உண்மைன்னு எடுத்துக்க முடியல தாத்தா.
2: இத பாத்துமா,
3: இப்பதான் எனக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது தாத்தா. நம்ம இந்த வீட்டுக்கு வந்தது யாருக்கும் பிடிக்காம அவங்க பாக்குற வேலை இதுன்னு தெளிவா புரியுது தாத்தா.
2: இல்ல, இது அந்த பொண்ணு மஞ்சுவோட வேலை தான். அவதான் அன்னைக்கு என்ன பயமுறுத்தனா, இன்னைக்கு உன்ன. நாம இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா போயிடலாம்.
3: சும்மா இருங்க தாத்தா. இங்க நடக்கிறதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு உண்மைய தெரிஞ்சுக்காம நான் இங்க இருந்து நகர மாட்டேன் தாத்தா.
2: உன்னை கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் படிக்க வச்சது நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்புமா? அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்
3: தாத்தா. ஒரு நாள் நிச்சயம் நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுவீங்க தாத்தா.
2: யாரது யாருதுன்னு கேக்குறேன்ல. கரண்ட் போயிடுச்ச
3: தாத்தா. தாத்தா தாத்தா பயப்படாதீங்க, இங்க டிராவர்ல தான் கேண்டல் வச்சிருக்கிறேன்.
2: நம்ம வீட்டுல மட்டும்தான் கரண்ட் போயிடுச்சு.
5: சார், நாங்களும் தேடிக்கிட்டு தான் சார் இருக்கோம். ஸ்பாட்ல சந்தேகப்படுற மாதிரி எந்த தடையுமும் இல்ல. பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட எதுவும் சிக்கல. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் சார். ஷூர் சார், இன்னும் 1 வீக்குள்ள அந்த வைரத்தை கொள்ளையடிச்சவங்களை உங்க முன்னுக்கு கொண்டாந்து நிறுத்துறேன் சார். ஓகே சார. ஆனா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இந்த கேஸை பத்தின சில டீட்டெயில்ஸை நாங்க பப்ளிக் கிட்ட ஷேர் பண்ண நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். அப்புறம் என்னோட டீமுக்கு அடிஷனலா இன்னும் 2 ஆபீசர்ஸ் வேணும். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
2: பொழுது முடிஞ்சது முதல்ல இங்க இருந்து போயிடும்.
3: இல்ல தாத்தா, போய் பார்த்தா தான் தெரியும் எது உண்மை எது பொய்னு. வாங்க.
2: ஐயோ ஆராதனா சொன்னா கேளு, விபரீத விளையாட்டு வேண்டாம்.
3: ப்ளீஸ் தாத்தா, நீங்க என் பின்னாடியே வாங்க வாங்க வாங்க.
2: அந்த வெதர் வீட்டுக்காரங்க சொன்ன மாதிரி நானும் ஆட் அட்டாக்ல போக போறேன், அப்பதான் நீ அடங்க போற.
3: ஐயோ தாத்தா, புலம்புனது போதும், பேசாம வாங்க தாத்தா.
2: சத்தம் கிச்சன்ல இருந்து தான் வருது.
3: ஆமா ஆமா தாத்தா, நீங்க அந்த ப்ரூமை எடுத்துக்கங்க.
2: இல்ல இல்ல, நீ அதை எடுத்துக்கமா, நான் சாமி போட்டோவை கையில எடுத்துக்கறேன்.
3: எதையோ பண்ணுங்க, போங்க.
2: அப்பா
3: முருகா,
2: ஆமாமா.

0: கிரீம் கிளீம் தாத்தா.
1: பவானி, நாம சொன்னோம் கேட்டாதானே, இப்ப வந்து ஒரு காட்டு காட்டிருக்கு போல அந்த மஞ்சு. அதான் பேயோட்ட மந்திரவாதி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க.
2: மந்திரவாதி வந்தாலும் அவன் ஆவிதான் அடங்கி போகுமே தவிர மஞ்சோட ஆவியா அடக்க முடியாதுங்கிறது இந்த மரமண்டைகளுக்கு புரிய மாட்டேங்குது.
0: இருக்கு, இந்த வீட்டுல ஒரு அதிபயங்கரமான ஆத்மா ரத்த பலி கேட்டு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் உடனடியா இந்த வீட்டு காலி பண்ணலனா உங்க பேத்தி உயிரு போறது நிச்சயம்.
1: நாங்க இவங்க வந்த நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் சாமி. தாத்தாவும் பேத்தியும் நாங்க சொல்றத கேக்கிறதே இல்ல
3: சாமி. எங்க பேத்தி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படிச்சவன், அவளுக்கு இந்த ஆவி பூதம் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை. இப்ப கூட நாங்க இங்க வந்தது அவளுக்கு இங்க HQல கிரைம் பிரான்ச்ல வேலை கிடைச்சிருக்கு, இன்னைக்குதான் ஜாயின் பண்ணுறா. அதனாலதான் அவ இல்லாத நேரமா பார்த்து செக்யூரிட்டி தம்பி கிட்ட உதவி கேட்டு உங்களை இங்க வர வச்சிருக்கிறேன். அவளுக்கு போலீஸ் குவார்டர்ஸ் கிடைச்சு நாங்க இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் எனக்கு என் பேத்திக்கும் எதுவும் ஆகாத மாதிரி நீங்க தான் சாமி ஏதாவது பண்ணி தரணும்.
0: கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்சத நான் கண்டிப்பா செய்யறேன். நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியேறுங்க.
4: எங்கடா
5: வைக்கணும்
6: அவளோட போட்டோ இருக்குல்ல, அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடு.
5: அவ போலீஸ்காரின்னு இப்பதான்டா தெரிஞ்சிச்சு. வேலையில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு காரணம் ஆவி இல்ல மனுஷன்தானு சந்தேகப்படுறா.
7: டேய், இதுக்கு மேலயும் நம்ம இங்க இருந்து பொருளை எடுக்காம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், நமக்கு தான்டா பெரிய ஆபத்து. என்னடா பண்றது?
6: முட்டாளடா நீ, சவுத்துக்குள்ள பதுக்கி வச்சிருக்கிறத இப்ப எப்படி எடுக்க முடியும்? மாட்டிக்க மாட்டோமா? ஏதாவது பண்ணி முதல்ல அவங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிப்போம், அப்புறம் அப்படியே அதை எடுத்துட்டு துபாய் கிளம்பிடலாம். பாயர்லாம் பார்த்து பேசியாச்சு, பொருளை பத்திரமா கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம்.
8: ஆராதனா, அந்த வைர வியாபாரியோட பர்சனல் டிரைவர் கொடுத்த வாக்குமூலத்துல ரெண்டு பேரு பைக்ல வந்திருக்காங்க. சுட்டவன் கையில சீட்டு கட்டுல இருக்கிற ராணியோட முகம் பச்சை குத்தி இருக்கு. இன்னொருத்த ஃபுல்லா அவன் உடம்ப கவர் பண்ணியிருந்ததால அந்த டிரைவரால பெருசா ஒன்னும் அவனை பத்தி அடையாளம் சொல்ல முடியல.
9: லக்கி, அவர் உயிர் பிழைச்சதால அட்லீஸ்ட் நம்ம கேஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு லீட் கிடைச்சிருக்குல்ல மேடம்.
8: எஸ் ஆராதனா, நமக்கு இன்னும் அஞ்சு நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நாம அவங்கள கண்டுபிடிச்சாகணும்.
9: ஆனா மேடம், எனக்கு ஒரு டவுட் இருக்கு.
8: என்ன கேளுங்க.
9: இல்ல, சம்பவம் நடந்து இத்தனை நாள் ஆகுது, அதுவும் பல கோடி மதிப்புள்ள வைரங்கள், அது இன்னுமா திருடனுங்க கை மாத்தி விடாம வச்சிருப்பானுங்க?
8: நியாயமான கேள்விதான். ஆனா கொள்ளை அடிச்சது முதல் தர வைர கட்டிகள், அதனால அவங்க இங்கிருந்து வேற நாட்டுக்கு கொண்டுட்டு போகணும்னா பல சவால்களை கடந்துதான் போகணும். அது மட்டும் இல்லாம போலீஸ் தீவிரமா அவங்களை தேடிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ ஆற போட்டுதான் அடுத்த வேலையை பாப்பாங்க.
9: இப்பதான் நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்குல்ல மேடம், அத சோஷியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணிடலாமா?
8: ஏ இல்ல இல்ல, இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற துருப்பு சீட்டு. நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் தடையுமே இல்லாம எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க.
9: சோ சரௌண்டிங்ல இருக்கிற டாட்டூ ஷாப்ல விசாரிச்சு பாக்க சொல்லலாமா மேடம்?
8: எஸ் அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கிரிமினல் லிஸ்டையும் எடுத்து பாருங்க, அந்த டேட்டோட மேட்ச் ஆகிற போட்டோ ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ண சொல்லுங்க.
9: கண்டிப்பா மேடம். தாத்தா, வீட்டுக்குள்ள இன்னைக்கு புது ஆள் யார் வந்தா?
3: யாரும் இல்லையம்மா.
9: தாத்தா,
3: சரி சரி ஆரம்பிக்காத, உனக்கு மட்டும் எப்படித்தான் தெரியுமோ தெரியல.
9: நாயை விட எனக்கு மோப்ப சக்தி அதிகமா இருக்கிறது மறந்துடாதீங்க.
3: இந்த வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு வா வேற வீட்டு பாத்துட்டு போயிடலாம்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. அதான்
9: அதான் பேயோட்டுறவனை கூட்டிட்டு வந்தீங்களா?
3: ஆமா. ஐயோ அம்மா, கோவப்பட்டு எதையும் பண்ணி வச்சிடாதம்மா. அந்த மஞ்சியோட ஆத்மா நம்மள ஒண்ணும் பண்ணாம இருக்க அந்த சாமி அவ ஆன்மாவை அதுல கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு. நீ தொடக்கிறேன் கழுவுறேன்னு அதை தொற்றாதம்மா. எனக்காகம்மா, ப்ளீஸ்
9: என்னமோ பண்ணுங்க போங்க, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன்.
3: நீ போய் குளிச்சிட்டு வா, நான் தோசை ஊத்தி வைக்கிறேன்.
9: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்.
3: என்ன ஆச்சுமா, எதுக்கு அந்த போட்டோவை அப்படி பாக்குற?
9: இல்ல தாத்தா, இந்த வீட்டுல வழக்கத்துக்கு மாறா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு.
4: போச்சு, கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன்.
3: இல்லையம்மா, எல்லாமும் எப்பவும் போல அதாவது இடத்துல தானே இருக்குது.
9: இல்ல தாத்தா, யாரோ நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
3: அடக்கி வச்சிட்டாரு இல்ல அந்த சாமி, அது அங்க இருந்து நம்மள குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்குது போல இருக்குது. அதான் உனக்கு அப்படி தோணுது?
9: ஏதோ சொல்றீங்க. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன்.
4: இன்னைக்கு ராத்திரியோட அவங்கள துண்ட காணும் துணி காணும் ஓட வைக்க போறேன்னு சொன்ன, என்னடா பண்ண போற?
6: நான் உங்ககிட்ட கேட்ட ஸ்ப்ரே ரெடியா இருக்கா?
4: எல்லாம் ரெடியா தான் இருக்கு.
6: டேய், அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஹாலுக்கு வரல. அதுங்க வந்ததும் இந்த ஸ்ப்ரேவை அவங்க வீட்டு ஏகன் கம்ப்ரஸர்ல ஸ்ப்ரே பண்ணி விட்டுரு.
4: பண்ணி விட்டா
6: அவங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு ராத்திரியோட பரலோகத்துக்கு அனுப்பிட்டு பழிய தூக்கி என்னோட அன்பு மனைவி மஞ்சு இருக்கால அவ மேல போட்டுடலாம். போமாவை கூட்டிட்டு வந்து அவளை கட்டி போட்டதால ஆத்திரத்துல அவ பழி வாங்கிட்டான்னு இந்த அபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களே சொல்லிருவாங்க.
7: ஓ டே, இப்ப தெரியுதுடா நீ எதுக்கு இந்த வீட்டையும் வாடகைக்கு எடுத்து என்ன குடி வச்சிருக்கேன்னு. உன்கிட்டலாம் எதுக்கு நானும் கொஞ்சம் பார்த்தே இருக்கணும்டா.
6: பயப்படாத நண்பா, நட்புக்கு நான் இன்னைக்கும் துரோகம் பண்ணலாம். இன்னையோட அவங்க கதையை முடிச்சிட்டு நாளைக்கு நமக்கு வேண்டியதை எடுத்துட்டு இந்த நாட்டை விட்டே போயிடலாம். எப்படி, சரிதானே?
9: அமானுஷ விஷயங்களுக்கு எல்லாம் அந்த போட்டோல இருக்கிற மஞ்சு காரணம் இல்ல.
3: என்னமா சொல்ற?
9: அவளை தற்கொலை பண்ணிக்க வச்ச அவளோட புருஷனோ அவனோட கூட்டாளியும்
3: தான். என்ன சொல்ற, உண்மையாவா?
9: இன்னைக்கு ராத்திரி நம்ம ரெண்டு பேரோட கதையை முடிக்க இப்ப அவங்க பிளான் போட்டுட்டு இருக்கானுங்க.
3: நிஜமாவா?
9: ஆமா தாத்தா, நம்ம வீட்டு மொத்தமும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த வெண்டிலேட்டர் வழியா தான் அந்த அழுகிற சிரிக்கிற கூப்பிடுற பேசுற குரல் எல்லாம் நம்மளுக்கு கேட்டுச்சு. நம்ம ஹால்ல ஹிடன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க, அது வழியா தான் நம்மள கண்காணிச்சிட்டு இருக்கானுங்க.
3: அப்போ அந்த கரண்ட் போனது, லைட் ஃபிக்கரிங், டோர் தானா திறந்து சாத்தனது, இதெல்லாம்
9: அப்ப டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க.
3: ஆராதனா, இன்னும் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற? சட்டுன்னு போலீஸ வர சொல்லி இவனுங்களை பிடிச்சு உள்ளுக்கு வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு கேளுமா?
9: அவசரப்படாதீங்க தாத்தா, இந்த வீட்டுல அவனுங்க ஏதோ பதுக்கி வச்சிருக்கானுங்க. அதனாலதான் யாரையும் இந்த வீட்டுல தங்க விடாம இது பேய் வீடுன்னு எல்லாரும் நம்புற மாதிரி இதை செஞ்சு வச்சிருக்கானுங்க.
3: இப்ப நாம என்னமா பண்றது?
9: நான் சொல்ற மாதிரி செய்யுங்க தாத்தா. இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இந்த போட்டோ தானே, இன்னையோட இதை ஒளிச்சு கட்டுறேன்.
4: கேமராவை பார்த்தா நம்ம மாட்டணும்.
3: என்னம்மா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க?
2: என்ன இருந்தாலும் உனக்கு இவ்வளவு கோபம் கூடாதுமா?
3: சார், நான் சொல்றத தயவு செஞ்சு இப்பயாவது கேளுங்க சார். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்குனீங்கன்னா நிச்சயம் அது உங்க ரெண்டு பேர் உயிருக்கும் ஆபத்தாத்தான் முடியும். பேசாம நீங்க வந்து எங்க வீட்டுல தங்கிக்கீங்க, மத்ததை விடிஞ்சது பேசிக்கலாம்.
9: நான் தான் சொல்றேன்ல, நான் இங்கே வர மாட்டேன்னு.
3: வராத, நீ இந்த வீட்டுக்குள்ளேயே கடந்து சாவ. அதுக்கு முன்னால நான் இங்க இருந்து குதிச்சு சத்துறேன். என் மேல உண்மையிலேயே உனக்கு அன்பு இருந்தா மறுவார்த்த பேசாம கதவை பூட்டிட்டு கூடவா?
6: போனவ மனசு மாதிரி திரும்ப வர்றதுக்குள்ள நம்ம சட்டுன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பணும். டேரன் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். விடியறதுக்குள்ள போர்டரை பிடிக்கணும். நமக்கு அங்க போட் ரெடியா இருக்கு.
4: அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கானது ஃபேன் ஹெட் மூடிக்குள்ள இருக்கு, எதுக்கு ஹேமர்?
6: டேய் மச்சான், அங்க இருக்கிற அந்த ஒரு பொருளுக்கு ரெண்டு வருஷமா அந்த வீட்டை பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துட்டு வரண்டா.
4: பின்ன
6: என்னோட மஞ்சுவ எதுக்காக கொன்னேன்னு நினைக்கிற?
4: குன்னியா? டேய், அப்ப அவங்க தற்கொலை பண்ணிக்கலையா?
6: இல்ல, நான் ட்ரக் புஷர்னு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை பண்ணான். அப்புறம் அவ வேலை செஞ்சால அந்த பலராமோட நக்கு கடையில, அவனை பத்தி சில விஷயங்களை நான் கேட்டதும் நான் ஏதோ பெருசா பண்ண போறேன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டா. போலீஸ் கிட்ட போவேன்னு சொல்லி மிரட்டனா. சொல்லி பார்த்தேன், கெஞ்சும் பார்த்தேன், மிஞ்சினா.
10: தூக்குல தொங்க
7: விட்டுருக்க.
10: வாய பொழந்தது போதும், சீக்கிரம் ஹேமரை கொண்டா.
7: என்னடா இது?
10: 1 கோடி மதிப்புள்ள கொக்கைன்.
7: இது எப்படா இங்க வச்ச?
10: மஞ்சு இருக்கும் போதே தான்.
7: ஓ, இதுக்கு தான் நீ யாரையும் இந்த வீட்டுக்குள்ள வரவிடலையா?
10: சீக்கிரம் அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு அலுமாரிய நவுத்தி பழைய இடத்துல வச்சுட்டு சட்டுன்னு கிளம்பணும்டா.
11: எங்க சார் போக போறீங்க?
10: போலீஸ்.
11: நாங்களே தான். அப்புறம் கையில பலபலன்னு மின்னது என்னது?
7: டைமண்ட்.
11: யாரோட?
7: எங்களோடது.
11: ஆராதனா, டேய், நீங்க இவ்வளவு நேரம் இந்த வீட்டுக்குள்ள பேசுனது எல்லாம் இங்க பாருங்க, என் போன்ல ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கு. உனக்கு மட்டும் தான் ஸ்பை கேமரா வைக்க தெரியுமா? டீம் காரி மிரேக்கர்.
1: பாவி, எல்லாம் உன்னோட வேலையா? ராத்திரியில பூனை மாதிரி திருட்டுத்தனமா வந்தப்பயே நினைச்சண்டா நீ ஏதோ பெருசா பண்ண போறேன்.
11: மிஸ்டர் நம்பி, போதும், நிறுத்துறீங்களா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. உங்க பேச்ச கேட்டு இந்த வீட்டை விட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்?
2: ஆமாமா,
12: கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின் நிரூபிச்சு காட்டிட்டு உன் தாத்தான்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா.
2: அடேங்கப்பா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு அப்பாவை பொண்ண துடிக்க துடிக்க கொன்னு இருக்கோம், இதனை சும்மா விடாதீங்க.
11: ரொம்ப தேங்க்ஸ் ஆராதனா, எங்க திட்டத்துக்கு இவ்வளவு பெரிய ஒத்துழைப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
13: என்ன மிஸ்டர் நம்பி, நாங்க இப்ப இங்க தங்கலாம்ல?
1: தாராளமா தங்கிக்கீங்க, மஞ்சுவை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க.
14: இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் சோ பரஞ்சோதி, கல்பனாஸ்ரீ, தியாகராஜன், பாலாமணி ராஜகோபால், நரேஷ், நமது அறிவிப்பாளர் பிரவீன்குமார் இவர்கள் நடிப்பில் ஈஸ்வரன் சேகரன் எழுதிய உலராத ரத்தம். தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.
15: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
16: தீரா இசைக்கு விடை கொடுத்து அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன்குமார். அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். விடை பெறுகிறேன் நான், சசி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜனவரி தொடங்கி நேற்று வரை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC சமூகத்தல நடத்துனர்களை 271,472 உள்ளடக்கங்களை அகற்ற கோரியுள்ளது. அந்த 91 விழுக்காடு உள்ளடக்கங்கள் ஏமாற்று நடவடிக்கைகள், இணைய சூதாட்டம் சம்பந்தப்பட்டவை என தொடர்பு அமைச்சர் டெத்து ஃபமி ஃபடில் கூறினார். நடைமுறையில் உள்ள நாய்களுக்கான உரிம ஊராட்சி சட்டங்களை மேம்படுத்துவதற்கான ஆய்வு இவ்வாண்டு இறுதியில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மாநில ஊராட்சி வீடமைப்பு செயற்குழு தலைவர் சந்திரியா அங் கூறினார். தற்போது அந்த உரிமத்துக்கு 10 ரிங்கிட் வசூலிக்கப்படும் நிலையில் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் மேலும் பொறுப்புடன் செயல்பட விதிகளை கடுமையாக்கும் தேவை உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டு ஹஜ் பெருநாளை முன்னிட்டு மலேசிய தாய்லாந்து எல்லையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதென அரச மலேசிய காவல்துறை பொது தற்காப்பு மாநில பாதுகாப்புத்துறையின் பொது நடவடிக்கை தளபதி SAC அஹ்மத் ரஜி ஹுசேன் கூறினார். ரோந்து நடவடிக்கைகள் போன்ற முன்கள உறுப்பினர்களை பணிக்கமர்த்துவது வாயிலாக அமலாக்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். சீனாவின் தென்மேற்கு நகரான சோங்சிங்கின் யோங்சுவான் மாவட்டத்தில் சனிக்கிழமை இரவு முதல் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 3 பலியானதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 17 பேரை காணவில்லை என்றும் அவசரகால மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அது கூறியது. ஜனநாயக கொங்கு குடியரசில் இபோலா தொற்றால் மரணமடையக்கூடிய ஆபத்துள்ளவர் எண்ணிக்கை 200 கடக்கலாம் என ஐயுறப்படுகிறது. இதுவரை அக்கடும் தொற்றால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 10 உள்ளதாக அந்நாட்டு தகவல் தொடர்பு ஊடக விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை அத்தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 867 உள்ளது. விளையாட்டு. மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. புக்கிஜலில் யூனிஃபை அரங்கில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தாய்லாந்தின் ரச்சானோ இன் தனோன் 21-17, 21-15 என சீனாவின் சென் யூ ஃபேயை வெற்றி கொண்டார். இவ்வேளை மகளிர் இரட்டையர் பிரிவில் சீனாவின் சென் ஃபான் ஷு தியான் லோ ஷுமின் இணையினர் ஜப்பானின் சயாக்கா ஹிரோதா அயோகோ சக்குராமாத்தோ இணையை 21-16, 25-23 என வீழ்த்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

கொஞ்ச நேரம் முன்னுக்கு 7:30 இந்த வானொலி நாடகம் உலராத ரத்தம் அதில் வில்லத்தனம்லாம் பண்ணிட்டு இப்ப 8:04 நல்ல பிள்ளையா எப்போதும் போல காற்றின் மொழியில் உங்களோட பேச நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். நாளையிலிருந்து இந்த பள்ளி விடுமுறையெல்லாம் ஆரம்பமாகுது. ஆஹா, வீட்டில் எல்லாத்தையும் சமாளிக்கணுமே. இன்னும் 2 வாரத்திற்கு எங்க போகலாம், எந்த இடத்துக்கு போகலாம், எவ்வளவு செலவாகும்னு எல்லாத்தையும் அப்படியே பரபரப்பா கண்காணிச்சுட்டு இயங்கிட்டு இருப்பீங்க. இந்த பரபரப்புக்கு மத்தியில் ஒரு இதம் வேண்டும் இல்லையா? அதனாலதான் காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை அங்கங்கள் எல்லாமே நிறைந்திருக்க போகின்றது. தொடக்க 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள் தான். தொடக்க பாடலை அத்தா ரிந்திக்கு டாரடி, திரையிலிருந்து அத்தை வீட்டுக்கு எப்படி போறது, என்ன வழி, அதுதாங்க தமிழாக்கம். விஜய் பிரகாஷ் கொண்டு வராரு, பாடலை கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:35. கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:35.

0: லட்சுமி.
1: எதிர்பார்க்கவே இல்லை நம்ம உலகநாயகனோட குரல் வரும் இந்த பாடல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சன் ஆஃப் சத்யமூர்த்தி என்ற திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரி, இன்றையிலிருந்து பார்த்தோம்னா ஒரு மாதம் தொடங்கி அடுத்த மாதம்லாம் நம்ம எங்க வெளியே போனாலும் நிறைய நாடுகளின் இந்த கார்பந்து அணியின் ஜெர்சிகளை வந்து நீங்க பார்க்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா 12ஆம் தேதி அடுத்த மாதம் எல்லாம் ஃபீஃபா உலக கோப்பை, இந்த வருடத்திற்கான உலக கோப்பை ஆரம்பமாகிவிடும். எப்போதும் போல் இல்லாமல் வந்து 32 அணிகளுக்கு பதிலாக இந்த முறை 48 அணிகள் வந்து இந்த முறை பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. 104 போட்டிகள் நடைபெற உள்ளன. அதோடு மட்டும் இல்லாம மெக்சிகோ இருக்கு இல்லையா, இந்த நாடு வந்து 3வது முறையா உலக கோப்பையை ஏற்று நடத்தும் நாடு அப்படின்னு சாதனை படைச்சிருக்காங்க. மெக்சிகோவுடன் இணைந்து அமெரிக்கா மற்றும் கனடா இந்த நாடுகளும் சேர்த்து நடத்துறாங்க. 1970, 86 இந்த ஆண்டுகளுக்கு பிறகு மெக்சிகோ நடத்துறாங்க. எப்போதும் பார்த்தோம்னா உலக கோப்பைகளில் ஒரு அணி 7 இந்த போட்டிகளை வென்றால் உலக கிண்ணத்தை கைப்பற்றும். ஆனால் இந்த முறை 8 போட்டிகளை வெற்றி பெற வேண்டுமாம், அப்போதான் கிண்ணத்தை கைப்பற்ற முடியுமாம். ஆக கண்டிப்பாக நிறைய சுவாரஸ்யங்களும் நிறைய போட்டிகளும் நிறைந்திருக்க போகின்றது இந்த வருடமும். எல்லாரும் வந்து தயாராக இருங்க. அடுத்த பாடல் டியூட் அப்படின்ற திரையிலிருந்து கேட்க போகிறோம். இப்போலாம் சமூக ஊடகத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சாய் இல்லாமல் இசையே இல்லையா. ஆமாங்க, ஏன்னு பார்த்தோம்னா இசையில சாயை எடுத்துட்டா வெறும் ஐ மட்டும்தான் இருக்கும். அப்படிதான் அவர் செல்லமா அழைக்கிறாங்க. இந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் இந்த பாடலையும் அவரே பாடியிருக்காரு, கேட்கலாம்.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம்.
1: மின்னல்
0: FM.

அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்போமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

திரைப்படத்தின் ட்ரெய்லர் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. அது என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்பே நம்ம பேசியிருக்கிறோம். மா இந்தி பங்காராம் அப்படின்னு நம்ம நடிகை சமந்தா நடிச்சிருக்காங்க இல்லையா. இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் பெரிய அளவுல திரையரங்குல வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்ப மாலை அவங்க இந்திய நேரத்திற்கு 4:30 நமக்கு வந்து ஒரு 7 அளவுல வந்து வெளியாயிருக்கு. இப்ப அது ஒரு கலாச்சாரம் ஆயிருச்சு. இந்த திரைப்பட ட்ரெய்லர்கள் கூட திரையரங்குகள்ல ரசிகர்கள் முன்னிலையில் அப்படியே ஆரவாரமாக வெளியிடுவது. இந்த திரைப்படம் பார்த்தோம்னா அடுத்த மாதம் ஜூன் மாதம் 19 வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. எப்போதும் போல இல்லாம அந்த பாரம்பரியமான குடும்பங்கள் இருக்கும் இல்லையா, அந்த கிராமப்புறங்கள்ல அந்த மாதிரி குடும்பத்துல மருமகளா வரும் இவங்க எந்த மாதிரி ஒரு அதிரடி பின்னணியுடையவங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதை களம் கொண்ட ஒரு படமா தான் இந்த படம் உருவாகி வருவதாகவும் தகவல்கள் வந்துள்ளன. இவங்களோட சேர்ந்து இந்த திரைப்படத்துல குல்சன் தேவையா, அதோடு நடிகை அஞ்சலி, நடிகர் சத்யராஜ் இவங்களும் நடிச்சிருக்கிறதுனால அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. அடுத்த பாடல் நடிகை சமந்தா நடித்த ஒரு பாடல் தான். ஆனா இந்த மாதிரி அதிரடியே இல்லாம அவங்க அமைதியா நடிச்ச மனம் அப்படின்ற திரையிலிருந்து ஹரிச்சரன் கொண்டு வராரு, கேட்கலாம்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

அனுராக் குல்கர்னி மற்றும் ரம்யா பெஹ்ரா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, உங்களுக்கு இந்த திகா லிமா புத்தகங்கள்லாம் ஞாபகம் இருக்கா? முன்னொரு காலத்துல நிறைய பார்த்துருப்போம், நிறைய கடைகள்ல வாங்கி எல்லாரும் வந்து சின்ன சின்ன குறிப்பு எடுப்பதற்கு இந்த மாதிரியான புத்தகங்களை பயன்படுத்துவாங்க, குறிப்பு புத்தகமா. ஆனா இன்றளவுல பார்த்தோம்னா நம்ம விவேக கைபேசி வந்துருச்சு, மடிக்கணினிகள், இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய நினைவூட்டல்கள். இந்தந்த நாள்ல இங்கெங்கெல்லாம் நம்ம போகணும், இது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த அன்றாட நடவடிக்கைகளை குறிப்பு எடுத்து வைத்துக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தோம்னா இன்றளவும் இந்த திகா லிமா இந்த புத்தகங்களை பயன்படுத்துபவர்களை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த புத்தகங்கள் இன்னமும் கிடைக்கப்பெறுது, இணையதளங்கள்லாம் நம்ம வாங்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு வந்து உளவியல் சார்ந்த ஒரு உண்மை, ஒரு தரவு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி புத்தகங்கள் காகிதங்கள்ல நம்ம எழுதி அதை நம்ம பார்க்கும்போது அது வந்து மடிக்கணினியை பார்ப்பதை விட, ஸ்கிரீனை பார்ப்பதை விட நம்ம மனதுல வந்து ஆழமா பதியும் அப்படின்றாங்க. இந்த சமூக ஊடகங்கள்ல பெரிய பெரிய பிரபலங்கள், நடிகர்கள், அரசியல் பிரமுகர்கள், இவங்கெல்லாம் வந்து உலக அளவில் நிறைய பேர், இவங்கெல்லாம் பேசும்போது கூட இந்த மாதிரியான கையேடுகள் தாள்களில் எழுதி தான் அவங்களோட உரையை வந்து அவங்க படிப்பாங்க இல்லையா. இதற்கு வந்து அது முக்கிய காரணம். ஏன்னா வந்து இந்த மாதிரி தாள்கள் காகிதங்களில் புத்தகங்களில் பார்க்கும்போது தான் மனதளவில் நல்லா பதியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்கு திரைசை பாடல்கள் தொகுப்பில் அடுத்த பாடல் சுராஜ் மற்றும் பிரசாந்தினி கொண்டு வராங்க. இதோ

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணில இருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.

0: ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பை வலுப்படுத்த அனைவரையும் உள்ளடக்கிய ஒப்பந்தத்தை எட்ட மலேசியா வலியுறுத்து. தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் துருக்கியுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியா இணக்கம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் 60 நாள் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து கலந்தாய்வை மேற்கொள்வதை தொடர்ந்து அதனை வலுப்படுத்துமாறு மலேசியா வலியுறுத்தியுள்ளது. கலந்தாய்வை மேற்கொள்ளும் தரப்பினர் அனைவரின் நலனை உள்ளடக்கிய விரிவான கட்டமைப்பை கொண்ட உடன்பாட்டை எட்டுமாறு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். இவ்வேளை மேற்காசியாவில் நீடித்த அமைதி நிலைத்தன்மையை வலுப்படுத்த முன்னெடுக்கும் முனைப்புகளை ஆதரிக்க மலேசியா என்றும் தயார் நிலையில் உள்ளதாக அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டு தெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் குறித்த கலந்தாய்வுக்கு வழிவகுக்கும் 60 நாள் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் ஈரானும் கையெழுத்திடும் தருவாயில் உள்ளதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் துருக்கியுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை மலேசியா ஆராய்வதாக தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ மொஹமட் ஹலீத் நோடின் தெரிவித்துள்ளார். தற்காப்பை வலுப்படுத்தும் வியூக கூறுகள் தேசிய அர்ப்பணிப்பு, தொழில்துறை உறுதிப்பாடு ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். 3 கடலோர பனிக்கப்பல் தொகுதி 2 கட்டுமானம் மலேசியா துருக்கி இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பில் முக்கிய மைல் கல்லை குறிக்கிறது என்றும் அவர் கூறினார். ஜனவரி தொடங்கி நேற்று வரை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC சமூகத்தள நடத்துனர்களை 271,472 உள்ளடக்கங்களை அகற்ற கோரியுள்ளது. அந்த 91 விழுக்காடு உள்ளடக்கங்கள் ஏமாற்று நடவடிக்கைகள், இணைய சூதாட்டம் சம்பந்தப்பட்டவை என தொடர்பு அமைச்சர் டத்து ஃபமி ஃபடேல் கூறினார். முகநூலில் 81 விழுக்காடு இணைய சூதாட்ட நடவடிக்கைகள் தொடர்பான பதிவுகளும் 58 விழுக்காடு ஏமாற்று நடவடிக்கைகள் குறித்த பதிவுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. அதேவேளை மலேசிய வங்கிகள் கடந்த ஆண்டு சுமார் 1.2 பில்லியன் ரிங்கிட்டை ஏமாற்றுக்காரர்கள் திருட முயன்றதை முடக்கியுள்ளதாக பெங்க் நகரா துணை ஆளுநர் தமிழிடம் கூறியதை டத்து ஃபமி குறிப்பிட்டார். இதனிடையே இணையம் வழி மேற்கொள்ளப்படும் மோசடி குற்றங்களை ஒருங்கிணைந்த முறையில் எதிர்த்து போராடுவதில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் செயலாக்க ஒழுங்குமுறை அமைப்புகள், தொலைத்தொடர்பு நிறுவனங்கள், பொருளக நிறுவனங்களை உள்ளடக்கிய சிறப்பு செயற்குழுவை நிறுவ முன்மொழியப்பட்டிருப்பதாக டத்து ஃபமி தெரிவித்துள்ளார். அந்த பரிந்துரை தொடர்பில் அமைச்சரவையில் கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்ட 2 முதல் 3 வாரங்களுக்குள் அந்த செயற்குழு அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இணையம் வழி மேற்கொள்ளப்படும் செயற்கை நுண்ணறிவு, AI தவறாக கையாளுதல் உள்ளிட்ட புதிய நுட்பங்களை விரைவாக கண்டறிவதற்கும் செயலாக்க நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்கும் அந்த முன்னெடுப்பு அவசியம் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது நடைமுறையில் உள்ள நாய்களுக்கான உரிம ஊராட்சி சட்டங்களை மேம்படுத்துவதற்கான ஆய்வு இவ்வாண்டு இறுதியில் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மாநில ஊராட்சி வீடமைப்பு செயற்குழு தலைவர் சென்ட்ரியா ஹங் கூறினார். உரிமையாளர்கள் செல்லப்பிராணிகளுக்கு கருத்தடை செய்யவும் செல்லப்பிராணிகளின் மேல் குறு சில்லை பொருத்தவும் ஊக்குவிக்க நாய்களுக்கான உரிமத்திற்கு வெவ்வேறு கட்டணத்தை விதிக்கும் பரிந்துரையும் அதில் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அந்த உரிமத்துக்கு 10 ரிங்கிட் வசூலிக்கப்படும் நிலையில் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் மேலும் பொறுப்புடன் செயல்பட விதிகளை கடுமையாக்கும் தேவை உள்ளதாக சன்ரியா ஹங் குறிப்பிட்டார். இவ்வாண்டு ஹஜ் பெருநாளை முன்னிட்டு மலேசிய தாய்லாந்து எல்லையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதாக அரச மலேசிய காவல்துறை பொது அமைதி பாதுகாப்புத்துறையின் பொது நடவடிக்கை தளபதி SAC அஹ்மர் ரட்ஸி உசேன் கூறினார். பொது நடவடிக்கை குழு PGA தென்கிழக்கு படை எல்லை தாண்டிய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த தயார் நிலையில் உள்ளது. ரோந்து நடவடிக்கைகள் போன்ற முன்கள உறுப்பினர்களை பணிக்கமர்த்துவதன் வாயிலாக செயலாக்க நடவடிக்கைகள் தொடர்வதாக அவர் கூறினார். அடிக்கடி எல்லை கடந்த குற்றங்கள் நிகழும் பகுதிகளில் சாலை தடுப்பு சோதனை, குறுக்கு சாலைகளில் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாக எஸ்ஐசி அகமது ரன்சி குறிப்பிட்டார். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் சரிந்த கட்டடத்தின் அருகே விடுதியில் சிக்கிய மலேசியர் உயிரிழந்தார். முன்னதாக கட்டுமானத்தில் இருந்த சரிந்த அந்த கட்டடத்தில் இருந்து 26 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அதில் இருவர் பலியான மலேசியர் தங்கியிருந்த அடுக்கக விடுதியில் இருந்தவர்கள். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு, மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: துருக்கி ஈரானுடன் எட்டப்படும் எந்தவொரு ஒப்பந்தத்தின் செயல்பாட்டு கட்டத்திலும் அனைத்து விதமான உதவிகளையும் வழங்க தயாராக உள்ளதாக அதிபர் ரெஜிப் தாயிப் எர்டோகன் கூறினார். ஈரான் மேற்காசிய விவகாரம் தொடர்பில் சில மேற்காசிய தலைவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோருடன் தொலைபேசியில் தாம் உரையாடியதாக எர்டோகன் அறிக்கை வாயிலாக கூறினார். வட்டாரத்தில் அமைதியை கொண்டுவர போராடி வரும் நிலையில் துருக்கி ஈரான் அணுசிக்கல் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு பொருத்தமான தீர்வை கண்டறிய முடியும் என நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக கொங்கு குடியரசில் இபோலா தொற்றால் மரணமடையக்கூடிய ஆபத்துள்ளவர் எண்ணிக்கை 200 கடக்கலாம் என ஐயுறப்படுகிறது. இதுவரை அக்கடும் தொற்றால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 10 உள்ளதாக நாட்டு தகவல் தொடர்பு ஊடக விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை அத்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 867 உள்ளது. ஜனநாயக கொங்கு குடியரசிலும் உகாண்டாவிலும் பர்ண்டி பர்கியோ வகை இபோலா பரவல் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து உலக சுகாதார நிறுவனம் WHO அவசர நிலையை அறிவித்தது. ஜப்பானில் விசா காலத்தை விட அதிக காலம் தங்கும் விவகாரத்தையும் சட்டவிரோத அந்நிய தொழிலாளர்கள் சிக்கலையும் களைய சமூக ஊடகம் இதர தளங்களை பயன்படுத்த குடிநுழைவு செயலாக்க தரப்பினர் திட்டமிட்டுள்ளனர். தொழிலாளர் பற்றாக்குறையால் டோக்கியோ அதிகமான அந்நிய தொழிலாளர்களை தெரிவிக்கும் நிலையில் வரையறுக்கப்பட்ட காலகட்டத்தை காட்டிலும் அதிக நாள் தங்குபவர்களை குறைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இம்முனைப்பு உள்ளது. அடுத்த ஆண்டு தொடங்கி பகுப்பாய்வு கருவிகளை கொண்டு அந்நிய மொழிகளில் இடம்பெறும் பதிவுகள் உள்ளிட்ட சட்டவிரோத பணி தொடர்பான தகவல்களை குடிநுழைவு சேவை நிறுவனம் கண்டறிய உள்ளது. சீனா யோங்ச்வான் மாவட்டத்தில் சனிக்கிழமை இரவு முதல் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 3 பலியானதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 17 பேரை காணவில்லை என்றும் அவசரகால மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அது கூறியது. அம்மாவட்டத்தில் பெய்த கனமழையை தொடர்ந்து முதலாம் நிலை அவசர எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. பின்னர் அது 3 எச்சரிக்கை நிலையை பதிவு செய்ய வேண்டிய சூழலை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது 9 மாவட்டங்கள் 3 எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு. புக்கிஜலில் யூனிஃபை அரங்கில் நடைபெற்ற மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டியில் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்ற தேசிய இணையினர் கோ ஜிஃபே நூர் இசுடின் மொமட் ரும்சானியின் கனவு காணல் நீரானது. அவர்கள் டென்மார்க்கைச் சேர்ந்த டேனியல் லன்கார்ட் மட்ஸ் வெஸ்டர்கார்ட் இணையிடம் 21-6, 21-17 எனும் புள்ளிகளில் வெற்றியை பறிகொடுத்தனர். இவ்வேளை எதிரணியினர் வெளிப்படுத்திய சிறந்த ஆட்டத்திறனும் உரிய நேரத்தில் ஆட்ட வியூகத்தை மாற்றத் தவறியதும் தோல்விக்கான காரணம் என்பதை கோ ஜிஃபே ஒப்புக்கொண்டார். ஆட்டம் தொடங்கியது முதல் அழுத்தத்தை எதிர்கொண்டதாகவும் அவர் கூறினார்.

0: ஹோர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பை வலுப்படுத்த அனைவரையும் உள்ளடக்கிய ஒப்பந்தத்தை எட்ட மலேசியா வலியுறுத்து. தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் துருக்கியுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியா இணக்கம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1966 இன்றைய நாளில் ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பத்தாலிஞ்சியாவில் உடற்பேறு குறைந்த சிறாருக்கான காப்பகத்தை ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் சலாவுடின் அப்துல் அசிஸ் ஷா அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். 230,000 வெள்ளி செலவில் கட்டப்பட்ட இந்த இல்லம் தென்கிழக்காசியாவில் சிறந்த சிறார் காப்பகங்களுள் ஒன்றாகும். இந்த திறப்பு விழாவில் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் அஷூரன்ஸ் AIA நிறுவனம் காப்பகத்துக்கு பேருந்து ஒன்றை அன்பளிப்பு செய்தது. சிறார் நலனை காப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமன்று, அது சமுதாயத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பாகும். சிறப்பு தேவைகளை கொண்ட சிறாருடனான நடவடிக்கைகள் மூலம் சமூகத்தின் அன்பு, மனித நேயம், நல்லிணக்கம் போன்ற பண்புகள் வளர்க்கப்படுகின்றன.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலுவம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்றும் வந்து பஹாவை சேர்ந்த கைரோன் பிபி அவர்களுடைய கேள்வி இடம்பெறுகிறது. அதாவது இட்டா கால சம்பந்தமாக அவர்கள் கடந்த வாரம் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இட்டால இருக்கக்கூடியவங்க திருமண வைபவங்கள், அதுலயும் குறிப்பா இந்த சொந்தக்காரங்க நெருங்கிய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தேவைகளுக்கு அழைப்பு இருந்தா நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கியிருந்தீங்க. அது மேலும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த இத்தா காலம் அப்படின்றது வந்து கணவனை இழந்தவங்க, அதாவது கணவன் இறந்தவங்க மற்றும் தலாக், இந்த இரண்டு வகையில வந்து பெண்களுக்கு இதா இருக்குல்ல, இதனுடைய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
2: அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு. அதாவது கணவர் இறந்து விட்டார்னு சொன்னா அவனுடைய இத்தாவுடைய காலங்கிறது 4 மாதம் 10 நாள். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான். சூரா அல் பக்ராவில் 284 வசனத்துல, தங்களின் கணவர்கள் மரணித்த பெண்கள் 4 மாதங்களும் 10 நாட்களும் இத்தா இருக்க வேண்டும் அப்படின்ற கடமையை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான்.
1: சரி,
2: தலாக் விடப்பட்ட பெண்கள் 3 மாத விடாய் காலம் இத்தா இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரா பக்ராவில 228 வசனத்துல குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: கணவர் இறந்து விட்டாருன்னு சொன்னா 4 மாதம் 10 நாள் அவங்க இத்தா இருக்கணும். அதே போல கணவர் தலாக் விட்டுருவாங்க சில நேரங்களில், பெண்கள் சில நேரங்களில் தலாக் கேட்பாங்க, அதே போல ஃபஸா கேட்பாங்க, அதே போல சில நேரங்கள் குடும்பங்கள் பிரச்சனைனால பிரிஞ்சிருவாங்க, தலாக் விழுந்துரும். இவங்க வந்து 3 மாத விடாய் காலம் அவங்க வந்து இதா இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இருவருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் சொன்னா, அந்த இதாவுடைய காலம் அல்லாஹ் வைத்திருந்தாலும் கூட இவங்களுடைய இதாவுடைய காலம் அப்படின்னு சொல்லும் போது, இவங்க கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், இவங்க கர்ப்பமா இருக்கக்கூடிய நேரத்துல வந்து இந்த இதாவுடைய கால நிலை வந்து மாறும். அவங்களுடைய இதாவுடைய காலம் எப்பன்னு சொன்னா அந்த குழந்தை பிரசவிக்கின்ற காலம் வரைக்கும் இருக்குது.
1: சரி,
2: ஆக ஒரு கணவர் இறந்துட்டாரு, அவங்க மனைவி வந்து கர்ப்பமா இருக்காங்க சொன்னா அவங்க 4 மாசம் 10 நாள் கணக்கு இல்ல, அந்த குழந்தை பெற்றெடுக்கணும். அது உயிரோடு பிறந்தாலும் சரி இறந்து பிறந்தாலும் சரி, அதை பிறந்த உடனேயே அவருடைய இதாவுடைய காலம் முடிஞ்சிடும்.
1: ஆனா இதுல வந்து வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 மாத கர்ப்ப காலகட்டத்துல கணவன் இழந்துட்டாருன்னா தொடர்ந்து அவங்க இன்னொரு 7 மாதங்கள் இல்ல 6 மாதங்கள் சொச்சம் அவங்க வந்து இதா காலத்துல இருக்கணும் அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது.
2: ஆமா, கண்டிப்பா.
1: அதே வந்து அவங்க வந்து 8 மாத கர்ப்ப காலகட்டத்துல இருக்கும்போது கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அடுத்து இன்னொரு 1 மாத காலங்கள்ல 1 மாதம் 10 நாட்கள்ல குழந்தை பிரசவிச்சிருவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இதா காலம் ஒரு காலமாக இருக்கும் இல்லையா.
2: ஆமா, கண்டிப்பா. ஆக ரசூலோட ஹதீஸில் கூட பாத்தீங்கன்னாக்கா, சபியத்துல் அஸ்லாமி அப்படின்ற பெண்மணி வந்து சாத் பின் கவுலாவுடைய மனைவியா இருந்தாங்க.
1: சரி,
2: இவர் வந்து ஹஜ்ஜத்துல் விதாவில மரணம் ஆயிட்டாருங்க அவங்களுடைய கணவர்.
1: சரி,
2: அப்ப அவருடைய மனைவி வந்து கர்ப்பமா இருந்தாங்களாம். அப்ப இவர் வந்து மரணித்ததுமே அவங்க வந்து பிரசவிச்சாங்க. இந்த பெண்மணி வந்து தனது பிரசவத்திட்டு முடிஞ்சதுமே திருமணம் பேச ஆரம்பிச்சாங்க. 40 நாள் முடிஞ்சு திருமணம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, தன்னை அலங்கரிச்சுட்டாங்க.
1: சரி,
2: அப்ப இதை பார்த்ததும் அங்கிருந்து சாபி சொல்றாங்க, நீ வந்து இப்படி அலங்கரிக்க கூடாது, நீ இதாவுடைய காலத்துல இருக்க, நீ திருமணத்தை விரும்புறியா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்க, இல்ல இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இதாவுடைய காலம் 4 மாதம் 10 நாள் கழிவு வர நீ திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு.
1: சரி,
2: அப்ப உடனே இதை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ பிரசவித்த போதே உனக்கு திருமணம் ஆகமாக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொல்றாங்க, நீ விரும்பினா திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்ற அனுமதியை கொடுக்கறாங்க. இந்த செய்தி புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, முஸ்லீம் ஷெரீஃபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆதாரமா இன்னும் திருமிஜி, நசாயி, அகமது போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அதே போல இன்னொரு சாவி பெண்மணி என்ன செய்யறாங்கனாக்கா, சுபையா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய பெண்மணி தன்னுடைய கணவர் வந்து 23 அல்லது 25 நாள்ல மரணிச்சாங்க. அப்ப அந்த பிரசவ திட்டத்துல இருந்து தூய்மை ஆனதோடமே மறுமணத்திற்காக அவங்க தன்னை அலங்கரித்துக் கொள்றாங்க. அப்ப இதை பார்த்த சிலங்க ஆட்சேபனை சொல்றாங்க, அப்ப இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இதை பற்றி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அந்த பெண் அவ்வாறு செய்தால் அது சரிதான், ஏன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய இதா வந்து முடிந்து விட்டது அப்படின்ற செய்தியும் புகாரி முஸ்லீம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறோம்.
1: சரி,
2: ஆக சில நாட்கள்ல பிரவேசிச்சாலும் சரி, நிறை மாத கர்ப்பிணியாக வந்து எவ்வளவு காலம், 9 மாசம் 10 நாள் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த பிரசவிக்க கூடிய காலம் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அவங்க வந்து அந்த இதாவுடைய காலம் முடிவடைந்து விடும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: கர்ப்பமுடைய பெண்கள் தங்களுடைய இத்தா காலம் குழந்தை பெற்றெடுக்கும் காலம் வரையாகும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: 65வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரிங்க சார், இப்ப வந்து இத்தாவுடைய காலம் அதனுடைய வேறுபாடுகளை வந்து பார்த்தோம். இந்த இத்தா வந்து எப்ப ஆரம்பம் ஆகுது? ஏன்னா சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, குறிப்பாக இந்த கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கணவனுடைய ஜனாசா நிகழ்வு இருக்கு இல்லையா, அடக்கம் பண்ற அதுக்காக வந்து அவங்களை வந்து கபிரஸ்தானுக்கு போக கூடாது, அவங்களுக்கு இத்தா காலம் ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இத்தா அப்படின்றது எப்ப ஆரம்பம் ஆகுது?
2: கணவர் இறந்த உடனே அவருக்கு வந்து இத்தாவுடைய காலம் ஆரம்பி விடுகிறது. அந்த சமயத்துல வந்து அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போறதோ இதெல்லாம் தடுக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கின்றது.
1: சரி,
2: அப்ப அவங்க சொல்றாங்கன்னா அதை கேட்டுக்கணும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் பார்க்கும்போது நிறைய மனைவி மார்கள் கபர் வரைக்கும் வந்துறதை பாக்குறோம். இது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அவங்க வீட்டோடய இருந்துக்கணும். அப்ப பெண்களுக்கு வந்துட்டு இந்த கபர் வரைக்கும் போகலாமா போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த கபருக்கு போறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெண்கள் பெரும்பாலுமே கபருக்கு போவதை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
1: சரிங்க சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா இத்தா காலங்களில் வந்து அவங்க இந்த மாதிரியான வெளியில போகக்கூடாது, தனிமைப்படுத்தி கொண்டு அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இப்ப காலங்கள் வந்து மாறிடுச்சு இல்லையா. வெளியில தான் போய் நம்ம வந்து தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு இல்லை. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு வகையில் இந்த இதா இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அவங்க இயங்கலை வலை ஆன்லைன் வழியை அவங்க வந்து தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளலாம் இப்படிலாம் இருக்கு. அப்ப இது ஒரு வகையில் உறுதுணையா இருந்தாலும் கூட இதே ஆன்லைன் வழி அவங்க வந்து இந்த இதா காலத்துல ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளம் வந்துருவாங்க, உலகத்தையே சுத்தி வந்துடலாம் சமூக வலைதளங்கள் மூலம். அப்படி இருக்கும்போது இந்த இத்தா காலத்திலையும் வந்து சில பெண்மணிகள் வந்து காணொலிகள் செய்து போடுறது, ரீல்ஸ் செய்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா. மார்க்கத்துல இதுக்கு என்ன விதிமுறைகள்?
2: அதாவது இத்தான்னு சொல்லும்போது அது உள்ளம் சார்ந்த ஒரு நிகழ்வாக இருக்குது.
1: சரி,
2: உள்ளத்தை கட்டுப்படுத்தணும். அதனால இப்ப வெளியெல்லாம் போக முடியல, கூட பிறந்தவங்களோட திருமண வைபவங்களுக்கு கூட பிள்ளைங்களோட வைபவங்களுக்கு கூட நம்ம மார்க்கத்தில் அனுமதியில போறதுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை அவசியம் இல்லாம வெளியே போக கூடாதுன்னு சொல்லி மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னாக்கா இப்போ ஒரு வீட்டில் மவுத்துன்னு சொன்னா அன்னைக்கு பார்த்தோம்னாக்கா அன்னைக்கு வீட்டில் இருக்க டிவி எல்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னா
1: பெரிய துணியெல்லாம் போய் மூடிடுவாங்க.
2: ஆமாம், மூடி வச்சிருப்பாங்க. 40 நாளைக்கு தான் அது மூடி வச்சிருப்பாங்க சில வீடுகளில். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் பரவாயில்ல, ஒரு பேணுதல் அல்ஹம்துலில்லாஹ், ஏன்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் பார்க்குறோம். அதை வந்து எல்லாம் மறைச்சி வச்சு அவங்க பார்க்காம இருக்கிறாங்க. என்றாலும் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி கையடக்க தொலைபேசி இருக்கிறதுனால இன்னைக்கு அதில் வந்து அவங்க வந்து நீ சொல்கிற மாதிரி எந்த நேரமும் வளம் வரக்கூடிய நிகழ்வாக இருக்குது, எந்த நேரமும் தட்டி பார்த்து அதை பழகி போச்சு இல்லையா. ஆக அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து அவங்களுடைய தேவையான பொருட்களை வாங்குறதில் தவறு கிடையாது. மார்க்கதெல்லாம் அனுமதி இருக்கு, அவங்களுக்கு தேவைக்கு தானே வாங்குறாங்க, அதெல்லாம் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாத நிலையில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படங்களை பிடிச்சி போடுறது, நம்முடைய காணொலிகளை போடுறது, இதெல்லாம் மார்க்கத்தில் வந்து தடுக்கப்பட்ட ஒரு செயல்.
1: இன்னும் சிலர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சார், இது எப்படி எடுத்துக்கொள்றதுன்னு எனக்கு தெரியல, அவங்களுடைய அந்த சோகத்தை இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக வெளியாக்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து குழந்தைகள் அந்த கபிரஸ்தானை போய் பார்த்து தன்னுடைய தகப்பனை ஏங்குற மாதிரியும் இன்னைக்கு 8வது நாள் கபிரஸ்தானுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி அதை பதிவிடுறாங்களே, இது பற்றி என்ன சொல்றது?
2: ஆமா, நிறைய நம்மளும் பார்க்குறோம். இது வந்து மார்க்கத்தில் வந்து தடுக்கப்பட்ட ஒரு செயல். ஏன்னா நம்ம வந்து செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் வந்து வெளியே காட்டக்கூடாது. ஆக அது அல்லாவுக்கும் நமக்கும் நம்ம வந்து சோகமா இருக்கிறோமா மன வருத்தமா இருக்கிறோமா இது நமக்குள்ளே இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் போடும்போது அவங்க என்ன என்ன எதிர்பார்க்கறாங்க, மத்தவங்க என்ன சுற்றுறாங்க, என்ன பதில் கொடுப்பாங்க எதிர்பார்த்து தான் இதை போடுறாங்க. மக்கள் இடத்துல அவங்க பதிவிடுறாங்கன்னு சொன்னா சும்மா என்ன போடுறது இல்லை, ஏதாவது ஒரு உள்காரணங்கள் இருக்கின்றது. அப்ப அதை எத்தனை பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேர் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க, ஆறுதலா பேசுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் மார்க்கத்துல வந்து அனுமதிக்கப்படாத ஒரு செயல்.
1: ஏன்னா
2: முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு சொன்னா இதா இருக்கக்கூடிய காலங்கள்ல வந்துட்டு அவங்க என்ன செய்யணும், தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு தான் மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதா இருக்கக்கூடியவங்க எப்படி வந்தா எல்லாரையுமே பார்க்க முடியாது, மகரம் அல்லாதவங்களை எல்லாம் அவங்க பார்க்க கூடாது. எப்படி ஹயாத்தா இருக்கும்போது

0: கட்டுப்படுத்த ஆள் இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்க வந்து இஷ்டத்துக்கு எதையுமே தான் விரும்பியபடி எதுவும் செய்ய முடியாது. மார்க்கம் வந்து தடுத்து இருக்குது. எப்படி நீங்க வந்து இதாவுடைய காலத்துல கட்டுக்கோப்பா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டுக்கோப்பை வந்து நீங்க பேணணும். அது வந்து நீங்க வெளியே போய் தான் பேணணும் என்பதல்ல, நீங்க வீட்டில இருந்தாலும் கூட நீங்க சொல்ற மாதிரி அந்த கையில இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசியின் மூலமா, இன்னைக்கு வந்து இன்டர்நெட் மூலமா அவங்க வந்து உலகத்தையே பார்க்கலாம் உட்காந்துக்கிட்டு இல்லையா. ஆக அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்துட்டு அதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேணும். எப்படி வீட்டுல வந்து உங்க டிவியை வந்து 40 நாள் மூடி வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி உங்களோட கையெடுக்க தொலைபேசியும் என்ன செய்யணும், இதாவுடைய காலங்கள்ல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு என்ன வரக்கூடிய போனை வந்து அட்டென்ட் பண்ணணும், குடும்பத்தாரோட பேசிக்கொள்ளலாம். மற்றபடி உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் வந்து இந்த படங்கள் பாக்குறது, காணொலிகளை பாக்குறது, அடுத்து நீங்க உங்களுடைய விஷயங்களை எல்லாம் அதுல பகிர்ந்துக்கிறது, பொது வலைதளங்கள்ல வந்து இந்த மாதிரியான பதிவிடுதலை வந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும். இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு செயல்.
1: அதுவும் இல்லாம காணொலி ரீல்ஸ் இதெல்லாம் போடுறாங்க இல்லையா.
0: ஆமா, அதாவது இந்த மாதிரி செய்வதும் தடுக்கப்பட்ட செயல். சிலவங்க வந்து அதாவது என்னன்னா நானும் இதா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய இளம் வயது பெண்கள்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க.
1: அதுல சில பேர் நான் இதா இருக்கிறேன் அப்படின்றதே வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து பகிரங்கமா வந்து பதிவேற்றுறாங்களே.
0: ஆமா, இதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ளணும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த நேரங்கள்ல என்னன்னு சொன்னா அமலின் பக்கம் நம்முடைய சிந்தனையை கொண்டு செல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு சோகமான கட்டத்தில் இருக்காங்க இல்லையா. அதாவது இதா இருக்கக்கூடிய பெண்கள் கணவனை பிரிஞ்ச தலா கொடுக்கப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது விவாகரத்து செய்யப்பட்டு இந்தால இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, பாதிப்பு அதிகம் வந்து இந்த பெண்களுக்கு தான். நாளைக்கு என்ன செய்ய போறோம், அதாவது இறந்து போனவங்களுடைய நிலைமை வேற, அயாத்தா இருக்கக்கூடியவங்க இருக்காங்க தலா கொடுக்கப்பட்ட பெண்கள், இப்ப இவங்களுடைய நிலைமை என்னன்னாக்கா நாளைக்கு இவங்களை யாரு திருமணம் செஞ்சுக்குவாங்க. சில நேரம் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், அந்த பிள்ளைங்களை வளர்த்தெடுக்கணும், பெருசாக்கணும், இப்படி படிக்க வைக்கணும், இப்படி பல சிரமங்களை வந்து எதிர்நோக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்பதான் தம்மை இருக்கணுமே தவிர நம்மளை மாத்திக்குவோம் இதெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது. அந்த காலகட்டங்களில் வந்துட்டு இஸ்லாம் எதை நமக்கு வரையறுத்திருக்கின்றதோ என்ன, அந்த இதாவுடைய சட்டங்களை பேணணுமோ அந்த சட்டங்களை கண்டிப்பான முறையில பேணணும். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்லிட்டான்னு சொன்னா, இது வந்து அல்லாஹ்வுடைய சட்டம், இத வந்து யாரு பேணவில்லையோ அவங்க வந்து அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு அநியாயக்காரர்களாக ஆவதை விட நான் அல்லாஹ்வுக்கு உகந்தவர்களாக ஆனாதான் நம்ம நாளைக்கு வந்து அல்லாஹ்விடத்துல வெற்றியாளர்களாக ஆக முடியும். அந்த வகையில நம்ம வந்து இருக்கக்கூடிய காலங்கள் வந்து கொஞ்ச காலம் வாழ்க்கை தான். ஏன்னா யார் யாரெல்லாம் எப்ப இறந்து போவாங்க தெரியாது, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியாது. ஆக அந்த பிரச்சனைகள் வந்து வரும்போது நம்ம வந்து இஸ்லாம் காட்டிய வழியில வந்துட்டு அதை வந்து செயல்படுத்தி கொண்டு போக முயற்சி செய்ய வேண்டும். அதே போல குடும்பத்தார்கள் வந்து இந்த மார்க்க விஷயங்களை, இதாவுடைய விஷயங்களை எல்லாம் விளங்கி எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க தெரியாட்டே அறிஞர்களிடத்துல கேட்டுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்ற மாதிரி இந்த மார்க்க விஷயங்களை வந்து நல்லா ஒவ்வொருத்தரும் கேட்டு அதன் அடிப்படையில வந்து தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த இதாவுடைய காலங்களை வந்து வழி தவற போகக்கூடிய நேரத்தில் வந்து அந்த குடும்பத்தார்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பிள்ளையை கட்டுப்படுத்தணும், இந்த மாதிரி செய்யக்கூடாது, உபதேசம் செய்யணும். ஆமா, இந்த மாதிரியான சூழ்நிலையை நம்ம வளர்த்துட்டோம் சொன்னா நிச்சயமான முறையில் வந்து நம்ம அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்குகளை நாம் ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு வழங்குவான். ஆக அந்த வகையில வந்து இத்தாவுடைய சட்டம் என்ன என்பதை வந்து ஒவ்வொரு பெண்களும் கணவர் அயாத்தா இருக்கும் போதே இதெல்லாம் படிச்சுக்கணும். அப்பதான் இறந்து போயிட்டாங்க இல்ல தலா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து அவங்களால அதை செயல்படுத்த முடியும் என்பதை விளங்கி மார்க்க விஷயத்தை முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேலையில சொல்லிக் கொள்கின்றேன்.
1: இது பெண்கள் மட்டும் படிக்கிறது இல்ல, அனைவருமே படிக்கணும். அப்பதான் வந்து அவங்க குடும்பங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது தெரியாதவங்களுக்கு இவங்க எடுத்து சொல்லலாம் இல்லையா.
0: ஆமா, கண்டிப்பான முறையில. அதாவது வந்து பெண்கள் வந்து முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது, இந்த மாதவிடாய் சம்பந்தமாக இதாவுடைய சம்பந்தம் விஷயங்களும், அதே போல ஆண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் தெரிஞ்சு வச்சா நீங்க சொல்ற மாதிரி வந்து அவங்களை வந்து நேர்மைப்படுத்துவதற்காக உபதேசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமா கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனாதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கல்வி கற்பது வந்து கட்டாய கடமை, ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை அப்படின்னு சொல்லுது. அந்த வகையில வந்து நம்ம உலக கல்வியை வந்து கற்று நம்ம வந்து வேலை வாய்ப்புகளை தேடி போறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட செயலாக இருந்தாலும் சரி, ஆனாலும் மார்க்க விஷயங்கள் கற்பது வாஜிப், கட்டாய கடமை என்பதை உணர்ந்து அதை நாம கற்றுக்கிட்டோம் சொன்னா கண்டிப்பான முறையில நாம அதன் அடிப்படையில வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக
1: இன்ஷா அல்லாஹ். சரிங்க சார், மிக சிறப்பான முறையில இத்தா சம்பந்தமான மேலும் இந்த நவீன காலகட்டத்தில் உள்ள சவால்கள் அதை பற்றி இயலக்கூடிய ஐயங்களுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கிய மிக்க நன்றி. ஜசாக்கல்லா. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லது அன்பான மின்னல் எஃப்எம் சொன்னீர்களே, இத்தா சம்பந்தமான நவீன சவால்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் எழக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். நேயர்களும் தங்களுடைய கேள்விகளை jakeemtagaval@gmail.com, மீண்டும் கூறுகின்றேன், jakeemtagaval@gmail.com எனும் மின்னஞ்சல் வழி எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த அளவில் இன்றைய இமாமி கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சி ஒரு நிறைவை காண்கிறது.

0: ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, செவ்வாய்க்கிழமை இரவு மணி 9:15 புனித இரவு, புதன்கிழமை நண்பகல் மணி 12:30 உன்னத யாத்திரை, மாலை மணி 4:30 ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
1: இளமை, புதுமை, இனிமை.

0: அப்பே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் சாதன அசர்கம் கொண்டு வந்த பாடல் அது. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னன்னா, ஏன் எப்போதும் வந்து குடும்பத்தினரோட வெளியே இந்த சுற்றுலா பயணம்லாம் போவதை தவிர்த்து இந்த நண்பர்கள் கூட போகும்போது மட்டும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி இருக்குமே, அது ஏன் சொல்லுங்க?
1: ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போது நம்ம நிறைய சீக்ரெட் ஷேர் பண்ணுவோம், நிறைய பேசுவோம். சில விஷயம் நம்ம ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணாத விஷயம் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ரொம்ப ஜாலியா கம்ஃபர்டபிளா ஒண்ணு ஃபீல் பண்ணி நம்ம எல்லாமே பேசுவோம்.
0: கண்டிப்பா அந்த சிந்தனை, அதாவது நம்ம பேசுற கதைகள், ஏதாவது தனிப்பட்ட கதைகள், முக்கியமா வந்து இந்த காதல் கதைகள், இதெல்லாம் நண்பர்கள் கூட சுற்றுலா பயணம் போகும்போதுதான் ஆமா நம்ம பேச முடியும். அதனாலதான் எப்பவுமே வந்து ஒரு கூடுதல் மகிழ்ச்சி இருக்கும் நண்பர்கள் கூட சுற்றுலா பயணம் போவதற்கு. இதை ஏன் சொல்றோம்னா, இப்ப இந்த பள்ளி விடுமுறைகள்லாம் ஆரம்பித்த பிறகு எல்லாரும் வந்து நண்பர்கள் குழு குழுவா வந்து பல இடங்களுக்கு சுற்றுலா போயிட்டு இருக்காங்க, வெளியே போய் நேரங்கள் செலவிட்டு இருக்காங்க. அந்த வகையில கொஞ்ச நேரம் முன்பு நமக்கு ஒரு அழைப்பு வந்தது. யார் அழைத்திருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா, மன்விந்தர் மற்றும் மீ அவர்களுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து இப்ப வந்து ஒரு சுற்றுலா போயிருக்காங்களாம் குழுவா, அவங்களுக்காக ஒரு பாடல் ஒளிபரப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வேற இந்த விடுமுறை நாள் இல்லையா, நிறைய பேர் போயிருப்பீங்க, இப்ப நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க. உங்க எல்லாருக்காகவும் அடுத்து ஒரு பாடல் வருது. உங்களுடைய இந்த பயணம், இந்த சுற்றுலா எல்லாமே ரொம்ப பாதுகாப்பா மகிழ்ச்சியா அமையணும்னு நாங்களும் நினைச்சுக்கிறோம். அடுத்த பாடல், அந்த பாடல் பெனி டயால், பிளாசி மற்றும் விவியன் அனைவரும் இணைந்தே கொண்டு வராங்க. இதோ.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல FM.

0: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். அது ஹரிஷ் ராகவேந்திரா கொண்டு வந்த பாடல். சரி சொல்லுங்க, இந்த ஜென்சி காதல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இந்த ஜென்சி காதல் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை, ஆனால் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட காதல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஷேர் பண்ணுறேன். அவங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து வேற வேறையாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது.
0: கண்டிப்பா இதெல்லாம் வந்து சமூக ஊடகங்கள் பார்த்துட்டு இந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்பயும் சரி, கொஞ்ச நேரம் முன்பும் சரி, என்ன இது, வேற யாராவது அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாறையில இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்ல, கல்லூரி நிகழ்ச்சி இரவு 10 மணிக்கு மேல இடம்பெற உள்ளது. இன்று நம்ம நிகழ்ச்சியில இடம்பெற போகிறவர்கள், பேச போறவங்க தான் கொஞ்ச நேரமா என் கூட அப்படி பேசிட்டு இருக்காங்க. இந்த தலைப்புகள் எல்லாம் கண்டிப்பா 10 மணிக்கு மேல கல்லூரி நிகழ்ச்சியில் இணைங்க. இந்த வேலையில பார்த்தோம்னா இந்த மின்னல் பாட்காஸ்ட், நம்முடைய மினல் பாட்காஸ்ட் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய தலைப்பு வாயிலாக உங்கள்கிட்ட நிறைய கதைகள் நிறைய குரல்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் தொடங்கி காதல் கசப்பு காரம் அப்படின்ற தலைப்பில் இப்போ உள்ள காதல் கதைகளை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த கதைகள், இந்த வார கதையை வந்து நீங்கள் கேட்டிருக்கலாம், கேட்கலனா இந்த சமூக ஊடகங்கள் பக்கமாக போனீங்கன்னா அந்த காணொலி இருக்கும், காணொலி கீழே இணைப்பு இருக்கும், அது வாயிலாக கேட்கலாம். அதில் ஒரு கதைங்க, நிலா அப்படின்றவங்க அவங்களுடைய அந்த கசப்பான காதல் கதையை சொல்லியிருந்தாங்க. சொன்ன பிறகு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இவ்வளவு பிரச்சனை மனநல பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகு அவங்க வந்து நம்ம மலேசிய மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கீழே இயங்கி வரும் மகளிர் மேம்பாட்டுத்துறை வழங்கிய இந்த மனநல பிரச்சனைகளுக்கான மருத்துவ ஆலோசனைகள் உதவிகளை வந்து சென்று நாடி இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும், என்கிட்ட பேச யாருமே இல்லையே, என்னோட பிரச்சனைகள் தான் யார்கிட்ட தான் சொல்றது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க இல்லையா. நீங்களும் இந்த மாதிரி மனநல உதவிகளை எங்கு நாடலாம் அப்படின்னா www.jpw.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா என்னென்ன உதவிகள் உங்களுக்காக கிடைக்க பெறும் அப்படின்ற விவரங்களை அங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நிறைவு பாடல் கல்லூரி நிகழ்ச்சிக்கு முன்பு காக்கி சட்டை அப்படின்ற திரையிலிருந்து இது

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். துருக்கியில் கட்டுமானத்தில் உள்ள 3 கடலோர பனிக்கப்பல்கள் தொகுதி 2 அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மலேசியா வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ மொஹமட் ஹலீத் நோடின் தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டின் நீர்ப்பகுதிகளின் இறையாண்மையை பாதுகாப்பதில் அரச மலேசிய கடற்படையின் தயார் நிலை வலுப்படுத்தப்படும் என அவர் கூறினார். இவ்வாண்டு 4வது போயிங் 737-8 புதிய வகை விமானம் பெறப்பட்டுள்ளதை வரவேற்பதாக மலேசிய வான் போக்குவரத்து குழுமம் MAG தெரிவித்துள்ளது. 1972 முதல் மலேசிய ஏர்லைன்ஸ் விமான குழுவில் இணையும் 200வது போயிங் விமானமாக அது உள்ளதாக MAG தலைவரும் தலைமை செயல் அதிகாரியுமான கேப்டன் நசருடின் பக்கார் தெரிவித்துள்ளார். பக்கத்தன் ஹரப்பன் PH கூட்டணி எத்தரப்பினரையும் நம்பியிருக்காமல் மாநில தேர்தலை நேரில் சந்திக்கும் ஆற்றலையும் அரசியல் பலத்தையும் நெக்ரி செம்பிலானில் கொண்டிருப்பதாக PH துணைத் தலைவர் ஆந்தனி லோ கூறினார். பல சவால்களை சந்தித்தாலும் 2018 தொடங்கி 2023 வரை அம்மாநிலத்தை PH சுயமாக ஆட்சி செய்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கம்போடியாவில் இணைய மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக நம்பப்படும் அதிகாரிகளை கைது செய்யவும் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அரசாங்கத்தை அதிபர் செம்டேக் டெக்னோ ஹுன்சென் வலியுறுத்தியுள்ளார். இணைய மோசடி நடவடிக்கைகளை துடைத்தொழிப்பதும் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தண்டனை விதிப்பதும் ஒரு சேர நடத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டு முதல் 3 மாதங்களில் ஆப்கானிஸ்தானில் சுமார் 21.9 மில்லியன் ஆப்கானியர்களுக்கு பல்துறைசார் மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாக ஐநா மனிதநேய விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் OCHA கூறியது. அந்நிறுவனம் 17.5 மில்லியன் மக்களுக்கு உதவிகள் வழங்க திட்டமிட்டிருந்த நிலையில் 4.7 மில்லியன் மக்களுக்கு மட்டுமே உதவ முடிந்ததாக அது அறிக்கையில் கூறியது. விளையாட்டு. மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. புகிட் ஜலில் யூனிஃபை அரங்கில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று 3வது முறையாக பட்டத்தை வாகி சூடியது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தாய்லாந்தின் ரட்சனோக் இன்டனோன் தெரிவித்துள்ளார். அவர் சீனாவின் சென் யூஃபேயை 21-17, 21-15 என வெற்றி கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 10, இது கல்லூரி நிகழ்ச்சிக்கான நேரம். கொஞ்ச நேரம் முன்பு கூட இருவரோட குரலை நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க யாரு அப்படின்னு நீங்க பாக்கணும்னா எங்களோட டிக்டாக் நேரலையிலும் நீங்க இணையலாம். கல்லூரி நிகழ்ச்சியை உங்களுக்கு நேரலையா வழங்கிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு வந்திருக்கிறவங்களை முதல்ல வரவேற்றுருவோம். வணக்கம் சொல்லுங்க, உங்க பெயர் என்ன?
1: வணக்கம், என் பெயர் கார்த்திகன் மூர்த்தி. நான் வந்து UTHM இருந்து வர பாகோ கேம்பஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் சயின்ஸ் படிக்கிறேன்.
0: UTHM பல்கலைக்கழகத்திலிருந்து மூவர் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. கார்த்திகன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா என்கிட்ட பேசும்போது கார்த்திக் கான் கார்த்திக் கான் சொன்னீங்களே ஒரு ரெண்டு நாளா, அது ஏன்?
1: ஆக்சுவலி ஏன்னா எனக்கு காண்டா ரொம்ப கூப்பிடுவீங்க.
0: அப்படியா? ஓ, கார்த்திகன் அந்த கன் வந்து கான் ஆயிருச்சு. நான் கூட இவரு ஷாருக் கான் சல்மான் கான் ரசிகர் போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இந்த பெயருக்கு பின்னால இப்படி ஒரு விஷயம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா. சரி, நிறைய பேசுவோம், அடுத்தவரை நம்ம வரவேற்றுருவோம். வணக்கம் தீபேன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: அதான் நீங்க உங்க பேரை சொல்றமனுக்கு நானே சொல்லிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, அறிமுகப்படுத்திங்க.
2: என் பேர் வந்து டிபின் திரா சாய்ரா. நானும் UTHM பாகோல இருந்து வந்திருக்கேன். நான் படிச்ச கோர்ஸ் வந்து பில்டிங் சர்வீசஸ் அண்ட் சிவில் இன்ஜினியர்.
0: படிச்ச கோர்ஸா படிச்சிட்டு இருக்கிற கோர்ஸா?
2: படிச்சுக்கிட்டு இருக்கோம்,
0: படிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு பட்டப்படிப்பு.
2: ஆமா.
0: சரி, கண்டிப்பா உங்கள்ட்ட நிறைய பேசுவோம். மூன்றாவதா நம்ம கூட சுதர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். ஆஹா, வணக்கம் வைக்கும் போதே அவர் எப்படி வைக்கிறாரு பாருங்க, எவ்வளவு ஸ்டைலா. ஆஹா, சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க யாருன்னு அறிமுகப்படுத்திக்கீங்க.
3: வணக்கம், என் பேர் சுதர்சனன் மதிவானன். நான் UTHM பாகோ கேம்பஸ்ல படிக்கிறேன். அண்ட் கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டேஷனல் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல
0: என்ன படிக்கிறேன் இந்த ஒரு பட்டப்படிப்பை படித்து இங்க கல்லூரிக்கு வரும் முதல் பங்கேற்பாளர் நீங்க
1: தான்.
0: அதாவது உயிரியல் பல்வகைமை மற்றும் பாதுகாப்பு அறிவியல் இப்படி ஒரு துறை, இது என்னன்னு முத சொல்லிருங்க. ஏன்னா சில சில பட்டப்படிப்புலாம் கேட்டோன்னே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இதுதான் படிக்கிறாங்க அப்படின்னு, ஆனா இது தெரியாது போல நிறைய பேத்துக்கு. அதனால நீங்களே வந்து அறிமுகப்படுத்துங்க.
1: ஓகே, பயோடைவர்சிட்டி நாங்க என்ன படிப்போம்னா மோஸ்ட்லி அபவுட் அனிமல்ஸ், பிளான்ஸ், எக்கோசிஸ்டம்ஸ், எக்கோலஜி, ஃபாரஸ்ட், அந்த மாதிரி தான் படிப்போம் மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டீங்கன்னா சிம்பிளாக சொல்லிட்டேன்னா ஆராய்ச்சி பண்ணுவோம்.
0: ஆராய்ச்சி
1: நாங்கள் ரிசர்ச் பண்ணுவோம். என்ன ரிசர்ச் பண்ணுவோம்னா அப்போ இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ஸோட ஸ்பீசிஸு. ரொம்ப நீச்சான ஒரு கோர்ஸ் சொல்லுவேன்.
0: அதாவது நீச்சான ஒரு கோர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த மாதிரி ஒரு பட்டப்படிப்பை நீங்க வந்து ரொம்ப கஷ்டம் இது படிக்கிறவங்கள நீங்க வந்து கண்டுபிடிப்பா தனித்துவமான ஒரு பட்டப்படிப்பை அதுதான் அவர் சொல்ல வராரு. அதாவது பூச்சிகள், விலங்குகள், தாவரங்கள் இதை பற்றி அவங்க ஆராய்ச்சி செய்து இந்த ஒரு பட்டப்படிப்பை படிப்பாங்க. நம்ம காணும் வந்து நிறைய பூச்சி வகைகள்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாரு என்கிட்ட காண்பிப்பதற்கு. அதை வந்து நானும் பார்த்துட்டேன். உங்களுக்காக நம்ம நேயர்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காணொலிகள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கோம். கூடிய விரைவில் நம்ம மின்னலோட சமூக ஊடகங்கள்ல நீங்க அந்த காணொலிகளை பார்க்கலாம். சரி கான், இந்த ஒரு பட்டப்படிப்பு நீங்க படித்துட்டு அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் மேற்கொள்ளலாம், எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும்?
1: ஆக்சுவலி இந்த பட்டப்படிப்பு படிச்சுட்டு என்ன பண்ணலாம்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து ரிசர்ச் பண்ணலாம். என்ன ரிசர்ச் பண்ணுவோம்னா பிளான்ஸோட இதெல்லாம், ஸ்பீசிஸ், அனிமல்ஸ்லாம் நாங்கள் மோஸ்ட்லி ரிசர்ச் பண்ணுவோம். வேற வேலை வாய்ப்பு என்னன்னா கன்சர்வேஷன்ஸ். ஸோ பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் சயின்ஸ். இப்போ வந்துட்டு என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். என்வாயர்மெண்ட் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. என்னத்துக்குன்னா பில்டிங் கட்டுறதுக்கு, இப்போ தனியான் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தமாதிரி என்வாயர்மெண்ட் வந்துட்டு அழிக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை நடக்குதுதான். ஏன்னா ஹேபிட்டட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்குது.
0: அதாவது உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லையாது, அதை சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கும் அந்த வகையில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அங்க வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த பட்டப்படிப்பு மூலமா வேலைகள் கிடைக்க. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. சரி, நிறைய பேசுவோம் கான். கான் முடிந்த அடுத்து நம்ம டிபேன்க்கு வருவோம். வணக்கம் டிபேன்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்கள்ட்ட வணக்கம் சொல்ற முன்னுக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். அவ்வளவு ஆர்வமா பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. என்ன விஷயம் தெரியுமா? இந்த முதல் அங்கத்திற்கு ஒரு பெயர் இருக்கு, அது என்ன பெயர்னு பாத்துடலாமா?
4: சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் நீங்க யாரு.
0: நான் வந்து
2: யூடிஎச்எம்ல வந்து பில்டிங் சர்வீசஸ் கோர்ஸ் படிக்கிறேன். இட்ஸ் அண்டர் சிவில் இன்ஜினியரிங்.
0: அதாவது கட்டிடக்கலை பொறியியல். இது வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய நமக்கு தேவை இல்லை, ஏன்னா எல்லாரும் விஐபி படம் பார்த்துருப்பாங்க. அதோட எல்லாருக்கும் தெரிந்த அறிந்த ஒரு பட்டப்படிப்பு தான். ஆனா அதை நீங்க தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்குமா, அதை சொல்லுங்க.
2: நான் ஏன் அது எடுத்தனா, எனக்கு உள்ளுக்கு வந்து லைக் ஃபியூச்சர்ல வந்து எனக்குள்ள ஒரு கம்பெனி இருக்கணும், எனக்கு என் பேரு கீழே ஒரு கம்பெனி இருக்கணும், என்னோட சொந்த பில்டிங் அந்த ஒரு இது. ஸோ சின்ன வயசுல இருந்து ஆர்கிடெக்ட் பில்டிங்ஸ் டிசைன் எல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். எங்க போனாலும் அதுதான் பார்ப்பேன். எந்த பில்டிங் போனாலும் வயர் இப்படி போதா, லைட் எப்படி
0: இங்க வந்து என்னென்னலாம் சொல்லிடாதீங்க. கண்டிப்பா நிறைய விஷயம் கவனிச்சிருக்கேன். கட்டிடம் எனக்கு தெரியுங்க, வேலை பாக்குற இடம் இந்த அருவி பாறை வந்து ரொம்ப அழகான. நீங்களும் வந்து காணொலிகள் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க சமூக ஊடகங்கள்ல. அப்ப கூடிய விரைவில் உங்களை ஒரு தொழில் முனைவராகவும் பாக்கலாம் நாங்க. சரி, அப்புறம் ஏதாவது எனக்கு கட்டிடம் வீடு அந்த மாதிரி வேணும்னா
2: கண்டிப்பா
0: நான் உங்களை தொடர்பு கொள்றேன். சரி, அடுத்ததா மூன்றாவதா சுதர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஐயோ, இந்த காட்சியை நீங்க கண்டு கழிக்கணும்னா டிக்டாக் நேரில் பார்க்கணும். அவர் வணக்கம் எப்படி எனக்கு சொல்றாருன்னு.
2: வணக்கமே ஒரு அழகு தான்.
0: ஆமா, அவரோட வணக்கமே ஒரு அழகு. அந்த அழகோட சொல்லுங்க உங்களோட பட்டப்படிப்பு பத்தி.
3: என் பேர் தர்சனன். என் பட்ட படிப்பு வந்து கம்ப்யூட்டேஷனல் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ அது எப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ டேட்டா அனலிசிஸ் வந்து எல்லாமே கம்பைன் பண்ணதுதான் டேட்டா அனலிட்டிக்ஸ்.
0: அதாவது வந்து கணினியியல் தரவு பகுப்பாய்வு துறை. அதாவது வந்து இதுல வந்து கணினி பற்றிய பட்டப்படிப்பும் படிப்போம், அறிவியல் பற்றி, கணிதம் பற்றி, அதோட அந்த தரவுகள்லாம் இருக்கு இல்லையா, டேட்டா, இது எல்லாமே இணைந்த ஒரு பட்டப்படிப்பு.
3: அதே தான்.
0: இதை நீங்க தேர்ந்தெடுத்ததற்கான காரணம்
3: எனக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் நான் இதை தேர்ந்தெடுத்தேன்னா, இது வந்து ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு வேலைண்ணா. ஏன் நான் சொல்றேன்னா, எங்களோட வேலை வந்து கம்பெனிஸ்ல இருந்தோ, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தோ, இல்லைன்னா இப்ப இருக்கிற இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாஸ்ல இருந்தோ, எங்களுக்கு என்ன வேணும், டேட்டா தான் வேணும். ஸோ அந்த ரோ டேட்டாவை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், கிளீன் பண்ணுவோம். அந்த கிளீன் பண்றப்ப தான் அந்த டேட்டால இருந்து அந்த யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டாஸ்லாம் இருக்கும்ல, நல்ல நல்ல டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து அப்படி ரீசைக்கிள் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப வந்து நம்ம போன்ல இன்ஸ்டா இருக்கு, இப்ப வந்து இவருக்கு வந்து ஃபுல்லா பூச்சி பத்தி தான் அவருக்கு பிடிக்கும். நம்ம டீபன் ப்ரோக்கு வந்து அவருக்கு வந்து ஃபுல்லா இந்த பில்டிங்ஸ்லாம். ஸோ என்னோட வேலை என்னன்னா, இவங்க டாட்டா எடுத்துட்டு இவங்க என்னென்ன போஸ்ட் எல்லாம் லைக் பண்றாங்களோ, என்ன ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்களோ எல்லாமே எடுத்துட்டு எல்லாம் ப்ராசஸ் பண்ணி, ஓகே இவருக்கு வந்து பூச்சி, இவருக்கு பூச்சி தான் பிடிக்கும், இவருக்கு வந்து பில்டிங்ஸ் பிடிக்கும், அதை பத்தி ஒன்னு போஸ்ட் பண்ணுவோம்.
0: அவருக்கு வந்து பூச்சியா அனுப்புறது, இவருக்கு வந்து கட்டிடமா அனுப்புறது. அப்ப இப்பதாங்க எனக்கு தெரியுது, அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் பக்கமா போய், இல்ல இந்த கூகுள் பக்கமா போய் ஒரு காலனி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல விளம்பரங்கள் எல்லாம் இந்த காலனிய பத்தி தான் வரும்.
2: நீ பண்ற வேலையா?
0: ஆமா, இப்பதான் எனக்கு தெரியுது இதெல்லாம் யார் பாக்குற வேலைன்னு. இந்த கணினியல் தரவு பகுப்பாய்வு படிக்கின்ற நிறைய பேர் பார்க்கும் வேலை தான் அது. ஆனா நல்ல வேலை தான், யாருக்கு எது தேவையோ அதை வந்து எடுத்து கொடுக்கிற ஒரு வேலை இல்லையா. என்ன என்ன சொன்னீங்க,
1: பூர்த்தி கொடுக்கறாங்க.
0: ஆமா ஆமா ஆமா, அதாவது பூர்த்தி செய்து கொடுக்கறாங்க, பூட்டி கொடுக்கறாங்க
1: அப்படின்னு.
0: பூர்த்தி செய்து நம்ம தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொடுக்கறாங்க, அது அதுதானே. இல்ல, நீங்க சொன்னது நான் சரி பண்ணேன். சரி, இப்ப சொல்லுங்க, நிறைய பேசியாச்சு உங்களுடைய பட்டப்படிப்பை பற்றி. உங்கள்ட்ட தானே முதல்ல இருந்து ஆரம்பித்தேன், அதனால உங்களோட ஒரு விருப்ப பாடலே அடுத்து கேட்கலாம். என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்கு பிடித்த பாடல் வந்து தீ இல்லை.
0: ஏன் அந்த பாடல் பிடிக்கும்?
1: இயற்கையின்
0: காதலனா இருக்காருங்க நம்ம கான், அதாவது அவருக்காக அந்த பாடலை கேட்கலாம்.

0: நரேஷ் ஐயர் மற்றும் முகேஷ் கொண்டு வந்த பாடல் அது. நம்ம கான் விரும்பி கேட்டிருந்தாரு, ஷாருக் கான், சல்மான் கான் இல்லைங்க, கார்த்திக் கான் விரும்பி கேட்டிருந்தாரு. சரி, இப்ப நம்ம டிக்டாக் நேரலையில பார்த்தோம்னா இவங்க மூவரோட ரசிகர்கள் வந்து சூழ்ந்துட்டாங்க அப்படி. அதுவும் வந்து நம்ம சுதரை பத்தி, சுதருக்கு என்னென்னலாம் தெரியும் தெரியுமா உங்களுக்கு, நல்லா பாடுவாரு, நல்லா ஆடுவாரு, இப்பயே வந்து பெண் பாத்துரலாம் அந்த அளவிற்கு வந்து உங்க தனித்திறமைகளை வந்து எடுத்துரைத்துட்டு இருக்காங்க அவங்களோட ரசிகர்கள். பாடுவீங்களா?
1: அவ்வளவு பாட மாட்டேன், ஆடுவேன்.
0: ஆடுவீங்க ஆனா பாட மாட்டீங்க. அவ்வளவு பாட மாட்டீங்க. தெரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்து என்ன கேட்க போறோம் சுதருக்கு தெரிஞ்சிருச்சு. நல்லா இருக்கீங்க, கூர்மையா தான் இருக்கீங்க உங்களோட சிந்தனை எல்லாம். சரி, இப்ப அடுத்து வந்து என்ன அங்கம் அப்படின்னு பாத்திரலாமா? பயப்படாதீங்க, நல்லா சொல்லணும். இன்றைய தலைப்பு நம்மளோட சமூக ஊடகங்கள்ல இந்த கல்லூரியின் போஸ்டர் வெளியிட்டு இருந்தோம், அதுலயே வந்து நிறைய பேர் பாத்துருப்பாங்க. இந்த ஜென்ஜி, மூவரும் ஜென்ஜி தானே, அப்ப இந்த தலைப்பு உங்ககிட்ட தான் பேசணும். ஜென்ஜி தலைமுறை தான் இது வரைக்கும் வரலாற்றுல இருந்ததுலயே ரொம்ப சோகமான ஒரு தலைமுறையா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய இடத்துல வந்து விவாதமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சுதர், சொல்லுங்க.
1: எனக்கு வந்து ரொம்பவும் இல்லைண்ணா, எனக்கு ஜென்சியா இருக்கிறது, ஏன்னா ஜென்சியா டிஜிட்டல், இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல வந்து அவங்க வந்து ஃபுல்லா ஆக்கியபைட் ஆயிட்டாங்க. என்னோட வேலை பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த டெக்னாலஜி பத்தி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப அது ஆசை. ஸோ இந்த இந்த ஜென்சினால எங்களால வந்து ஈஸியா கோப் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எல்லாமே தோர்ஸ் ஏஐக்கு போகுது. என்னோட டேட்டா சயின்ஸில் வந்து எல்லா இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து எல்லாமே ஏஐ தானே இருக்கு. ஸோ எனக்கு வந்து ஈஸி கோப்பாக இருக்குது, ப்ளஸ் எனக்கு வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயம்லாம். ஸோ எனக்கு அவ்வளோ எப்படி சொல்றது,
0: உங்களுக்கு அந்த மன அழுத்தம் சோகம் அதெல்லாம் இல்ல, ஒரு ஜென்ஜி தலைமுறையா இருக்கிறது. ஏன்னா உங்களோட விருப்பமே இதுதான், இந்த மாதிரி
1: டிஜிட்டல் வேர்ல்ட் தான்,
0: தொழில்நுட்பம் தான் இவருக்கு விருப்பமே. அதனால அந்த உலகத்தோட அவர் இணைந்துட்டாரு, அப்படிதான். அதனாலதான் வந்து சோகம் எதுவும் இல்ல, அவர் ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு, மகிழ்ச்சியா தான் இருக்காரு. அதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி சரி கான், நீங்க என்ன சொல்றீங்க கான்?
2: நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜென்ஜி தான் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக ஒரு இது நினைக்கிறேன்.
0: ஏன் ஏன்
2: ஏன்னா இப்போ பாருங்க, மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ஜி தான் ரொம்ப வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சோசியல் மீடியாவில் சைபர் கூடி அந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவங்க யார்கிட்ட போய் சொல்கிறது, யார்கிட்ட பேசுறது, அதெல்லாம் ஒன்றுமே தெரியல அவங்கள்ட்டது.
0: அது வந்து ஏன் இந்த தலைமுறைகிட்ட மட்டும் இருக்குன்றீங்க? இதற்கு முன்பு உள்ள தலைமுறையெல்லாம் வந்து அவங்களுக்கும் பேச ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாம்,
2: ஆக்சுவலி ஏன்னா இப்ப வந்து எது எந்த விஷயமா இருந்தாலும் சரி சோசியல் மீடியால போட்டுறீங்க. ஒன்னு ஸ்டாரி போட்டுறீங்க, இல்லன்னு ஸ்டேட்டஸ் போட்டுறீங்க, இதுவே நான் சோகமா இருக்கு.
0: அதாவது கொஞ்ச நேரம் முன்னுக்கு நீங்க மூணு பேரும் வரீங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் மாறி மாறி போஸ்டர் வெளியிட்டோம். இப்ப டிக்டாக் நேரலை வாயிலாக நம்ம நேர்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க எல்லாமே. ஆமா, உண்மைதான், அது மாறிடுச்சு. ஏன்னா அது தேவையில்லையா, நீங்க பேசுறது நாலு பேரை போய் சேரணும், நாலு பேர் இல்ல 4000 4 லட்சமா கூட இருக்கலாம், போய் சேரணும். அதுக்கு வந்து நமக்கு சமூக ஊடகம் தேவைப்படுது. ஆனா எல்லா விஷயத்தையும் பகிர்றது வந்து சரியா?
2: என்ன கேட்டா இல்லன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும். ஸோ அந்த பர்சனல் ஸ்டாஃப் வந்து நமக்கு ரொம்ப லைக் ரொம்ப க்ளோஸான பர்சன், ஒரு ஃபேமிலி பர்சன், நான் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். அதுக்கு ஃபேமிலி பர்சன் கூட நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றது இல்லையா, நமக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்டாஃப் இருக்கும்ல.
0: இந்த இன்ஸ்டாகிராம்லாம் அந்த வாழ்வியலுக்கு இப்ப வந்து ரொம்ப பிரபலமாயிருச்சு. அதாவது எங்க போனாலும் போடுறது, எங்க சாப்பிடணும், என்ன உடுத்தணும், எந்த நாட்டை போய் நம்ம பார்க்கணும், என்ன பேசணும்ன்ற அளவிற்கு இப்ப வந்து அந்த அளவுக்கு தாக்கம் வந்துருச்சு. இதையெல்லாம் பார்த்து இந்த ஜென்ஜி தலைமுறையோட தன்னம்பிக்கை குறையுதா? நம்மளும் இந்த மாதிரி இருக்கலாமே, அதாவது நம்மளால இப்படி இருக்க முடியலையே. இப்ப சும்மா பாக்குறோம், யாரோ ஒரு ஆள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, கிரீஸுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுப்போம், ஏன் நம்மளால கிரீஸுக்கு போக முடியல அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள உருவாகுதா?
2: உருவாகுதுன்னு நான் சொல்லுவேன்.

0: கூட்டல் பயணங்களே கேட்பாங்க, என்ன மச்சான் நீ மட்டும் இந்த மாதிரிலாம் போற, உனக்கு மட்டும் இப்ப உனக்கு மட்டும் இப்ப டைம் கிடைக்குது போறதுக்கு. சோ அந்த அந்த டைம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அந்த அதே இடத்துல. சோ என்னை கேட்டா அந்த எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம்
1: இருக்குன்னு. நீங்க ஒரு இயற்கை விரும்பி.
0: ஆமா
1: கண்டிப்பா பூச்சிகள் காண்பித்தீங்க. பூச்சிகளை பத்தி நிறைய பேர் டிக்டாக்ல வந்து தொடர்ந்து கான் பூச்சி பூச்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேக்கணும்னா, இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, தொழில்நுட்பம் இந்த செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் மேலோங்கி நிக்குது. இயற்கை வந்து இதையெல்லாம் வந்து எதிர்கொள்ள நம்ம மனசுல அமைதி கொடுக்க ஒரு நல்ல விஷயமா.
0: நல்ல விஷயம்,
1: அதுக்குதான் நீங்க அதை தேர்ந்தெடுத்தீங்களா?
0: ஆமா, எனக்கு அப்புறம் பீஸா இருக்கணும், சண்டையா இருக்கணும், அதுதான். சோ இந்த மாதிரி நேச்சர் எல்லாம் போகும்போது நம்ம மைண்ட் வந்து கூல் டவுன் ஆகுது. சோ நம்ம பாக்குற விஷயம் கேக்குறது, இப்ப கேக்குறது என்ன கேட்போம், ஒரு ஊட்டான்குள்ள போகும்போது பேர்ட் சவுண்ட், ரிவர் சவுண்ட், அந்த கேட்கும்போது நமக்குன்னு ஒரு குளிர்ச்சி கொடுக்குது மனசு.
1: சரி, அப்ப கல்லூரி சார்பா முதல் முதல்ல இந்த ஹைக்கிங் இயற்கை சம்பந்தப்பட்ட நடவடிக்கைக்கு நீங்க தலைமை தாங்குறீங்களா, எங்களை கூட்டு போறீங்களா?
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: கண்டிப்பா, நான் ஞாபகம் வச்சுப்பேன், வந்து கேட்பேன்.
0: கண்டிப்பா வாங்கினேன்,
1: இந்த இந்த நாலு பேர்த்தையும் கூட்டு போனோம். நாலு பேர்த்து கூட யார் வேணாலும் கூட்டு வாங்க, உங்க கூட இந்த மாதிரி இயற்கை சார்ந்த நடவடிக்கைகளுக்கு வர நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன் கான். ரொம்ப நன்றி. அடுத்ததா பல பேரை மனதை கொள்ளை கொண்ட நம்ம டிபேன், ஏன் பார்த்தோம்னா டிக்டாக் நேரலையில தொடர்ந்து அவருக்கு ஆதரவான வரமுதி சொல்லிட்டு
0: வந்துட்டீங்க,
1: முதல்ல சொன்னாரு தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டு. சரி தீபேன், உங்ககிட்ட என்ன கேக்கணும்னா, அதாவது இந்த சோகமான தலைமுறை, உங்களோட கருத்து என்ன இதை பற்றி?
2: என்கிட்ட கேட்டீங்கன்னா, எஸ் நம்மளோட ஜென்சி ஜெனரேஷன்ல வந்து நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு நம்ம ஒரு லவ் எடுத்துப்போமே, அந்த ஒரு பையனும் ஏதோ ஒரு சின்ன சண்டை, அந்த எது யாராச்சும் ஒரு பட்னர் போயிட்டு டிக்டாக்ல தேர்றது, ஓ வென் மை பட்னர் லீவ்ஸ் மீன்னு சொல்லி.
1: ஓ, அது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு காணொலி கிடைக்குமா?
2: இவங்க செய்யறாங்க வேலை டாட்டா அனாலிசிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதேதான் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க.
1: நீ மேல சொல்லுவாங்க,
2: வேற விஷயம் யோசிக்க முடியாது. எப்படி ஒரு பிரச்சனை வந்து ஒரு சொல்யூஷன் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து எப்படி சால்வ் பண்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அதேதான் வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து ஓகே நம்ம நாளைக்கு நல்லா இருப்போம் பாப்போம், காலையில எஞ்சோன்னே யோ பாய் ஃப்ரெண்ட் இல்ல எஃப் யோ யோ பாய் ஃப்ரெண்ட் ஏதோ சொல்லிட்டு ஆமா சொல்லிட்டு.
1: இது வரைக்கும் நம்ம கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்த மாணவர்கள் ஆக தெளிவா பேச தீபன் தான் ஒரு சிறப்பான விஷயத்த சொல்லிருக்காரு. நீங்க மனம் உடைந்து போயிருக்கீங்க, மறுநாள் உங்க நண்பரை தேடுங்க, சமூக ஊடகத்தை தேடாதீங்க. ஏன்னா அங்க போனீங்கன்னா அங்க நம்ம சுதர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, மனமுடைந்து போயிருக்காங்க இவங்க, அதனால இவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட மனமுறிவு காணொலியாவே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி தள்ளிடுவாரு. மேலும் மேலும் உங்க மனம் முறியும்.
0: இது ஒரு காரணம் நினைக்கிறேன், இன்ஸ்டாக வந்து டீஆக்டிவேட் பண்றது. இந்த மாதிரி இன்ஸ்டால் நிறைய ரீல்ஸ் வருது, அதே வந்து கூட்ட சொல்லுவான், இல்ல மச்சான் இந்த மாதிரி டீஆக்டிவேட் பண்ணிட்ட ஓ ஃபீல் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. நமக்குதான் தெரியும் அது என்ன நடக்குது அங்க.
1: நீங்க என்னைக்காவது இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் இல்லாம யாராவது இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கீங்க. எப்படி இருக்கும் அந்த ஒரு காலகட்டம்?
2: அது என்கிட்ட கேட்டீங்கன்னா, அதுதான் என்னோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் மை லைஃப். நான் நார்மலாக நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா, என் ஃபேமிலி கூட இருக்கும்போது சரி, என் நண்பர்களோட இருக்கும்போது சரி, நான் வந்து என் ஃபோன் பாய்க்க மாட்டேன். நானும் மற்றவங்களும் ஃபோன் பாய்க்காதீங்கடா பேசுகிறாடு
0: தான்
2: ஃபோன் பிடிங்கி வச்சிருவேன்.
1: இப்போ ஏன் மூணு பேரோட கைபேசி வந்து மேலே இருக்கு, எடுத்து கீழே வைங்க.
2: ஸோ நான் ஃபோன் எடுத்துருவேன். ஸோ அப்போ நம்ம அந்த ஃபோன் அந்த சோஷியல் மீடியா இல்லாம நம்ம பேசும்போது அப்பதான் நிறைய விஷயம் நம்ம பேசுவோம். தேவையில்லாத விஷயம், தேவையான விஷயம், ஏதோ இந்த ஊரை பத்தி அந்த ஊரை பத்தி ஏதேதோ பேசி சிரிச்சு வயிறு வயிறுக்கும் நம்ம சிரிச்சுக்கிட்டு
1: இருக்கோம்.
2: அது அது இருந்துச்சுன்னா அப்ப அவன் ஒருத்தன் ஸ்க்ரோல் பண்ணுவான், ஒருத்தன் போஸ்ட் போடுவான், சாப்பாடு வந்துருச்சா ரொட்டி சனா இன்னும் சொல்லிட்டு போஸ்ட்
0: போடுவான்.
1: அப்பப்ப படம் பிடிக்கணும், நேர நேரத்துக்கு வந்து எல்லாம் சொல்லிடணும், எங்க போறோம் எங்க சாப்பிடுறோம்
2: சொல்லிட்டு.
1: எல்லாரும் இதுக்கு யார் வேணாலும் நீங்க பதில் இல்லைங்க. இப்ப சமூக ஊடகம் வந்த பிறகு நம்மள சந்தோஷமா காட்டிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா எல்லாரும்?
2: ஆமா, எப்படினா இப்ப வந்து அண்ணா சொன்ன மாதிரிதான். இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து போறேன், இன்னைக்கு வந்து ஒரு ஹைக்கிங்க போறேன், இவர்னால போக முடியல, இவர் வந்து அங்க ஐயோ ஐயோ இவன் போயிட்டான்.

0: நான் போலியே, நான் ஸ்டோரி போடுவேன், எவனோ சொன்னத சொல்லுவான், எப்படி மச்சான் இவர் சொன்ன மாதிரி தான், எப்படி மச்சான் நீ மட்டும் போற, அது டே ஹைக்கிங் போனண்டா டெல்லி தட்டடா, அது இல்ல டி மட்டும் போற பத்தி
1: நான் அதாவது போமோ FOMO-னா என்ன சொல்ல வராங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது நம்ம வந்து அதை வந்து தவற விட்டுருவோமோ மறந்துடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இப்ப ஜென்சி மத்தியில நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இப்ப நீங்க சொல்ல வந்த விஷயம். சரி, எது எப்படியோ எந்த மாதிரியான மன அழுத்தம் இந்த ஜென்சி தலைமுறைக்கு இருந்தாலும் என்னென்ன மாதிரியான சோகங்கள் இருந்தாலும் அதை எங்க போய் களையணும் அப்படின்ற அந்த ஒரு உதவியை நீங்க எப்பவுமே நாடலாம். கொஞ்ச நேரம் முன்பு கூட நம்ம சொல்லியிருந்தோம் இது தொடர்பான மனநல உதவிகள் அரசாங்கம் வந்து தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தோட உதவிகளையும் நீங்க தொடர்ந்து பார்க்கணும். நீங்களும் எல்லாம் இதெல்லாம் இது எதுவும் இல்லாம இந்த சோகம் மன அழுத்தம் எல்லாம் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும், சந்தோஷம் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். சரி சுதர் சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: ஜனநாயகன்ல இருந்து தளபதி கச்சேரி.
1: வணக்கம் சொல்லும் போதே
3: நினைச்சேன்
1: என்ன இந்த வணக்கம் வேற மாதிரி இருக்க அப்படின்னு நினைச்சேன். சரி, அந்த பாடலை கேட்கலாம்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: சுதர் மகிழ்ச்சியா அந்த பாடல் ஒளிபரப்பாகும் போது உங்களுடைய முகத்தையே நான் உற்று நோக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அப்படியே அனுபவிச்சு மகிழ்ச்சியா இருந்த மாதிரி இருந்துச்சு. தெரியுது என்ன சொல்றது, அந்த உற்சாகம் அப்படியே கிளம்பிருச்சு சுதருக்குள்ள. அந்த பாடல் ஒளிபரப்பினோடனே என்னன்னா, நம்ம சாதாரண மூவர் கூட பேசிட்டு இல்ல, உங்க மூவரும் வந்து அவங்க அவங்களோட இருப்பிடத்துல பெரும் புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் நேரலையில அவங்க ரசிகர்கள் வந்து ஏகோபிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் வந்து சுங்கை புலவோட பெரும் புள்ளி தான் தீபன் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுங்கை புலவ தீபன், சுங்கை புலவ தீபன், கொஞ்ச நேரம் அப்படியே இளைப்பாறலாம் இந்த ஒரு அங்கம். என்ன அங்கம் அப்படின்னு
3: பார்த்தோம்னா,
2: சென்ற வாரம் வரைக்கும் இந்த ஒரு அங்கம் வேற பெயர்ல இருந்துச்சு. இந்த வாரம் ஆரம்பித்து விளையாடலாம் விளையாடலாம் விளையாடலாம், இதுல நம்ம விளையாடதான் போறோம். சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்காக ஒரு சில வசனங்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். தமிழ் திரைப்பட வசனங்கள், ரொம்ப பிரபலமான வசனங்கள் தான் எல்லாம். ஆனா அது என்னன்னா, அது நேரா ஒளிபரப்பாகாம பின்னால இருந்து அப்படியே தலகீழா கேளுங்க, அந்த மாதிரி ஒளிபரப்பாக போது. பின்னால இருந்து முன்ன ஒளிபரப்பாக போது அது என்ன வசனம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? நம்ம சுங்கை புலவ தீபேன் ஆரம்பிச்சிடலாமா? தீபேன் கேட்க தயாரா இருக்கீங்களா? கேட்கலாமா உங்களோட வசனம் என்னன்னு? எனக்கும் அப்படிதான் இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஜப்பானிய மொழி இருக்கு, ஆனா அது யாரோட குரல்னு தெரியுது தானே? பரவாயில்ல, நீங்க சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நிறைய நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரோட குரல் தான். என்ன வசனம் அப்படின்னு தெரியுமா? கண்டுபிடிக்க முடியல. வேற யாருக்காவது தெரியுமா இது என்ன வசனம்னு?
4: கிஷோர். அதான்
2: கிஷோரா? கொஞ்ச நேரம் இருங்க, அது என்ன வசனம்னு பாத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் இந்த கிஷோர் யாருன்னு விட்டு கேப்போம். அது என்ன வசனம்னா,
3: அசோக் நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரத்தான் பாத்திருக்க, இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ.
2: அசோக் கிஷோரான தருணம். நம்ம சுதர் வந்து அசோக்ன்றது வந்து கிஷோர் அப்படின்ட்டாரு. இப்ப தெரிஞ்சதா தீபேன்?
5: இப்ப தெரிஞ்சதா?
2: என்ன நீங்க ஒரு பெரும்புள்ளியா இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பெரும்புள்ளி பேசிய ஒரு வசனம் தெரியல இருக்கீங்களா? சரி, அடுத்ததா நமக்கு வந்து நம்ம சுதருக்காக சுட சுட ஒரு வசனம் வந்து தயார் பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன வசனம் அப்படின்னு கேட்டுடலாமா? சுதர், இதை நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன் தெரியுமா? அந்த காரணம் வந்து வசனத்துக்கு பிறகு நானே சொல்றேன், கேக்கலாம் என்ன வசனம்னு. இது என்ன வசனம் இல்ல என்ன மொழின்னு தெரிஞ்சுச்சா?
4: கொஞ்சம் மாண்டரின் மிக்ஸ்.
2: அதாவது சீன மொழியோட வேற ஏதோ ஒரு மொழி கலந்துருக்கு அப்படின்னு. ஆனா யார் பேசுறாருன்னு தெரிஞ்சிருச்சு,
4: அது கன்ஃபார்மா தெரிஞ்சு
2: அவர் தான் பேசுறாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன ஒரு வசனம்னு தெரியல. அவர் பேசும்போது அந்த பின்னணி இசையை நீங்க கவனிச்சிங்களா? அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மன நெகிழ்வான பின்னணி இசை.
4: சேட்டா சொல்றாரு.
2: அப்படின்னா என்ன படமா இருக்கும்? அவர் வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா
4: இருக்கும்.
2: இல்ல, அது உணர்வு பூர்வமான படம். லியோ, லியோ ரொம்ப உணர்வு பூர்வமான படம். சரி சொல்லுங்க. இல்ல, அது என்னன்னு கேட்டலாமா?
6: குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். No family is perfect, but we have only one family.
2: இப்ப தெரிஞ்சதா சுதர்? என்ன திரைப்படம் இது?
4: வாய்ஸ்.
2: ஆமா, அதுல அவர் அந்த குடும்பம் சம்பந்தப்பட்டு பேசின ஒரு வசனம்னா இவ்வளவு ஒரு ஆதர்ச ரசிகனா இருந்துட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியாம போயிருச்சு. அது வந்து கொஞ்சம் வருத்தம் தான்.
4: வருத்தம் தான்.
5: இவர் ஃபேனா இருந்துகிட்டே தெரியல.
2: எந்த திரைப்படமும் பார்க்க மாட்டீங்க.
5: ரொம்ப குறவிட.
2: சரி, அதனால அவர் வந்து காட்டுக்குள்ளேயே வளர்றதுனால தார்ஜன் திரைப்படத்துல இருந்து நமக்கு ஒரு வசனம் இல்ல. மூன்றாவதா ஒரு வசனத்தை ஒளிபரப்ப போறோம். உங்க மூணு பேர்ல யார் வேணாலும் சொல்லலாம். இது வந்து கான் ஏகே ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் நேரில் ஒரு கருத்து வந்திருக்கு. ஆமாவா, நீங்க நடிகர் ஏகேவின் ரசிகரா? சரி, எப்படின்னு தெரியல, என்ன மாயமும் மந்திரமும் தெரியல. அடுத்த வசனம் கேட்போமா, என்ன
7: வசனம்னு?
2: அவருடைய வசனம் தான் ஒண்ணு வந்தது. என்ன வசனம் அப்படின்னு
5: தெரியுமா? என்ன தெரியலையே.
2: உங்களுக்கு தெரியல? தெரியல. அதாவது இதுதான் முதல் முறை கல்லூரி நிகழ்ச்சியில மூவரும் வந்து சரியான விடையை சொல்ல தவறிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு கஷ்டமான அங்கமா தான் இருந்துச்சு.
5: நான் யூனிவர்சிட்டி போயிட்டு ரொம்ப படிக்கிறேன்.
8: ரொம்ப படிப்புனால
2: என்ன வசனம்னு கேட்டலாமா?
7: என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியையும் நான் செதுக்குனதுடா.
2: எப்படி இப்ப தெரிஞ்சதா என்ன வசனம்? சரி, நல்லபடியா இந்த அங்கமும் ஒரு முடிவுக்கு வருது. சரி, அடுத்ததான் நம்ம தீபேன் அவரோட பாடலை தான் விரும்பி கேட்க போறோம். சொல்லுங்க தீபேன், என்ன பாடல் வேணும்?
8: சிறை படத்துல இருந்து நீலோத்தி.
2: யாருக்காக அந்த பாடல் விரும்பி கேக்குறீங்க?
8: யாருக்காகவும் இல்ல, பாட்டு நல்லா இருக்கு.
2: முதல்ல வேற ஏதோ சொன்னீங்க, நம்ப முடியல. என்ன சொன்னாரு, என்ன தர்மா சொன்னாரு அவரு? வீட்டுல தாத்தா பாட்டி
8: நல்லா இருக்கு.
2: இப்ப அந்த பாடலை கேட்டலாம்.

0: நம்ம டிபின் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த பாடலை கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப நானும் ஒரு கட்டத்துல அந்த பாடலை பாட ஆரம்பிச்சேன். உடனே சொல்றாரு, பாருங்க நீங்களே இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பாடுறீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க நேர்காணலுக்கு வர்ற எல்லாருமே இந்த பாட்டு தான் கேக்குறீங்க, எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு இந்த பாட்டு. ஆனா நல்ல பாடல் தாங்க, எனக்கும் பிடித்த பாடல் தான். ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. யாருக்காக நீங்க அந்த பாடலை கேட்டீங்களோ, யாருன்னு சொல்லல, யாருக்கோ கேட்டிருக்கீங்க நீங்க.
1: பொதுவா சொன்னேன்,
0: பொதுவா இப்ப பல பேர் வச்சுக்கலாமா,
1: யாரோட
0: நினைவுகள் பழைய பாடல்கள் 11 மணிக்கு மேல ஒளிபரப்பாகும். நீங்க பேசலாம் சொல்லிட்டு போயிருவீங்க அடி என்ன, சரியா? அதனால கடைசி அங்கத்தோட பெயர் என்னன்னா, நம்ம சென்று வர வேண்டிய நேரம். சரி, நம்ம சுதர் கிட்ட ஆரம்பிப்போம். சொல்லுங்க சுதர், நிறைவா என்ன சொல்ல போறீங்க? அதோட சேர்த்து உங்களுடைய பல்கலைக்கழகத்துல அடுத்தடுத்து ஏதாவது கலாச்சார நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா?
2: செய்யப்பட்டிருக்கேன். தேலன் திருவிழான்னு வரும்போது சொன்ன, தேலன் திருவிழா என்ன நடக்கும்னா, உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நல்லா ஆடுறீங்களோ பாடுறீங்களோ, கொஞ்சம் ஸ்பெஷலா மேஜிக் எல்லாம் பண்றீங்களோ, என்ன தேலன்னு நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், தேஷா கோஸ்தான் பாத்துறீங்களா? அதே மாதிரிதான்,
0: கண்டிப்பா
2: அதே மாதிரிதான். சோ டான்ஸ்க்குன்னு அங்க ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க, சிங்கரும் ஜட்ஜ் இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகுது நம்ம UTHM-ல.
0: சரி, அதாவது தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வு. பெயரே வந்து ரொம்ப வித்தியாசமா, டேலண்ட் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலமும் தமிழும் கலந்து உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்த போகும் ஒரு நிகழ்ச்சியா இருக்க போது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அந்த ஒரு நிகழ்ச்சி சிறப்பா நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம கான் கிட்ட வருவோம். கான், இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற இந்த ஒரு பட்டப்படிப்பு, அதாவது உயிரியல் பல்வகைமை மற்றும் பாதுகாப்பு அறிவியல், ரொம்ப ஒரு அரிய ஒரு பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து இந்தியர்களோட ஈடுபாடு எப்படி காண்றிருக்கு?
3: சோ ஃபார் நான் தான் ஒரே ஒரு இந்தியன் பாய், ரியலி ரெண்டு சீனியர் அக்கா இருக்காங்க.
0: ஆனா கண்டிப்பா உங்களை மாதிரி இந்த இயற்கை விரும்பிகள், இந்த காடுகளுக்கு செல்பவர்கள், பூச்சிகளை கண்டுபிடிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. சில பேருக்கு தெரியாமலே இருக்கும் இந்த மாதிரி ஒரு பட்டப்படிப்பு இருக்கிறதாகவும், இது வந்து படித்தா வந்து என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு இருக்கு, அதெல்லாம் அவங்களுக்குலாம் நீங்க ஒரு ஆலோசனை என்ன சொல்லுவீங்க?
3: என்னை கேட்டா இந்த கோர்ஸ் வாங்க, கோர்ஸ் வரும்போதே நம்ம நினைப்போம் ஓகே தியோரியா தான் படிப்போம், அந்த மாதிரி இல்ல. எங்க ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் இருக்கும்போது நாங்க வந்து ஊத்தான்குள்ள போவோம், வாட்டர் ஃபால் பார்ப்போம், அது மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, டிகிரி படிக்கிற வந்துட்டு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாம சந்தாய பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: இந்த ஒரு பட்டப்படிப்புக்கு வந்து இந்த இந்த ஒரு பல்கலைக்கழகத்தை தவிர்த்து வேற பல்கலைக்கழகத்துல
3: இருக்கு, UMT-ல இருக்கு, யூனிவர்சிட்டி மலேசியா தரங்கடு. ஆனா அவங்க வந்து மோர் டு ஃபோக்கஸ் ஆன் மேரின்ஸ்,
0: கடல் சார்.
3: ஆமா,
0: நீங்க வந்து இந்த இயற்கை சார், நிலம் சார், இது இது சம்பந்தப்பட்டது. சரி, ரொம்ப ஒரு அரிய வகை இந்த பட்டப்படிப்பை வந்து நம்முடைய இந்திய மாணவர்கள் இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட, சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்களும் இதை வந்து கவனத்தில் கொள்ளணும். இந்த பட்டப்படிப்பை பற்றி உங்கள் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் கூட தேடி பார்க்கலாம் இல்லையா, எல்லா விபரங்களும் அங்கேயே இருக்கும். மாணவர்களே, நீங்க தேடி பார்க்கலாம், கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பட்டப்படிப்பா நீங்களும் தேர்ந்தெடுக்கணும் நம்ம கான் மாதிரியே. சரி, அடுத்ததா திபேன், சொல்லுங்க திபேன், நீங்க எதை பற்றி சொல்ல போறீங்க?
4: நான் எதை பற்றி சொல்ல போறேன்னா, இப்ப நம்ம யூனியில வந்து ஆக்சுவலி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஆனா நிறைய பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வர மாட்டேது. சில பேருக்கு இன்ஃபர்மேஷன் வரும், ஆனா அடா என்னடா இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சோம்பேறித்தனம் அப்படி வந்துடும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஈவெண்ட் நடந்துச்சா, ஏதாச்சும் காம்படிஷன் நடந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க. ஏன்னா அதே 4 செவரில் ரூமில் உட்காந்துட்டு அதே டிக்டாக் இன்ஸ்டா பயிற்சமான எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. வெளியாகி ஏதாச்சும் ஈவெண்ட் காம்படிஷன் நம்ம பூந்தால் தான் அது வந்து நம்மளால் செய்ய முடியும். விச் இஸ் என்னோட படிப்பு வச்சு சம்மந்தப்பட்டோம்னா, நான் வெளியே போயிட்டே ஒரு பில்டிங்கை பார்த்து அந்த பில்டிங்குள்ள என்னென்ன இருக்கு, என்னதான் நம்ம கூகுளில் தேடி சர்ஜிபிதில் போட்டு வந்தாலும் நம்ம கண்ணால் பார்த்து ஒரு இதுதான் நமக்குள்ளே இருக்கும்.
0: கண்டிப்பாக தாஜ்மஹாலை பற்றி யார் வேணாலும் பார்க்கலாம், ஆனா வந்து அங்க போய் தொட்டு பார்த்தா
4: அது ஃபீல் வரும்.
0: கண்டிப்பா அதான் வந்து நம்ம தீபேன் ரொம்ப அழகா ரொம்ப நேரமா இந்த தத்துவ ஞானி மாதிரி தத்துவமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க விழுந்தவன் தான் நான். ஒரு மனமுறிவு ஏற்பட்டு இன்ஸ்டாகிராமுக்கு போனா வரிசையா வரும் பாருங்கன்னு நீங்க பாத்தீங்களா. ரொம்ப சிறப்பா பேசுனீங்க தீபேன், வாழ்த்துகள் உங்களுக்கு. உங்களுடைய அடுத்த கட்டமும் உங்க மூவருக்கும் சரி ரொம்ப சிறப்பா அமையணும்னு சொல்லி ரொம்ப நல்லா போணுச்சு இன்றைய கல்லூரி நிகழ்ச்சி. முதல் முறையா வானொலியில பேசுறீங்களா? சரி, கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் உங்க குடும்பத்தார் யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா?
4: சோ கேட்டு எல்லாத்துக்கும் நண்பரும் சரி ஃபேமிலியும் சரி, இன்னைக்கு நீ நினைச்சு கூட பாக்கல இன்னைக்கு இங்க வந்து இவ்வளவு நேரம் பேசுவேன். ஸோ அதே ஒன் ஆஃப் அவர் பிகர் சப்போர்ட்டர்ஸ், எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும். இவ்வளோ நேரம் உட்காந்து ஃபோன்லேயும் சரி, கார்டில் போகும்போது ரேடியோ கேட்டவங்களும் சரி, எல்லாமே கேட்டிருக்கு, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
0: நன்றி. நீங்கள் ஏதாவது சுதர், ஏன்னா வந்து இப்போ ஒரு கருத்து வந்திருக்கு நம்ம டிக்டாக் நேரலையில், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் சுதர் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு யாரும். திரும்ப ரூபி, ரூபி அவங்க தான் வந்து. அக்காவா சொல்லுங்க.
2: நான் மினல் எஃப்எம்க்கு தான் என்னோட மரமான நன்றியை கூறி வச்சுக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு. ஏன்னா இதெல்லாம் நம்மளாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை, நம்மளாம் வருவோம். நேத்து தூங்கிட்டு இருந்தோம், தீனு பார்த்தா இங்க இருக்கோம். ஸோ அந்த ஒரு
0: நேத்து நானும் தூங்கிட்டு தான்
2: அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தி பெரியமா எல்லாருக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும், என்னோட
0: உங்களுடைய டிக்டாக் நேரலை ஆதரவாளர்களுக்கும் சேர்த்து
2: உங்களுக்கு எல்லாரும் என்னோட நன்றி குறிச்சுக்கிறேன்.
0: சரி, ரொம்ப நன்றி சுதர். கடைசியா கான், ரொம்ப நன்றி கான். ஏன்னா வந்து இந்த சுற்றுச்சூழல் இது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. அது தொடர்பான காணொலியும் வந்து நம்ம மின்னல் சமூக ஊடகத்துல நம்ம கூடிய விரைவில் வந்து நம்ம ஏற்றம் செய்ய போறோம். அதையும் பார்க்க நம்ம நேயர்கள் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. நீங்க பேசினத எல்லாத்தையும் வைத்து மூவருக்கும் நீங்க யாருக்காச்சும் நன்றி சொல்லணுமா?
3: நான் யாருக்கு சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு, என் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என் யூனி கூட்டலி, பாலி கூட்டலி, அதுக்கப்புறம் என்னோட ரிலேட்டிவ், மெயின்லி என்னோட டாக்டர் அக்கிலா. அவங்க வந்துட்டு டிக்டாக்ல இவந்தும் அவங்களுக்கு தமிழ் புரியாமல் இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்.
0: சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க மூவருக்கும் நன்றி. உங்க கூட இணைந்திருந்த, இவ்வளவு நேரம் இணைந்திருந்த, வெளியே இருக்கிற உங்க நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி நம்ம கல்லூரி நிகழ்ச்சி, இன்றைய நிகழ்ச்சி இதோடு ஒரு நிறைவை நாடுகின்றது. 11:00 மேல் மலரும் நினைவுகளில் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடாடி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் கட்டடம் சரிந்த சம்பவத்தில் இரு மலேசியர்கள் பாதிக்கப்பட்டதை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. அவ்விருவரில் ஒருவர் பாதுகாப்பாக உள்ளார். மற்றொருவரின் நிலை குறித்த நம்பகமான தகவலை பெற மணிலாவில் உள்ள மலேசிய தூதரகம் முயன்று வருவதாக விஸ்வமித்ரா கூறியது. படிவம் 6 இனி உயர்கல்வி அமைச்சால் நிர்வகிக்கப்படும் நிலையில் அதன் மாணவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்க கடப்பாடு கொண்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே கூறினார். பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய அனைத்து கல்வி முறைகளும் இனி உயர்கல்வி அமைச்சின் கீழ் செயல்படும் என நிர்ணயிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் முகநூலில் இவ்வாறு குறிப்பிட்டார். நேற்று தஞ்சோங் மலிம் சங்கர் அசா மலையேறும் நடவடிக்கையின் போது காணாமல் போன நூர் இசாத்தி ஹுமைரா ஹசிசுலை தேடி மீட்கும் பணி இன்று காலை 9 மணியளவில் தொடங்கியது. 2 மோப்பநாய்கள் உட்பட தீயணைப்பு படை வீரர்கள், தன்னார்வலர்கள், அரசாங்க சார்பற்ற அமைப்புகளைச் சேர்ந்த 76 பேர் கொண்ட குழுவினர் அதில் ஈடுபட்டிருந்தனர். ஆயினும் அவரை இன்னும் கண்டுபிடிக்க இயலவில்லை. தேடி மீட்கும் பணி மாலை 6:30 நிறுத்தப்பட்ட வேளை நாளை அப்பணி தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்தம் செயலில் உள்ள போதும் நாட்டின் தெற்கில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 6 பெண்கள், சிறார் ஒருவர் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்தது. மேலும் 9 பேர் காயமடைந்தனர். நபேட்டியே மாவட்டத்தில் உள்ள ஸ அல் கர்பியே நகரை இஸ்ரேல் முற்றுகையிட்டதாக அது கூறியது. ஈரான் அணுவாயுதங்களை மேம்படுத்தாது என்றும் வட்டார நிலைத்தன்மையை சீர்குலைக்காது என்றும் பன்னாட்டு சமூகத்திற்கு உறுதியளிக்க தயாராக உள்ளதாக நாட்டு அதிபர் மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். ஈரான் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா அல் கமினேயின் மறைவுக்கு முன்பு வெளியிட்ட அந்த கூற்றை தற்போது மீண்டும் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு. பிரெஞ்சு பொது டென்னிஸ் போட்டி ஆடவர் முதல் சுற்றில் செர்பியாவின் மியோமிர் கெச் மனோவிச் ஹங்கேரியின் ஃபெபின் மரோசானை 7-6, 6-3, 6-4 என வெற்றி கொண்டார். மகளிர் முதல் சுற்றில் சீனாவின் வங் சின்யூ ஆஸ்திரியாவின் லிலி டேகரை 6-3, 3-6, 6-4 என வீழ்த்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்களே அழைத்து எங்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை விரும்பி கேட்க போறீங்க. எப்போதும் கூறுவதுதான், கடந்த சில வாரங்களில் அல்லது இந்த வாரத்தில் கூட உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாகி இருந்தால் இந்த முறை நீங்க புதிய நேயர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய தாழ்மையான அன்பான வேண்டுகோள். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அழைங்க, நிறைய பேசலாம். ஏன் அந்த பாடல் பிடிக்கும்னு சொல்லுங்க, பாடலை ஒலிபரப்பலாம், கேட்கலாம், ரசிக்கலாம். இது மலரும் நினைவுகள்.

0: உமாடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து செல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

0: வணக்கம் மின்னலப்பம். நான் வந்து சரோஜா சுங்கவித், சரோஜா ராஜேந்திர, சரோஜா கோபாலன் பேசுறேன்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம். சீலப்பா ராஜேந்திர, என் கணவர் அவர் இறந்துட்டாரு, எங்க அப்பா பேரு ஐசியில உள்ள சேர்த்தனம் சொல்றேன், கோபாலன் அவரே இறந்துட்டாரு எங்க அப்பா. ஆனா சுங்கவி தமன் தேசரியா சரோஜா கோபாலன். அப்ப பசுமை நிறைந்த நினைவுகளை பாட்டு ரத்த திலகம் படத்துல அந்த பாட்டு சுசீலாம் சந்திர, ஏன்னா நாங்க எஸ்டேட் ரோடு அந்த அஞ்சு ஸ்கூல் தங்கி போவோம். அப்ப அந்த காலத்துல அஞ்சு காசு தான் பஸ்ஸுக்கு, பெரிய சின்ன பிள்ளைங்களுக்கு. அப்ப பையன் ஆண் நண்பர்கள்லாம் மரம் ஏறி பழம் பறிப்பாங்க, நாங்களாம் எடுத்து போகுது.
1: கண்டிப்பாமா, அந்த அளவிற்கு நிறைய பசுமையான நினைவுகள் உங்களுக்கு இருக்கு, அதனால பசுமை நிறைந்த அப்படின்ற பாடலை விரும்பி கேக்குறீங்க.
0: தோழர்களை பறந்து கடைசி நாளே
1: அந்த பாடலை கண்டிப்பா உங்களுக்காக ஒளிபரப்புறோம், கேளுங்கம்மா.

0: வணக்கங்க பிரவீன், நான் தான் மணிவேந்தன் நினைக்கிறேன்.
1: வணக்கம் வணக்கம் மணிவேந்தன், எப்படி இருக்கீங்க ஐயா?
0: நலமா இருக்கேன், நீங்களும் நலமா இருக்கிறீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கேன். சரி சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: அந்த நாடோடி படத்துல ஒரு பாட்டு வருதுங்க, பறவை ஒன்று வர்ணங்கள் வேறு, பாட்டு ஒன்று ராகங்கள் வேறு, இரவு ஒன்று பருவங்கள் வேறு, இன்பம் ஒன்று உருவங்கள் வேறு. அத உலகம் இங்கும் ஒரே மொழி அந்த.
1: ஆஹா, ரொம்ப அழகா பாடியே காமிச்சிட்டீங்க. ரொம்ப நாள் ஆச்சுல நீங்க எனக்கு அழைச்சு. அதான் எப்ப அழைச்சாலும் வந்து பாடலை ரொம்ப அழகாக பாடியே காண்பிக்கும் நம்ம மணிவேந்தன் அவருக்காக அடுத்ததான் அந்த பாடல் கண்டிப்பா கேட்கலாம் ஐயா.
0: ரொம்ப நன்றிங்க பிரவீன்,
1: ரொம்ப நன்றி.

0: ராமச்சந்திரன் பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா நல்லா இருக்கிறேன்.
1: உங்க பின்னால ரொம்ப சத்தமா இருக்கு, உங்க பேத்திகளா?
0: ஆமாங்க சார், பேரங்களா வர காட்ல போறோம்.
1: அப்படியா, சரி சரி, சொல்லுங்க என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? அதாவது உங்க பேரன் பேத்திகளுக்காகவே விரும்பி கேக்குறீங்களா? சரி, கண்டிப்பா அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சு, நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா?
1: நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு இப்ப படுக்கறையிலே ரேடியோ கேட்டுட்டு இருக்கோம்.
0: ஆஹா, தூங்குவதற்கு முன் ஒரு ரொம்ப இனிமையான ஒரு மணி நேரம். இந்த மலரும் நினைவுகள் இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா. அந்த விருப்பமான நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: கண்காணும் மின்னல் தானோ காதல் கதைதானோ, அந்த பாட்டு போடுங்கய்யா.
0: குறிப்பா ஏமா இந்த பாடல்?
1: ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை கேட்டு. ரொம்ப நல்ல இனிமையான பாட்டு. எல்லாருக்கும் இந்த பாட்டை நான் கேட்கிறேன், உங்களுக்கும்.
0: சரி, கண்டிப்பா. எனக்காகவும் பாடல் விரும்பி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.
1: சரி பிரவீன், பாய்.

0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
1: அதான் நீங்க புதியவர்களுக்கு வழிவிடுங்கள் வழிவிடுங்கள் சொல்றீங்க.
0: எங்களுடைய அந்த வேண்டுகோளை கேட்கும் எங்களுடைய நேயர் மோனிகா சின்னப்பன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சரி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: அழகோடையில் நீந்தும் இள அன்னம்.
0: கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புறோம். ஏன் குறிப்பா அந்த பாடல்?
1: அருமையா ஜி ராமானன் ஐயரோட இசை அமைப்பு இந்த இரவு நேரத்துக்கு கேட்க அமைதியா நின்,
0: அதனால்தான் அந்த பாடல் தேர்ந்தெடுத்து. நன்றி,
1: வணக்கம்.

எயில் தோங்கிடும் கலை மாமையில், எயில் தோங்கிடும் கலை மாமையில் வண்ணம் உடைந்து அழகோண்ட.

பாரும் அது எழும்போதை புதன் மேலிடும் பாரும் அது எழும்போது.

தாங்கிடும் தோழே.

0: வணக்கம் பிரவீன், நான் சுலோச்சனா டைப்பிங்ல இருந்து அழைக்கிறேன்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் பிரவீன்.
1: டைப்பிங்லாம் என்ன சொல்லுது?
0: டைப்பிங்லாம் நல்லா இருக்கு, மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது.
1: அப்பதானே நல்லாவே இருக்கும், எல்லாம் மாறி மாறி வந்தா.
0: ஆமா,
1: சரி சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: எங்க அக்கும் மாமாக்கும் ரெண்டு பேருத்துக்கும் பாடல் கேக்குறேன், அன்று வந்ததும் இதே நிலா.
1: ரெண்டு பேத்துக்கு ரொம்ப பிடித்த பாடலா? இல்ல இப்பெல்லாம் புதுசா சொல்றாங்க கப்பல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த இணையர்களுக்கான பாடல், அந்த மாதிரி பாடலா?
0: ஆமா ஆமா ஆமா,
1: அந்த காலத்திலேயே இருந்திருக்கு.
0: அவங்க ரெண்டு பேரும் கேரள இருக்காங்க.
1: அப்படியா, சரி சரி. அவங்க என்றுமே வந்து ரொம்ப நலமா, ரொம்ப சிறப்பா, மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக அந்த பாடலை அடுத்து கேட்கலாம்.
0: ஓகே பிரவீன், ரொம்ப நன்றி.

0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கேன். எப்போதும் நம்ம கூட டிக்டாக் நேரலையில இணைவீங்க தானே நீங்க?
1: என்ன
0: பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: என்ன பாட்டுனா, நேற்று அண்ணம்மாவனுக்கு கல்யாணம், ஈஸ்வரன் சங்கவி, அவங்களுக்கு இந்த பாசமிருந்து ஒரு பாட்டு வரும் சார், வாராயத்தொழி, அந்த பாட்டு முடியுமா சார்?
0: சரி, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்புறோம்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி, நன்றி சார்.
2: என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன்.
3: அது என்னோட கடமை, நீ கவலைப்பட.
2: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடு ஊழி வாழ காலி.

0: ரத்னா பேசுறேன், பங்க்ஷால இருந்து.
1: வணக்கம் ரத்னா, எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? தான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறது.
1: அப்படியா? உங்க கூட இதுதான் நான் முதல் முறையா பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். வீட்டுக்காரருக்காக இந்த பாட்டு ஒளியேற்றுங்க.
1: என்ன பாடல்?
0: படகு ஓட்டி பாட்டு. பாட்டுக்கு பாட்டு எடுத்து
1: என்ன சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்களே, ஏன் வீட்டுக்காரரை பத்தி பேசும்போது இவ்வளவு வெக்கமா இல்ல என்னது?
0: இல்ல இல்ல இல்ல, அவருக்கு அன்னைக்கு அவர் வந்து பக்கத்துல நிக்கிறாரு, அதுக்கு என்ன பேசணும்னு தெரியல.
1: ஓ சரி, அவருக்கு வந்து நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிருங்க, அவர் ரொம்ப கேட்டதா. சரி, கண்டிப்பா உங்க கணவருக்காக அந்த பாடல் நாங்க ஒளிபரப்புறோம்.
0: ரொம்ப நன்றிங்க.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, ஒரு நாள் ஒரு கணவனும் மனைவியும் ஒன்றாக வீட்டிலே சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் பொரித்த கோழி வைக்கப்பட்டிருந்தது. சுவையான உணவு பதார்த்தங்கள் வைக்கப்பட்டு இருந்தன. கணவனும் மனைவியும் மனமகிழ்ச்சியோடு அந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது வீட்டிற்கு வெளியிலே ஒரு யாசகர் வந்து கதவை தட்டுகிறார். யார் கதவை தட்டுகிறார் என்று கேட்கிறார் கணவர். ஒரு ஏழை மிஸ்கின் நமது வீட்டின் வாசலை தட்டுகிறார் என்று பதில் சொல்லுகிறார் மனைவி. அவருக்கும் கொஞ்சம் உணவை கொடுக்கலாமே என்று கேட்கிறார் மனைவி. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார் கணவர். அந்த பரம ஏழையும் துரத்தி விடப்படுகிறார். நாட்கள் நகர்ந்தன. அந்த கணவர் வாழ்க்கையிலே வியாபாரத்தில் நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறார், நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கிறார். வசதியாக வாழ்ந்த அந்த கணவர் ஒரு நேரத்திலே ஏழையாக வறுமையின் பிடியிலே சிக்கிக்கொண்டு தவியாய் தவிக்கிறார். தன் மனைவியோடு குடும்பம் நடத்தக்கூட சக்தியில்லாமல் தன் மனைவியை தலாக்கு விடுகிறார். விவாகரத்து விடப்பட்ட அந்த பெண்மணி சிறிது நாட்களில் வேறொரு மனிதரை மறுமணம் செய்து கொள்கிறார். தனது இரண்டாம் கணவரோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்மணி ஒரு நாள் இரவிலே தன் கணவரோடு சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு முன்னிலையிலே பொரித்த கோழிகளும் சுவை நிறைந்த உணவு பதார்த்தங்களும் நிறைந்து கிடந்தன. அதே போன்று வாசலின் வெளியிலே கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்கிறது. அப்போது அந்த கணவர் கேட்டார், வெளியிலே யார் நிற்கிறார்? ஏதோ ஒரு ஏழை மிஸ்கின் வந்து யாசகன் கேட்கிறார் என்று மனைவி சொல்லிவிட்டு, அவருக்கு இந்த உணவு முழுவதையும் கொடுத்து விடலாமே என்று கேட்கிற போது அந்த கணவர், தாராளமாக கொடுத்து விடு என்று சம்மதிக்கிறார். அவருடைய மனைவி அந்த உணவை எடுத்துக்கொண்டு வெளியிலே சென்று யாசகரை பார்த்தபோது அதிர்ந்து போய்விட்டார். வருகிற போது அழுது கொண்டே வருகிறார் அந்த மனைவி. இரண்டாம் கணவரான அந்த மனிதர் கேட்டார், ஏன் அழுகிறாய் என்று காரணம் கேட்கிறார். அதற்கு அந்த மனைவி சொன்னார், யாசகம் கேட்டு வந்தவர் யாரென்று தெரியுமா? எனது முன்னாள் கணவர் என்று அவர் அழுகிறார். அதற்கு அவரது இரண்டாம் கணவர் சொன்னார், நான் யாரென்று தெரியுமா? ஒரு நாள் உமது வீட்டு வாசலிலே யாசகம் கேட்டு வந்தபோது உமது முன்னாள் கணவரால் விரட்டப்பட்டான் அல்லவா, அந்த ஏழை மிஸ்கின்தான் நான் என்று சொன்னாராம். பார்த்தீர்களா, வாழ்க்கையில் யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை. யாருக்கும் எந்த நிலைமையும் நிரந்தரமானதல்ல. எப்போது வேண்டுமானாலும் மேடும் பள்ளமும் நமது வாழ்க்கையிலே சுழன்று வரும். எனவே பணம் இருக்கிற போது நாம் அடுத்தவர்களுக்கு உரிய மரியாதை தந்து வாழ பழக வேண்டும். ஒரு ஏழை மிஸ்கீனாக இருந்தாலும் கூட அவரை நாம் ஏளனமாக பார்க்கக்கூடாது. அதே போன்று ஏழ்மையில் இருப்பவர்கள் எப்போதும் இந்த ஏழ்மை நமக்கு நிரந்தரம் என்றும் நினைத்துவிடக்கூடாது. ஒரு நேரத்திலே ஏழ்மையோடு வாழ்ந்தவர்கள் பிற்காலத்திலே வசதி வாய்ப்போடு வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆரம்பத்தில் வசதியாக வாழ்ந்தவர்கள் பிற்காலத்திலே ஏழைகளாக வாழ்ந்த வரலாறும் நிறைய இருக்கின்றன. எல்லா நேரத்திலேயும் அல்லாஹு தாலா நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை பிறருக்கு ஈந்து நாம் வாழ வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும். அந்த தர்மம்தான் நம்மை வாழ வைக்கும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸதகத்து தருதுல் பலா வல் கலா. நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, வசதி வாய்ப்போடு இருந்தாலும் சரி, அதிகமான தான தர்மங்களை செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை நீக்கும் என்று சொன்னார்கள். எனவே நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் தான தர்மங்களை செய்து பிறரை மகிழ்ச்சியோடு வாழ வைப்பதற்கும் நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته
1: நீர்களி இடம் பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
4: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
5: இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள் தகவல்கள் எல்லாத்தையும் ரொம்ப ரசிச்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

யுகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என் நாளும் முன்னினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். I'll see you soon.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: மயிலிறகே மயிலிறகே மணிக்கிளியே மணிக்கிளியே

0: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்

மின்னல் FM இளமை புதுமை இனிமை இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம்.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: பேசுறீங்களே.
1: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே. எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோ இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை. இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: கண்ணாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: ஏ, என்னால இவ்வளவு குட் ஆயிட்டீங்க, டயட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
2: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
1: நீயா கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
2: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
1: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும்
2: போடுங்க. தோட்டத்துல பத்தி கட்டி பத்து இருக்கம் பத்து

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனுன்மணி வீரமோகன். அறிவுசார தொழில்நுட்ப பரிமாற்றம் மூலம் துருக்கியுடனான தற்காப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த பெரும் வாய்ப்புகள் இருப்பதாக மலேசியா கருதுகிறது. துருக்கி தனது சொந்த தற்காப்பு திறன்களை வளர்த்துக் கொள்வதில் மேற்கொண்டுள்ள குறிப்பிடத்தக்க பயணம் அதற்கு சான்று பகர்வதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நூருடீன் தெரிவித்தார். ஜனவரி தொடங்கி நேற்று வரை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC சமூக ஊடகத்தள நடத்துனர்களை 271,472 உள்ளடக்கங்களை அகற்றக் கோரியுள்ளது. அவற்றில் 91 விழுக்காட்டு உள்ளடக்கங்கள், மோசடி நடவடிக்கைகள், இணைய சூதாட்டம் சம்பந்தப்பட்டவை என தொடர்பு அமைச்சர் டதுஃபாமி ஃபடேல் கூறினார். பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி திட்டங்களுள் ஒன்றான 6ஆம் படிவம் இனி உயர்கல்வி அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படும் நிலையில் அத்தரப்பினருக்கான தமது ஆதரவு தொடரும் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடிக் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சு 6ஆம் படிவ மாணவர்களுக்கு கல்வி உதவி நிதி வழங்கியுள்ளதோடு 6ஆம் படிவ கல்லூரிகளின் உருவாக்கத்தையும் விரிவுபடுத்தியுள்ளது. பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவுக்கு வடக்கே ஆஞ்சலஸ் நகரில் கட்டடம் சரிந்த சம்பவத்தில் மலேசியர் இருவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு மலேசியரின் நிலைமையை அறிந்து கொள்வதற்கான முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான அமைதி பேச்சு சீராகவும் ஆக்ககரமாகவும் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதேவேளை இறுதி உடன்பாடு எட்டப்படும் வரை தடைகள் செயலில் இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க ஈரான் உறவுகள் தொழில்முறையாகவும் பயனுள்ளதாகவும் உருவெடுத்துள்ளதாக அவர் கூறினார். தனது நெருங்கிய பங்காளி பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட 2 நாள்களுக்கு பிறகு செனகல் மக்களவைத் தலைவர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். இது கடன் சுமையில் தள்ளாடும் அந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் நிலவும் அரசியல் நெருக்கடியை மேலும் ஆழப்படுத்தியுள்ளது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து 2025-2026 பருவத்துக்கான இறுதி ஆட்டத்தில் மான்செஸ்டர் யுனைடெட் 3-0 என்ற கோல் கணக்கில் பிரைட்டனை வென்றது. அந்த கோல்களை முறைய பேட்ரிக் டோகோ, பிரையன் மம்போவோ, புரூனோ பெர்னாண்டஸ் ஆகியோர் புகுத்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்த தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

நேயர்களே, ஜுல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் நாள் காலை முதல் மாலை வரை அரஃபாவில் தங்கி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை புரிந்து பாவ மன்னிப்பு தேடுவதும் ஹஜ்ஜினுடைய அம்சங்களில் ஒன்றாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவர்க்கத்தை விட்டும் பூமிக்கு வந்து ஒருவரை ஒருவர் தேடி அலைந்து இறுதியில் அரஃபாவில் ஒருவரை ஒருவர் அறிந்து அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடி பிரார்த்தனை புரிந்தார்கள். இறைவா, நாங்கள் எங்களின் ஆத்மாக்களுக்கு தீங்கு இழைத்து விட்டோம். நீ எங்கள் பிழைகளை பொறுத்து அருள் புரியவில்லையானால் நாங்கள் மிக பெரும் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதே அவர்கள் செய்த பிரார்த்தனையாகும். அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை ஏற்று அவர்களின் பாவங்களை மன்னித்து பரிசுத்தவான்களாக ஆக்கி வைத்தான். இதுபோலவே அரஃபாவில் தங்கி பிரார்த்தனை செய்து பாவ மன்னிப்பு தேடும் ஹாஜிகளின் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்று அவர்களை பரிசுத்தவான்களாக ஆக்கிவிடுகிறான். யார் அல்லாஹுக்காக ஹஜ் செய்து அதன்பின் எவ்வித பாவமான காரியங்கள் செய்யாமலும் எவ்வித தீய வார்த்தைகள் பேசாமலும் இருக்கின்றார்களோ அவர்கள் தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தையைப் போல் பரிசுத்தவான்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள்.

நேர்களே, ஹஜ் செய்பவர்கள் மினா எனும் இடத்தில் ஆடு மாடு ஒட்டகை போன்ற பிராணிகளை அறுத்து குர்பானி செய்வதும் ஹஜ்ஜுடைய அம்சங்களில் ஒன்றாக கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவில் கட்டளையிட்டான். நபியே, நீர் உமது மகன் இஸ்மாயிலை எனக்காக அறுத்து குர்பானி செய்யும் என்பதே அல்லாஹுவின் கட்டளையாகும். உடனே நபி அவர்கள் அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்ற முற்பட்டார்கள். மகனை மினா எனும் இடத்திற்கு அழைத்துச் சென்று மகனிடம் கூறினார்கள், மகனே, நான் உன்னை அல்லாஹுக்காக அறுத்து குர்பானி செய்வதாய் கனவு கண்டேன். இது அல்லாஹுவின் கட்டளையாகும். எனவே இவ்விஷயத்தில் நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டபோது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், எனது தந்தையே, உங்களுக்கிடப்பட்ட அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்றுங்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை மறுமையில் பொறுமையாளர்களுடன் காண்பீர்கள் என்று கூறினார்கள். உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை மினா என்னும் பாறையில் படுக்க வைத்து கூரிய கத்தியால் கழுத்தை அழுத்தி அறுத்தார்கள். அச்சமயம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எனும் சப்தம் கேட்டது. நபி அவர்கள் அறுப்பதை நிறுத்திவிட்டு அன்னார்ந்து பார்த்தபோது ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கொழுத்த ஆட்டுடன் வருவதை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். உடனே நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வல்லாஹு அக்பர் வலில்லா இல்ஹாம் என்று கூறினார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடம் சொன்னார்கள், நபியே, உங்களுக்கு கனவின் மூலம் இடப்பட்ட கட்டளையை மெய்ப்பித்து விட்டீர்கள். அல்லாஹ் உங்கள் மகனுக்கு பகரமாய் இந்த ஆட்டையை பகரமாக்கியிருக்கிறான். இதை அறுத்து குர்பானி செய்யுங்கள் என்று கூறினார்கள். நபி அவர்கள் மகனுக்கு பகரமாய் அந்த ஆட்டை அறுத்து குர்பானி செய்தார்கள். இந்த சம்பவத்தின் மூலம் அல்லாஹ் நபி அவர்களை சோதித்து அந்த சோதனையில் அவர்கள் அடைந்த வெற்றியையும் அல்லாஹுக்கு வழிபடும் தன்மையையும் உலக மக்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறான். நபி அவர்களைப் போல் ஒவ்வொரு முஸ்லிம்களும் இறைவனின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹுக்காக இஸ்லாத்தை பாதுகாத்து வளர்ப்பதற்காக தங்களுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்யும் பக்குவத்தை அடைய வேண்டும் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஹஜ் செய்பவர்கள் துல்ஹஜ் மாதம் 10 நாள் மினாவில் குர்பானி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான்.

நேர்களே, ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்களும் கூட வசதியுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் இருக்கும் இடத்தில் குர்பானி செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடு ஒட்டகங்களை குர்பானி செய்யும் போது, இறைவா எனக்கு பகரமாக இவற்றை உனக்கு குர்பானி செய்கிறேன், நான் குர்பானி செய்யும் பிராணிகளின் உடல்கள் தோள்கள் தசைகள் எலும்புகள் உதிரங்கள் ரோமங்கள் அனைத்தும் என்னுடையதாக கருதுகிறேன், உனக்காக உனது மார்க்கத்துக்காக உனது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக நான் என்னை எப்போதும் குர்பானியாக்க தயாராக இருக்கிறேன் என்று எண்ணியவர்களாக குர்பானி செய்ய வேண்டும். முஸ்லிம்கள் குர்பானி செய்யும் பிராணிகளின் உதிரங்களோ தசைகளோ அல்லாஹுவை அடைவதில்லை என்றாலும், குர்பானின் மூலம் அல்லாஹுவுக்கு வழிபடும் தன்மைதான் அல்லாஹுவை அடைகிறது என்று அல்லாஹ் கூறியுள்ளான். குர்பானி செய்யும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் மகனார் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குர்பானி நினைவுபடுத்துகிறது. அவர்களை நினைவு கொள்ளும் முஸ்லிம்கள் அவர்களைப் போல அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பதற்கு தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காகவே வாழ்ந்தார்கள். அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடைவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. எனது தொழுகை, மற்ற வணக்கங்கள், எனது ஜீவியம், எனது மரணம் அனைத்தும் அல்லாஹுக்காகவே என்று கூறியவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் அவர்களுக்கு கலீலுல்லாஹ் என்ற சிறப்பு பெயரை கொடுத்திருந்தான். இப்பெயர் நபி அவர்களுக்கு முற்றிலும் பொருத்தமானது என்பதை அவர்களின் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே எல்லா மனிதர்களும் அல்லாஹுவின் மீது விசுவாசம் கொண்டு அவன் காட்டியுள்ள நல்வழியில் நடக்க முயற்சிக்க வேண்டும். எல்லா முஸ்லிம்களும் ஹஜ்ஜின் மகத்துவத்தை அறிந்து ஹஜ் செய்ய வசதியுள்ள அனைவரும் ஹஜ் கடமையை நிறைவேற்றி அல்லாஹுவின் நல்லருளை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களும் அவனுக்கு வழிபட்டு நடந்து அவனது கட்டளைகளை நிறைவேற்றி அவனது அன்பையும் அருளையும் அடைவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
0: ஹஜ்ஜி பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, செவ்வாய்க்கிழமை இரவு மணி 9:15 புனித இரவு, புதன்கிழமை நண்பகல் மணி 12:30 உன்னத யாத்திரை, மாலை மணி 4:30 ஹஜ்ஜி பெருநாள் சிறப்பு நாடகம், இரவு மணி 9:15 தியாக சிந்தனை ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: இளமை, புதுமை, இனிமை.

0: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சுங்க வணக்கம் மின்னல். உங்கள் காலை பொழுதை உற்சாகப்படுத்த நாங்க தயார். இந்த பக்கம் மோகன், அந்த பக்கம் போனா வந்திருக்காங்க.
1: வணக்கம் நேர்களே, வணக்கம் மோகன். திங்கட்கிழமை கொஞ்சம் பரபரப்பு, இன்றைக்கு குறைவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம்.
0: ஆமா, வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பிள்ளைங்களும் விடுமுறையில இருக்காங்க,
1: விடுமுறையில இருக்காங்க,
0: பெரியவங்களும் விடுமுறையில இருக்கிற மாதிரி தெரியுது.
1: ஆமா, அதனால இந்த திங்கட்கிழமை சில நேரங்கள்ல விடுமுறையா இருந்தாலும் வேலைக்கு போற சூழல பலருக்கு இருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு வேலை நாள் தான்.
0: ஆமா, இன்றைக்கு வேலை நாள் தான்.
1: உற்சாகமா காலையிலேயே வேலைக்கு போகணும், இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ண போறாங்க அப்படின்னு எழுந்து இருந்து நடை போட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
0: கண்டிப்பா 10 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். இன்றைக்கு திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 11 நாள், 2026 மே 25 திங்கட்கிழமை பொழுது. இன்றைய நாள் ரொம்ப உற்சாகமான, ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு நாளாக உங்க எல்லாருக்கும் அமையட்டும். அதுக்கு நம்ம பொறுப்பெடுத்துக்குவோம்.
1: கண்டிப்பா நிச்சயமா, காலை மணி 10 வரைக்கும் ஒரு எங்களோட மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.
0: ஆமா,
1: நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போக போறோம்.
0: ஆமா, இன்றைக்கு திங்கட்கிழமை சிவன் போற்றி பாடலோடு தொடங்க.

0: வணக்க மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: வணக்கம், நான் கோச் வின்குமார் பேசுறேன். சோ இன்னைக்கு சூப்பர்மேன் அப்படின்ற ஒரு வொர்க் அவுட பத்தி நம்ம பார்க்கலாம், சரியா? சோ இந்த வொர்க் அவுட் வந்து நம்ம கீழே முத நீங்க தரையில படுத்துக்கங்க. அதாவது உங்களோட நெஞ்சு பகுதியும் உங்களோட வயிறு பகுதியும் தரையில இருக்கணும், சரியா? பறப்பதை போல இருக்கணும். அதாவது நம்மளோட கைகள் நேராக்கி, கால்கள் பின்னாடி ரெண்டும் நேராக்கி இருக்கணும். ரெண்டு கைகளும் கால்களும் மேல நோக்கி கீழே திரும்பவும் இறங்கணும். அதாவது மேல உயர்த்தி கீழே இறக்கணும். இது ஏறக்குறைய வந்து 20 தடவை 4 செட் நம்ம வந்து செய்யணும். இது வந்து நார்மலி வந்து நம்மளோட முதுகு எலும்பு தண்டு இருக்குல்ல, அதை நேராக்குறதுக்கு, அதாவது நம்மளோட உடம்பு போஸ்டர் நேராக்குறதுக்கும், நம்மளோட இடுப்பு பகுதியில் உள்ள தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். மறுபடியும் நான் நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: வணக்கம், இணையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்றைக்கு ஒரு விஷயம் கேட்க போறோம். அது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு
1: கண்டிப்பா இருக்க போது, அது கேட்கலாம். இப்ப இன்றைய நாளிதழ்கள் என்னென்ன செய்திகள் வந்திருக்குன்னு பார்க்க போறோம். சரி, மலேசிய நண்பர்ல வந்திருக்கக்கூடிய செய்தி, உயர்கல்வி மேற்கொள்வதற்காக மேலும் 169,803 மாணவர்களுக்கு உயர்கல்வி நிலையங்கள்ல இடங்கள் வழங்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்ற விவரத்தை உயர்கல்வி அமைச்சு வந்து தெரிவிச்சிருக்காங்க.
0: அதனை அடுத்து மக்கள் ஓசையில் வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, மலேசியாவில் கோவிட் நிலவரம் இன்னும் சீராகவே உள்ளது என்று சுகாதார அமைச்சு கூறியிருக்கிறாங்க. நாடுடன் ஒப்பிடுகையில் கோவிட் பாதிப்பு மலேசியாவில் இன்னும் அதிகமா குறைந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து மற்றொரு செய்தி, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் குறிப்பா அந்த PMKSI நேரடியாக சென்று ஆலோசனை சேவைகளை நிதி உதவிகளும் வழங்க தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு குஸ்கோப் தனது 4 நிதி நிறுவனங்களை இந்த பணிக்கு வந்து அனுப்பும் நடவடிக்கையை முன்னெடுத்திருப்பதாக அதை பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன.
0: அதனை அடுத்து இப்ப ஜோஹர் வந்து பாத்தீங்கன்னா JDT வந்து வரலாற்று மலேசிய வெற்றி பெற்றிருக்கிறாங்க இல்லையா. இன்றைக்கு அவங்களுக்கு எல்லாம் பொது விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. ஜோஹர் பாருக்கு நமது வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம்.
1: சரி, 10 மணி வரைக்கும் இன்னும் இந்த பற்றிய விவரங்கள் உங்களுக்காக தொடர்ந்து நம்ம பேச போறோம், நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்க போறோம். இப்போ நம்ம காலையிலே ஒரு கேள்வியோட நம்ம வந்திருக்கோம்.
0: ஆமா, என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ வேலைக்கு போவோம், அலுவலகம் கண்டிப்பா இருக்கும், எல்லாருக்கும் உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கும்.
1: ஆமா, அது இருக்கணும் கண்டிப்பா.
0: என்னதான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க உங்க உட்கார இடத்துல வச்சிருக்கீங்க?
1: சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதான் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் செடி வச்சிருப்பாங்க, சில பேர் ஏதாவது செலவு வச்சிருப்பாங்க, இல்ல சில பேர் ஏதாவது புகைப்படம் வச்சிருப்பாங்க. சில பேர் நம்ம கிட்ட நெருங்கணும் அவ்வளவு உச்சகமாயிரும்.
0: மீன் கூட வளர்க்கறாங்க, மேசில தண்ணீர் வைத்து மீன் கூட வளர்க்கறாங்க. அது நான் அதிசயமா பாக்கறேன்னா இல்ல வழக்கமா இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா 5G கொண்டு வந்த பிறகு அதெல்லாம் இருக்கிறதே இல்ல. இப்ப நம்ம அலுவலகத்துல ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா சில பேர் வந்து இந்த மீன் வளர்க்கறது, செடி கொடி மரம் எல்லாமே இருக்கும் அதுல.
1: ஐயோ, மரம்லாம் நடுறாங்க. சரி, நீங்க அழைத்து சொல்லுங்க, உங்க வேலை இடத்துல உங்க அலுவலகத்துல இருக்கக்கூடிய இந்த மேசை, உங்களுடைய மேசையில என்னெல்லாம் பொருட்கள் வைத்திருக்கீங்க அப்படின்றத பகிர்ந்து கொள்ளுங்க. 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு கிராமத்தில் சின்ன கல்லூரி ஒன்று இருந்தது. அந்த கல்லூரியின் தத்துவ பாட பிரிவில் இருந்த ஆசிரியர் மாணவர்களின் மனதில் நன்றாக பதியும் வகையில் பாடம் சொல்லி தருவார். ஒரு நாள் அவர் பிரச்சனைகள் பற்றி பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது மாணவர்களை பார்த்து, இங்க பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஆனால் யாரும் பதில் சொல்லவில்லை. அது ஆசிரியர் எதிர்பார்த்த பதில்தான். அவர் சிரித்துக் கொண்டே, சரி, நான் உங்களுக்கு ஒரு செயல்பாடு தருகிறேன், அதை செய்கிறீர்களா என்று கேட்டார். எல்லா மாணவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஆசிரியர் சொன்னார், நான் இந்த வகுப்பறைக்குள்ள ஒரு பாத்திரத்தை மறைத்து வைத்திருக்கிறேன், நீங்க அதை கண்டுபிடிக்க வேண்டும். உடனே எல்லா மாணவர்களும் அந்த பாத்திரத்தை தேட ஆரம்பித்தார்கள். சில நேரம் கழித்து ஒரு மாணவன் மட்டும் அதை கண்டுபிடித்தான். அப்போது ஆசிரியர் எல்லாரையும் பார்த்து, இந்த செயல்பாட்டில் இருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். அதன் பின் ஆசிரியர் அமைதியாக சொன்னார், நான் உங்களுக்கு கொடுத்த இந்த செயல்பாடுதான் பிரச்சனை, நீங்க கண்டுபிடித்த பாத்திரம்தான் அதற்கான தீர்வு. செயல்பாடு என்ற பிரச்சனையை கொடுத்த நான் தான் பாத்திரம் என்ற தீர்வையும் அதனுடன் சேர்த்து வைத்திருந்தேன். அதே போலதான் வாழ்க்கையும், தீர்வு இல்லாத பிரச்சனையை இறைவன் யாருக்கும் கொடுப்பதில்லை. ஆசிரியர் சொல்வதும் சரிதானே, பிரச்சனைகள் நமக்கு பயம் கொடுக்க வரவில்லை, நம்மை பலமாக்க தான் வருகின்றன. நம்பிக்கையுடன் தேடி பார்த்தால் ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ளும் ஒரு தீர்வு நிச்சயமாக இருக்கும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

கள்ளுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம், உள்ளம் பொய்கள் சொல்வதுண்டு ஏன் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படும், எவனும் மிருகமாவதுண்டு ஏன் குரங்குக்கும் மன

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. இன்றைக்கு நேர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்.
1: அதாவது உங்களுடைய அலுவலகத்துல மேசைன்னு உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, உங்களுடைய இடம், அந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க? வித்தியாசமான பொருட்கள் எல்லாம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க.
0: ஆமா, குணசேகரன் சொல்லுங்க, என்ன வச்சிருக்கீங்க?
1: உங்களுக்கும் பூனைக்கும் பொம்மைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே சார்.
2: ஏன்னு கேளுங்க. ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு பொம்மைய
1: வச்சிருக்கேன்.
2: எனக்கு கோபம் வந்துச்சுன்னா பேனா எடுத்து அடிச்சிருவேன்.
0: பொம்மை அடி
1: ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எங்க
0: அர்த்தம் இருக்காதா இவருக்கு? இவருடைய அகராதியில பெரிய அர்த்தம் வச்சிருக்காருதா?
1: ஏறக்குறைய எத்தனை பொம்மை இருக்கும் சார் உங்க மேசையில?
2: ஏழு பேர் இருக்காங்க.
1: தப்பவே முடியாது.
0: நாங்க என்ன கேட்டோம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஏதோ தப்பான கேள்வி
1: கேட்டுட்டேன். பெண்கள் கூட அழைக்கலாம், ஆண்கள் கூட அழைக்கலாம். உங்க இடத்துல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கலாம். நிறைய புகைப்படங்கள் வச்சிருப்பீங்க, செடி கொடி எல்லாம் வச்சிருப்பீங்க, மரமே வச்சிருப்பீங்க. என்ன வச்சிருக்கீங்க உங்க மேசை மேல? அழைத்து சொல்லுங்க.

0: வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது உங்க மேசையில, அதாவது வேலை இடத்துல இருக்கக்கூடிய மேசையில என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: அடுத்த நேரம் அழைப்புல இருக்காங்க
0: சுபத்ரா, சொல்லுங்க.
2: அப்புறம் வந்து பாபாவோட போட்டோ ஃப்ரேம் வச்சிருக்கேன், அப்புறம் நிறைய பிளவர்ஸ் வச்சிருப்பேன், மணி பிளார், இந்த மாதிரி பிளவர்ஸ். காலையில போயிட்டு அது ஒரு தண்ணியெல்லாம் மாத்திட்டு அந்த பிளவர்ஸ் பார்க்கும் போது லைக் அது ஒரு பாசிட்டிவ் ஃபோராவா இருக்கும். அப்புறம் நல்ல மோட்டிவேஷன் ரூம் பூரா லைக் மோட்டிவேஷன் போர்ட் மாட்டி வச்சிருப்பேன்.
0: ஒவ்வொரு நாளும் போய் படிப்பீங்களா இல்ல எப்படி?
2: அன்னாடிக்கும் அது ரூம்ல லைட் ஆன் பண்ணோடனே நான் போய் படிப்பேன், ஒவ்வொரு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் படிப்பேன். ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும், அதாவது வேலை செய்யற இடம் இல்லையா, 8 hours நம்ம அங்க உட்காந்துருக்கணும் இல்லையா.
1: இவ்வளவு வச்சிருக்கீங்களா மேச மேல? புத்தகத்தை வச்சு எழுதுறதுக்கு இடம் இருக்கா?
2: அதெல்லாம் இருக்கு, பெரிய மேச தான்.
0: அவங்க ரிச்சம் சொல்லிருந்தாங்கல்ல புவனா, அதாவது நம்ம வீட்டை தாண்டி வேலை இடத்துல அதிக மணி நேரம் செலவு பண்றோம், அந்த இடத்த சரியா வச்சுக்கிறதும் நமக்கான உற்சாகம் தான்.
1: சுத்தமா அழகா வச்சிருக்கிறவங்க ஒரு புறம் இருக்கும், அந்த மேச எதுக்கு இருக்குன்னு தெரியாம ஒருத்தவங்க இருப்பாங்க,
0: சுத்திட்டு இருப்பாங்க,
1: பெரிய அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே இருக்காது அதுல, அந்த மாதிரி இருப்பாங்க. எது எப்படி நம்ம அவங்க சொன்ன மாதிரி தான், எவ்வளவு நேரம் பாதி நேரத்தை நம்ம வந்து அலுவலகத்துல செலவு பண்றதுனால மேசை சுத்தமா இருக்கிறது ரொம்ப முக்கியம்.
0: சில பேர் எல்லாம் பாருங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய புகைப்படத்தை வச்சிருப்பாங்க.
1: ஆமா,
0: அது ஏன் அப்படின்னா, என்னதான் வேலையில வந்து மன உளைச்சல் அதிகமா இருந்தாலும் அவங்களை பார்க்கும் போது எல்லாம் கரைஞ்சிரும்,
1: அதெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல நம்மளுடைய மேசையை வந்து பார்க்கும் போது அது சுத்தமா இருக்கும் பொழுது நம்மளுக்கு வேலையில இன்னும் ஆர்வம் வருதான்.
0: சரி, ஆர்வம் வரட்டும், இன்னும் நிறைய கதைகள் பேசலாம், இணைந்திருங்க.

0: இணைய மோசடி சூதாட்டம் தொடர்புடைய 91 விழுக்காட்டு உள்ளடக்கங்களை அகற்றியுள்ளது MCMC. இணையவழி வாகன உரிமம் மாற்றம் இன்று முதல் தற்காலிக நிறுத்தம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 முதன்மை செய்திகளுடன் மனுன்மணி வீரமோகன். அறிவுசார தொழில்நுட்ப பரிமாற்றம் மூலம் துருக்கியுடனான தற்காப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த பெரும் வாய்ப்புகள் இருப்பதாக மலேசியா கருதுகிறது. துருக்கி தனது சொந்த தற்காப்பு திறன்களை வளர்த்துக் கொள்வதில் மேற்கொண்டுள்ள குறிப்பிடத்தக்க பயணம் அதற்கு சான்று பகர்வதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது கலீத் நூருடீன் தெரிவித்தார். வியூக தொலைநோக்கு, கடப்பாடு, தொழில்துறை உறுதிப்பாடு ஆகியவற்றின் மூலம் இது சாத்தியமானதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். துருக்கிக்கும் இடையேயான தற்காப்பு ஒத்துழைப்பில் 3 கடலோர காவற்சுற்று கப்பல்கள் கட்டுமானம் ஒரு வரலாற்று தருணம் என்று டாக்டர் ஸ்ரீ முகமது கலீத் நூருடீன் கூறினார். ஜனவரி தொடங்கி நேற்று வரை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC சமூக ஊடக தள்ள நடத்துனர்களை 271,472 உள்ளடக்கங்களை அகற்ற கோரியுள்ளது. அவற்றில் 91 விழுக்காட்டு உள்ளடக்கங்கள், மோசடி நடவடிக்கைகள், இணைய சூதாட்டம் சம்பந்தப்பட்டவை என தொடர்பு அமைச்சர் டத்து ஃபாமி ஃபாடேல் கூறினார். இதனிடையே முகநூலில் 81 விழுக்காட்டு இணைய சூதாட்ட நடவடிக்கைகள் தொடர்பான பதிவேற்றங்களும் 58 விழுக்காட்டு மோசடி நடவடிக்கைகள் குறித்த பதிவுகளும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் கடந்த ஆண்டு மோசடி கும்பல்கள் மலேசியர்களுக்கு ஏற்படுத்திய இழப்பு 2.7 பில்லியன் ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ள வேளை இந்நிலை கவலை அளிப்பதாக ஃபாமி கூறினார். பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வித் திட்டங்களுள் ஒன்றான 6 படிவம் இனி உயர்கல்வி அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படும் நிலையில் அத்தரப்பினருக்கான தமது ஆதரவு தொடரும் என கல்வி அமைச்சர் ஃபட்னா சீடிக் தெரிவித்துள்ளார். இவ்வேளையில் தேசிய 6 படிவ மாணவர் நிகராளி குழு, மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம், மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் ஆகிய பொது உயர்கல்விக் கழகங்களுடன் இணைந்து 6 படிவ கல்வித் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்த பட்டுள்ளதையும் அவர் நினைவு கூர்ந்தார். கல்வி அமைச்சு 6 படிவ மாணவர்களுக்கு கல்வி உதவி நிதி வழங்கியுள்ளதோடு 6 படிவ கல்லூரிகளின் உருவாக்கத்தையும் விரிவுபடுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிற்கு வடக்கே ஏஞ்சலஸ் நகரில் கட்டடம் சரிந்த சம்பவத்தில் மலேசியர் 2 பாதிக்கப்பட்டுள்ளதை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 1 பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு மலேசியரின் நிலைமையை அறிந்து கொள்வதற்கான மலேசியாவில் உள்ள மலேசிய தூதரகம் உறுதி செய்யப்பட்ட தகவல்களை தீவிரமாக சேகரித்து வருவதாகவும் அமைச்சு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இவ்வேளை அவ்விரு நபர்களின் நெருங்கிய உறவினர்களை கண்டறிந்து அவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்த தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. சாலை போக்குவரத்து துறை JPJ வாகன உரிமையை மாற்றுவதற்கான இணைய வழி சேவையை இன்று தொடங்கி தற்காலிகமாக முடக்குவதாக அறிவித்துள்ளது. பொது வலைதளங்கள், மின்னணு இயந்திரங்கள், JPJயின் வர்த்தக பங்காளிகளான MyEG, EO2 நிறுவனம் உள்ளிட்ட அனைத்து இலக்கவியல் வழிகளும் இதில் அடங்கியுள்ளதாக JPJ தலைமை இயக்குநர் டாக்டர் AD ஃபட்லி ராம்லி தெரிவித்தார். புதிய பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்களின் அனுமதியின்றி வாகன உரிமை மாற்றப்பட்ட சம்பவங்கள் குறித்து அதிகாரப்படி அல்லது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட பல புகார்களை தொடர்ந்து இந்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே இன்று தொடங்கி தனிநபர், தனியார் நிறுவனங்களை உள்ளடக்கிய அனைத்து வாகன உரிமை மாற்ற நடைமுறைகளும் JPJ முகப்புகள் வழியாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும் என டாக்டர் AD ஃபட்லி தெரிவித்தார். குளோபல் சுமுத் ஃபுளோட்டிலா GSF 2.0 மனித நேய பணித்திட்டத்தில் பங்கேற்ற அனுபவம் மலேசிய இந்திய ஆர்வலர் பத்மநாபன் சிவசாமியின் சமய இன பின்னணியை பொருட்படுத்தாமல் பாலஸ்தீன மக்களுக்கான பன்னாட்டு முயற்சிகளை தொடர்வதற்கான உறுதியை வலுப்படுத்தியுள்ளது. கேப்டன் சிவா என்று பரவலாக அறியப்படும் பத்மநாபன் இந்த பணியில் தனது பங்கேற்பு காசா மக்கள் அனுபவிக்கும் இன்னல்களின் உண்மை நிலை குறித்த பரந்த கண்ணோட்டத்தை வழங்கியிருப்பது என்பதுடன் இனங்கடந்த மனிதநேய உணர்வை வலுப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே பாலஸ்தீன விவகாரம் பல்வேறு இன சமய பின்னணியை கொண்ட மலேசியர்கள் உட்பட அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைக்கும் உலகளாவிய மனுக்குள்ள நெருக்கடியாக கருதப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசியப்பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: ஈரானுடனான அமைதி பேச்சு சீராகவும் ஆக்ககரமாகவும் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதேவேளை இறுதி உடன்பாடு எட்டப்படும் வரை தடைகள் செயலில் இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க ஈரான் உறவுகள் தொழில்முறையாகவும் பயனுள்ளதாகவும் உருவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தெஹ்ரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவோ கையகப்படுத்தவோ கூடாது என்றும் எச்சரித்தார். ஈரானுடனான தற்போதைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருப்பதாகவும் மேலும் திறமையான அணுகுமுறையின் ஒரு பகுதியாக இருப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். அத்துடன் தற்போது கையாளப்படும் செயல்முறை தெஹ்ரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுக்கும் என்றும் வலியுறுத்தினார். தனது நெருங்கிய பங்காளி பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இரண்டு நாள்களுக்கு பிறகு சினைகள் மக்களவைத் தலைவர் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். இது கடன் சுமையில் தள்ளாடும் அந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் நிலவும் அரசியல் நெருக்கடியை மேலும் ஆழப்படுத்தியுள்ளது. எல் மாலிக் நடியேவின் இந்த நடவடிக்கை பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் ஓஸ்மானே சோன்கோ அதிபர் பசிரோ டியோமானேவுக்கு சவால் விடுக்கும் வகையில் பெரும்பான்மையை கொண்டுள்ள தனது பாஸ்தேவ் கட்சி மக்களவைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட வழிவகுத்துள்ளது. அந்த பதவிக்கான வாக்கெடுப்பு செவ்வாய்க்கிழமை திட்டமிடப்பட்டுள்ளது. விண்வெளி வீரர்கள் மூவரை பூமியை சுற்றி வரும் தியாங்கோங் விண்வெளி நிலையத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் சீனா ஜென்சோ 23 விண்கலத்தை பாய்ச்சியுள்ளது. லாங் மார்ச் 2F ஏவுகணை மூலம் சுமந்து செல்லப்பட்ட அந்த விண்கலம் நேற்று வடமேற்கு சீனாவில் உள்ள ஜிகுவான் செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் இருந்து செலுத்தப்பட்டது. 2030 மனிதர்களை நிலவில் தரையிறக்கும் தனது இலக்கை நோக்கி பெய்ஜிங் செயல்பட்டு வரும் நிலையில் விண்வெளியில் நீண்ட கால மனித உடலியல் குறித்து ஆய்வு செய்ய இது வழிவகுக்கிறது. விளையாட்டு 2026 மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி அதன் இறுதிச் சுற்றில் தேசிய ஆடவர் இரட்டையர் இணை கோசிவே நூர் இசுடின் மொஹமட் ரம்சானி வெளிப்படுத்திய உயர் போராட்ட குணமும் ஆற்றல்மிக்க ஆட்டத்திறனும் துணை பிரதமர் டதுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடியின் பாராட்டை பெற்றது. ஆடவர் இரட்டையர் பட்டத்தை தேசிய இணையினர் வெல்லவில்லை என்றாலும் போட்டி முழுவதும் அவர்கள் வெளிப்படுத்திய ஆட்டம் மலேசியர் அனைவரையும் பெருமிதம் கொள்ளச் செய்ததாக அவர் கூறினார். இப்போட்டியில் தேசிய அணி டென்மார்க்கைச் சேர்ந்த டேனியல் லுட்கார்ட் மேட்ஸ் வெஸ்ட்கார்ட் இணையினரிடம் 21-16 21-17 எனும் புள்ளிகளில் வெற்றியை நழுவவிட்டனர். விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. மான்செஸ்டர் யுனைடெட் கேப்டன் புரூனோ பெர்னாண்டஸ் ஒரே பருவத்தில் 21 என அதிக கோல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததற்கான புதிய சாதனையை படைத்துள்ளார். எம்எக்ஸ் அரங்கில் நடைபெற்ற பிரைட்டனுடனான 2025-2026 பருவத்துக்கான இறுதி ஆட்டத்தில் பேட்ரிக் டோர்கு ஒரு கோல் புகுத்துவதற்கு புரூனோ உதவியாக இருந்தார். அந்த கோல் 33 நிமிடத்தில் அடிக்கப்பட்டது. இதன் மூலம் அந்த போர்த்துகீசிய மத்திய திடல் ஆட்டக்காரர் தியரி ஹென்றி கெவின் டி புரூனி ஆகியோரின் முந்தைய சாதனையை முறியடித்தார். அவர்கள் ஒரே பருவத்தில் 20 கோல்கள் புகுத்துவதற்கு உதவியாக இருந்தனர். இணைய மோசடி சூதாட்டம் தொடர்புடைய 91 விழுக்காட்டு உள்ளடக்கங்களை அகற்றியுள்ளது MCMC. இணையவழி வாகன உரிமை மாற்றம் இன்று முதல் தற்காலிக நிறுத்தம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2005 ஆண்டு இன்றைய நாளில் தலைநகர் ஜே டபிள்யூ மேரியட் விடுதியில் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ முகமது நஜிப் துன் ரசா பிரிடுவா மைவி வாகனத்தை அதிகாரப்படியாக அறிமுகம் செய்து வைத்தார். மைவி என்ற பெயர் மை வெஹிக்கல், எனது வாகனம், மை விஷன், எனது தொலைநோக்கு என்ற பதங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த வாகனம் 1.0 லிட்டர், 1.3 லிட்டர் என இரண்டு வகை இயந்திர ஆற்றலுடன் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1.0 லிட்டர் வகை வாகனத்தில் இஜேவி இயந்திரம் பொருத்தப்பட்டிருந்தது. இது 43 கிலோவாட் ஆற்றலை உருவாக்கும் திறன் கொண்டது. இதன் விலை 41,200 ரிங்கிட். 1.3 லிட்டர் வாகனம் SX, SXI, EZ, EZI என நான்கு வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவை K3VE வகை இயந்திரத்துடன் 64 கிலோவாட் ஆற்றலை உருவாக்கும் திறனை கொண்டிருந்தன. இந்த நான்கு வகையும் 44,755 ரிங்கிட் முதல் 51,130 ரிங்கிட் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்பட்டன. பிரிடுவா நிறுவனம் மைவி வாகனங்களை கிளிட்டரிங் சில்வர், ஓசி ஆரஞ்சு, இபோனி பிளாக், கிளாசிக் கோல்டு, ஆலிவ் கிரீன், மோகா சில்வர், மிஸ்டிக் ரெட் என ஏழு வண்ணங்களில் அறிமுகப்படுத்தியது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம். இன்றைக்கு உங்களோட மோகன் மற்றும் புவனா பேசிட்டு இருக்கோம். உங்கள் காலை பொழுதினம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, இன்றைக்கு எங்களோட இணைந்திருக்கும் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்களா? உங்க கார் இப்போது நீங்க வந்து வேலைக்கு போகும்போது, வெளியில போகும்போது, காரை எடுக்கும்போது முதல்ல எது எதை பாப்பீங்க?
0: எதை பாப்பனா வாகனத்தை தான் பாப்பாங்க. ஒரு சிலர் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா. இப்போ வாகனம் வெளியதான் வாசப்படி முன்னுக்கு இருக்கும். வாகனம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் பாப்பேன். இப்ப நீங்களா இருந்தா என்ன விஷயம் பாப்பேன்?
1: ஒரு எங்க போனாலும் ஒரு நாள்ல வந்து நான்கு முறை கார் எடுக்கிறேன்னா, அந்த நான்கு முறை என்ன செய்வேன்னா,
0: ஓ
1: நான்கு டைரி முத பாத்துருவேன். ஒரு சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், முதல்ல கார் அங்க
0: இருக்குதான் சுத்தமா இருக்கான்றத கொஞ்சம் சரிப்படுத்திக்குவேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் வாகனத்தை ஓட்டும் போது கொஞ்சம் எனக்கு அப்படியே நிம்மதியா இருக்கும். அதனால நான் இதெல்லாம் பாப்பேன். நீங்க எதை பாப்பீங்க?
1: நான்கு ஏழு ஆறு எட்டு

0: வணக்கம். இன்னும் திங்கட்கிழமை தொடங்கி உங்களுக்காக வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம அரசாங்கம் சார்ந்த விவரங்கள் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம்.
1: சரி, அடுத்ததாக மித்ராவின் தலைமை இயக்குனர் ரவீந்திரன் நாயர் இருக்கிறாரு.
2: கபாஜிக்கான்னு சொல்றப்ப வந்துட்டு நிறைய கபாஜிக்கானோட கவர்மெண்டோட கபாஜிக்கானோட இதையெல்லாம் இருக்கு. ஏன்னா மித்ரான்னு சொல்றப்ப வந்துட்டு ஓவராலா நம்மளோட இன்சார்ஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு இல்ல, ரோல் வந்துட்டு இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் தான். இந்த கேட்டகரியில பாக்க போனீங்கன்னா வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 9 கேட்டகரி இருக்கு இதுல வந்துட்டு, இன்க்ளூடிங் த குரோனிக்கல் சீக், ஈவன் வி ஆர் சப்போர்ட்டிங் இன் டெர்ம் ஆஃப் த வயசானவங்களுக்கு, கிரிட்டிக்கலான சீக்ல இருக்கிறவங்களுக்கு. சில பேருக்கு வந்துட்டு பேபி பிறந்தா அவங்களுக்கு சில சில பிரச்சனைகள் இருக்கு, அந்த பேபி பிறந்தா அதுவும் சப்போர்ட் பண்றோம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் பேமெண்ட் இருக்கு.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: வணக்கம். இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோங்க.
2: காலையிலயோ எப்பயோ நீங்க கார் எடுக்கும் போது, உங்க வீட்ல இருந்து புறப்படும் போது முதல்ல உங்க கார்ல என்ன சரி பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: முதல்ல கார் இருக்கா இல்லையான்னு பாக்கணும்.
2: ஆமா,
1: அதுக்கப்புறம் என்ன விஷயம் நீங்க பாப்பீங்க சித்ரா சொல்லுங்க.
3: கண்டிப்பா பெட்ரோல் தான், ஏன்னா அது ஒரு சம்பவமும் நடந்தது. முதல் நாள் என் கணவர் வந்து வாகனத்தை எடுத்துட்டு போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு கொண்டாந்து வச்சுட்டாரு.
1: சரி,
3: மறுநாள் காலையில நான் ஸ்டார்ட் பண்ணும் போது ரெட் காட்டிருச்சு. காலையில நான் வேலைக்கு போய் தான் ஆகணும், பெட்ரோல் ஸ்டேஷன் தான் போய் நிக்க முடியாது. ஏன்னா நான் அந்த டைமுக்கு கிளம்பும் போது பெட்ரோல் ஸ்டேஷன் போனாலும் லேட் ஆகும்னு சொல்லிட்டு வேண்டாம் அந்த கடவுள் இல்ல காலையில அந்த மஞ்ச கலர் சமிஞ்சையிலேயே வேலைக்கு போயிட்டு திரும்பி வேண்டாத கடவுள் இல்ல பத்திரமா போயிடணும்னு சொல்லி வந்து பெட்ரோல் ஸ்டேஷன் பெட்ரோல் ரீஃபில் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். 7 மணிக்கெல்லாம் வேலையில இருக்கணும்.
2: அதனால அந்த ஒரு சம்பவத்தினால எப்போதுமே நீங்க வந்து பெட்ரோல் இருக்கான்னு பாத்துருவீங்க.

0: இல்லையா?
1: சரி, இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவரு பாட்டுக்கு தூக்கிட்டு இருந்திருப்பாரு கணவரு, வேலை முடிஞ்சிருந்தா அவருக்கு என்ன, எப்படி ஏசுனீங்களா?
2: பொறுமைக்கு பெரிய செலதான் எப்போதுமே கார் எடுக்கும் போது நீங்க பாக்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன?
1: ஆமா, அது என்ன அப்படின்றத தாராளமா அழைத்து சொல்லுங்க. இப்போ சித்ரா பேசிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பாடல் ஒளிபரப்பணும், அதாவது நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்ன கணவருக்கு அப்படின்னு சொன்னா என்ன பாடல்?
2: முதல்ல சித்ரா நீங்க பாராட்டிக்கிட்டே இருக்கீங்க.
1: இந்த புரிதல் இல்லை அதான்.

0: விஜய் கோஷல் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. இந்த வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஏன் பாக்குறோம் அப்படின்னு சொல்றேன்னா, இத பற்றி ஒரு தரவு வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்னன்னா, கடந்த வருடம் ஏற்பட்ட விபத்துகள்ல 50 விழுக்காட்டிற்கும் மேல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற அந்த ஒரு தருணத்துலதான் ரொம்ப முக்கியமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விவரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு.
1: அது அதிகமான வேலை முடிந்து வீட்டுக்கு போகக்கூடிய நேரங்கள்ல விபத்துகள் அதிகமா நடக்குது.
0: ஆமா,
1: இதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, வேலை முடிந்து வீட்டுக்கு போகும்போது அவங்க மன ரீதியில எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது, எந்த மாதிரியான யோசனையில இருக்காங்க அப்படின்னு தெரியாது. அதையும் தாண்டி அவங்க கார், அவங்க வாகனம் என்ன நிலையில இருக்கு, நம்ம அடிக்கடி அதை பாத்துக்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான்.
0: சரி, நீங்க அழைத்து சொல்லுங்க, எந்த விஷயத்த முதல்ல பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பதில் காக்க.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1909729119.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: வணக்கம். இன்னும் இந்த பக்கம் மோகன் புவனா உங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்க காலை பொழுது தினம் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: அதாவது ஒரு விஷயம் கேட்டிருந்தோம் காலையிலேயே, இப்ப காலையிலயா இருக்கட்டும், காரை எப்போதுமே எடுக்கும் போது என்ன முதல்ல விஷயத்த நீங்க பாப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: குமார் வந்திருக்காரு, சொல்லுங்க குமார்.
2: முதல்ல வந்து வீட்டை விட்டு வெளியாகணும்னு வேலைக்கு போறப்ப முதல்ல என்ன பண்ணுவேன், காடி மேல பள்ளி இருக்கான்னு பாப்பேன்.
0: பள்ளி இருக்கான்னு பாப்பீங்களா?
2: என்ன
1: சாப்பாடு வாங்கி வைங்க சார், காருக்குள்ள சாப்பிடாம கிடக்கும். தங்கிருது வேற.
2: ரொம்ப நல்லா இருக்க.
0: இவர் சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம்தான், அந்த வாகனத்தோட நிலை இப்ப என்ன, அதை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு.
1: ஆமா, அதுவும் கதவை திறந்தா பூனை இருக்கு அப்படின்னு வேற சொல்றாரு, அது எப்படி வந்திருக்கும்?
0: இப்ப இந்த வெயில் காலத்துல பாம்பு வந்துருச்சு, முதல்ல வந்துருச்சு, பயமா இருக்கு, பதிலாக போயிருமா அப்படின்னு.
1: அழிச்சு பேசினவங்களுக்கு எல்லாம் நன்றி. ஒரு முறை காரை சரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து பள்ளி பூனை அதெல்லாம் ஒரு புறம் இருக்க. தொழில்நுட்ப ரீதியா நம்ம வாகனம் வந்து சரியான நிலையில இருக்கா, அந்த இண்டிகேட்டர் எல்லாம் சரி பார்ப்பாங்களா, அந்த சிக்னல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம், சைட் மிரரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய கார்ல போதுமான நீர் ஊற்றுறது. இப்ப எல்லாம் நீர் ஊற்றுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு, நிறைய பேர் வந்து நவீன முறையில கார்கள் இருக்கு. அப்புறம் பிரேக்கு சரியா இருக்கா, நான்கு டயர்லயும் காத்திருக்கா, இதெல்லாம் முத பாத்துருவோம். ஏன்னா வந்தமா உட்காந்தமா ஏறணுமா அப்படின்னு நம்ம போய்கிட்டு இருக்கோம், போற வழியில தான் ஏதாவது ஒண்ணு நடக்கும்.
0: ஆமா, விடுமுறை காலம்ன்றதுனால நிறைய சுற்றுலா மேற்கொள்வீங்க, இல்ல சொந்த ஊர் பயணமா இருக்கட்டும், இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி உங்க வாகனத்தை முதல்ல கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்கன்ற ஒரு சிறிய நினைவூட்டல் தான். சரி, இப்போ நீங்க எங்களுக்கு அழைக்கலாம் மோகன் புவனா இருக்கும், யாருக்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்றத அழைத்து கேளுங்க.
1: ஆமா, தண்டனையோட வாங்கல, ஆனாலும் சரியான பதில நீங்க நாங்க சொல்லிடுவோங்க. கவலைப்படாதீங்க.
0: ரொம்ப நம்பிக்கை வர வர
1: நம்பிக்கை ஒருவேளை உங்களதான் தேர்ந்தெடுக்க போறாங்க.
0: 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வணக்கம். இன்னும் நம்ம சொல்லியிருந்தோம், நீங்களும் அழைக்கலாம். அங்க அழைச்சி இங்க மோகன் புவனா காத்துட்டு இருக்கோம். யார்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: சரி, நேயரும் காத்துட்டு இருக்காங்க கேள்வி கேட்கறதுக்கு.
2: வணக்கம், நான் ரோஷன் பேசுறேன்.
0: ரோஷன் சொல்லுங்க, வந்திருக்கீங்க உற்சாகமா, யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க?
2: ஓகே மோகன், உங்ககிட்ட தான் கேட்கணும்.
0: சரி வாங்க வாங்க, என்ன கேள்வியா?
2: இது கொஞ்சம் சுலபமா இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: மோகன் வந்து அடிப்படையில ஒரு நடமாடும் நூல் நிலையம் மாதிரி.
0: இந்த பாருங்க, இப்பெல்லாம் பேசி
1: எல்லாரும்
0: திருப்பி விடாதீங்க.
2: வேகமாக ஓடக்கூடிய பிராணி மிருகம்.
0: வேகமா ஓடுறதா? சீத்தா.
2: ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்க.
0: சரியா சொல்லிட்டா? நடக்குது வாழ்க்கையில
2: நினைச்சேன்.
0: உலகத்திலே ரொம்ப மெதுவா நடக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்ன?
2: தெரியாது. இல்ல இல்ல, பேரு தெரியாது. அது சோம்பேறியான ஒரு பிராணி. அது அப்படி கைய தூக்கத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும்.
0: நீங்க சொல்றது சரியா நெருங்கிட்டீங்க.
2: ஆனா பேரு எனக்கு தெரியல.
0: ரொம்ப மதுவா நடக்கும் தெரியுமா?
1: இப்ப கேள்விகளை பரிமாறிக்கிறீங்க நீங்க.
0: நன்றி நன்றி
1: நன்றிங்க ரோஷன், வணக்கம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.
1: வெளிய போறோம் வெளிய போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அமைதி பேச்சில் ஈடுபட்டுள்ள எல்லா தரப்பினரும் நடப்பில் உள்ள போர் நிறுத்தத்தை வலுப்படுத்தும் வகையில் அனைத்தையும் உள்ளடக்கிய பணிச்சட்டகத்தை எட்டுமாறு மலேசியா வலியுறுத்துகிறது.